இனிமையான காலை வணக்கம் அன்பனீர்களே. இது ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகா ஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 8ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 14ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. நிலைத்தில் நேரம் காலை 5:56.

ஏற்றத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக

இவ்வளவு செய். அவா அறுத்தல் 37 அதிகாரம் 10 குறட்பா.

ஒருபோதும் நிரம்பாத அவாவினை கைவிட்டால் அந்த பொழுதிலேயே பெரிதான இன்ப வாழ்வை அந்நிலைமையானது தானாகவே தந்துவிடும்.

0: ஹீரோஸை கேட்டீர்கள்.
1: கேட்கலாம். நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். ஆறாய்ந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு பி லித்வின் பாஸ். காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனையின் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கன்ஸ் கென்சின் இனிய சொல் அமது, 9:05 வானலையில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக, நேரலையில் பங்கேற்கிறார் பேச்சு மொழி சிகிச்சையாளர் கேட்கும் திறன் ஆலோசகர் வி வனிதா அவர்கள், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றைய கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சீமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 மருத்துவ மலர். இன்று பொது நலனும் உடல் நலனும் டாக்டர் கே ஏ அன்பரசன் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டு ரசிக்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன இடம்பெற கேட்கலாம், 1:05

0: ஆங்கிலத்தில் செய்திகள் ஒன்று பத்திற்கு நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும். திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடைத்திருவிழாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா செல்லர் வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:30 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம், 6:55 சிலம் புதிய பேருந்துகளை மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் செல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரை இசை, 7:30 செங்கல்பட்டு மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் நெல் மற்றும் வாழை சாகுபடி குறித்து மேட்டூர் மேச்சேரி என் கண்ணன் அவர்களுடன் நெருக்கம் கேட்கலாம். இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5 இன்று விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. The Lok Sabha has passed the anti-paper leak bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. The legislation mandates that every state government and union territory administration establish special fast-track courts for day-to-day trial. Replying to the discussion on the bill, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitinder Singh, said the amendment in the bill has been brought to make the law more stringent and ensure speedy justice in paper leak cases.
2: The earlier bill and the amendment are reaffirmation of this government's deep commitment to safeguard the welfare of the students and the youth of this country. And therefore, this bill can be described as a milestone legislation in the history of Indian Parliament.
1: After the passage of the bill, the lower house was adjourned till 11 a.m. today. The Rajya Sabha has passed the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026. The bill will further amend the Prevention of Insults to National Honour Act 1971. The proposed legislation seeks to give Vande Mataram the same statutory protection as the national anthem Jan Gan Man. These offences are punishable with imprisonment of up to 3 years or fine or both. After the passage of the bill, the upper house was adjourned till 11 a.m. today. Bihar government has decided to reopen the closed sugar mills at Rayam in Darbhanga and Sakri in Madhubani. A proposal to this effect was approved at a cabinet meeting chaired by Chief Minister Samrat Chaudhary yesterday. Briefing the media, Additional Chief Secretary Arvind Kumar Chaudhary said that the cabinet also approved the Bihar Sports Policy 2026. The meeting also approved the implementation of the schemes worth more than 97 crore rupees under the Pradhan Mantri Krishi Sinchai Yojana for the financial year 2026-27. Commerce and Industry Minister Piyush Goyal held a meeting with export promotion councils and industry associations in New Delhi to review measures aimed at strengthening India's export ecosystem. In a social media post, Mr. Goyal said the meeting followed discussions on enhancing the country's global competitiveness. Prime Minister Narendra Modi will launch Nasha Mukt Yuva for Vikasit Bharat Sankalp Abhiyan, a nationwide 100-week Jan Bhagidari movement against substance abuse on Sunday, the 2nd of August. The campaign will be led by My Bharat Platform, an online youth leadership and social engagement platform that aims to empower and engage youth to become leaders. The initiative seeks to unite young citizens in a collective national mission to build a Drug-Free India.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: கிராமத்தில் வாழ்ந்த ஒருவர் அந்த கிராமத்தில் தான் வயதுதான் சட்டம் என்று வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீரென்று வித்தியாசமான ஒரு ஆசை வந்தது. இனி இந்த கிராமத்தில் என்னை தவிர வேறு யாரும் தலையில் முடியோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் மொட்டையடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எதற்கு வம்பு என்று எல்லாரும் மொட்டையடித்து கொண்டனர். இதை கண்ட அவர், நான் ஒருவன்தான் இந்த கிராமத்தில் தலைமுடியோடு அழகாக இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டார். அந்த கிராமத்திற்கு புதிதாக இசைக்கலைஞர் ஒருவர் குடிவந்தார். அவருக்கு தலைமுடி நிறைய இருந்தது. இசைக்கலைஞரை பார்த்த தலைமுடியுடன் இருக்கும் கிராமத்துக்காரர், என்ன துணிச்சல் இருந்தால் எனக்கு முன் நீ தலைமுடியுடன் இருப்பாய், இந்த கிராமத்து சட்டம் உனக்கு தெரியாதா என்றார். இசைக்கலைஞரோ, தலைமுடிக்கும் துணிச்சலுக்கும் என்னையா சம்பந்தம், தலைமுடி வளர கொஞ்சம் எண்ணெய் தேய்த்தால் போதும் என்றார். இந்த கிராமத்தில் நான் வைத்ததுதான் சட்டம், என்னையே எதிர்த்து பேசுகிறாயா, வா நீயா நானா பார்ப்போம் என்று கூறி இரண்டு வாள்களை கொண்டு வந்தார். இதென்னடா வம்பா போச்சு, தலையில் முடி வைத்ததற்காக வாள் சண்டையா, சரி ஒருகை பார்ப்போம் என நினைத்தார் இசைக்கலைஞர். சண்டைக்கு வந்த கிராமத்துக்காரரிடம் சண்டையை தொடங்கும் முன் ஒரு வேண்டுகோள், நான் என் வீட்டிற்கு சென்று சற்று நேரத்தில் திரும்புகிறேன், வந்தபின் சண்டையை தொடங்கலாம் என்றார். கிராமத்துக்காரர், இப்ப எதற்கு வீடு வரை செல்ல வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். இசைக்கலைஞர், இந்த சண்டையில் நான் தோற்றால் என் குடும்பம் வழியற்று போகும், அதனால் மனைவி குழந்தைகள் ஆகியோரின் தலைகளை கொய்துவிட்டு வருகிறேன், அதன் பிறகு என்ன நடந்தாலும் கவலை இல்லை என்றார். மேலும் உனக்கும் என்னைப் போல் அபிப்பிராயம் இருந்தால் நீயும் வீட்டிற்கு போய் இதே செயலை செய்துவிட்டு வா, அப்போதுதான் நாம் முழு மனதுடன் வாழ்ச்சண்டை போட முடியும் என்றார். இருவரும் தத்தமது இல்லத்திற்கு சென்றனர். கிராமத்துக்காரர் தன் வீட்டில் இருந்த அனைவர் தலைகளையும் வெட்டி சாய்த்து திரும்பினார். இசைக்கலைஞர் 1 மணி நேரம் கழித்து வந்தார். அவர் தலை மொட்டையடிக்கப்பட்டு எண்ணெய் தேய்த்து பளபளவென்று இருந்தது. கிராமத்துக்காரருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னையா, சண்டைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மொட்டையடித்து விட்டு வருகிறாய் என்றார். இசைக்கலைஞர், நிதானமாக வாளோடு வீட்டுக்கு போனேன், தலைமுடியை மழிப்பது சில நிமிட வேலை, இந்த விஷயத்திற்காக வீட்டில் இருப்பவர்களின் தலையை கொய்வது பாவம் என நினைத்தேன், நீ கொடுத்த வாளால் என் தலைமுடியை மழித்து விட்டேன் என்றார். கிராமத்துக்காரர் திகைத்தார், செய்வதறியாமல் விழித்தார். ஒரு சிறு விஷயத்திற்காக நம் குடும்பத்தை பலி கொடுத்து விட்டோமே என கலங்கினார். இசைக்கலைஞரை போல எல்லா மனிதர்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியவர்களே. எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நான் யார், எவ்வளவு

0: யாழ் என் கௌரவம் கொள்கை என்று வரட்டு பிடிவாதம் பிடித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் நம் பிடிவாதம் மட்டுமே நமக்கு மிச்சம். இதனால் பல இழப்புகள் நிச்சயம். பிடிவாதம் என்பது நம் மனத்தை பிடித்து கொண்ட வாதம். பைசாவுக்கு பயன்படாத பிடிவாதத்தை விட்டுவிட்டு இழப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவது சாமர்த்தியம். நம் பிடிவாதத்திற்கு நாமே காரணம். நாம் நிறைய படித்திருக்கலாம், பல விஷயங்களை கரைத்து குடித்திருக்கலாம், வாழ்க்கையின் நுணுக்கங்களை தெரிந்திருக்கலாம். ஆனால் பிடிவாத குணத்தோடு இந்த உலகை நாம் எதிர்கொள்ளும் போது இவையெல்லாம் நம் உதவிக்கு வருவதில்லை. பிடிவாதம் தவிர்ப்போம், பிடிவாதம் தகர்ப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

சப்த சுவரங்களின் சுரங்கம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. சிந்தமுளே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாணையில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கிடில் எனக்கும் தானே.

இந்த ஆடி மாதங்களில் வந்து சிறப்புகள் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும், அதாவது நம்மளுடைய ஊர் சார்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் அற்புதமான அந்த பண்டிகைகள், அம்மனுக்கு அற்புதமான பண்டிகைகளை எடுத்து வேடிக்கைகள், கூழ் ஊற்றுதலிருந்து பல்வேறு வகையான அம்மனுக்கு ஆராதனைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இந்த ஆடி மாதம். அம்மன் மற்றும் குல தெய்வங்களை வழிபட உகந்த காலமும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பு பூஜைகள் நடக்கிறது மட்டுமே இல்லாமல் கூழ் வார்த்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த ஆடி மாதங்களில் அதிகமாக நடைபெறுகிறது. மிக முக்கியமாக காவிரி மற்றும் நீர்நிலை ஓரங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அதுவும் ஆடி பெருக்கு, ஆடி 18 என்று ஒரு சிறப்பான பண்டிகையும் கொண்டாடுறாங்க. ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் சிறப்பு அந்த வழிபாடுகள் செய்யக்கூடிய நிகழ்வுகளும் இந்த ஆடி மாதத்தில் நடைபெறுவது உண்டு. சிறப்புமிக்க இந்த ஆடி மாதத்தில் அற்புதமான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். விடுகின்ற கதி காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திர வாழ்த்துக்கிறது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. இனிய எண்ணங்கள் ஈடேறட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்.

ஏற்காடு தன்மலை 103.7. ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை விட்டொழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்வியில் இந்த தொடக்க பள்ளி படிக்கும்போதோ இல்லை படிக்கக்கூடிய காலங்களில் இதுக்கான வாசகங்களை அடிக்கடி கேட்குற ஒரு விஷயமா இருக்கும். ஆசை அப்படிங்கிறது இல்லாத மனிதனே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது, வாழ்க்கையோட யதார்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பொருள் மீதோ ஒரு விஷயங்கள் மீதோ ஆசைப்படுகிற போது அது நமக்கு கிடைக்காது. ஆனால் அது கிடைக்கும் போது அதன் மீதாக இருக்கக்கூடிய ஆசை என்பது நிச்சயமாக குறைந்துதான் காணப்படும். அதனால் எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம செய்கின்ற போது யோசித்து எது எப்போ கிடைக்கும், எச்சன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எது எப்போ கிடைக்குமோ அது சரியான நேரத்தில் கிடைக்கும். இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம சிறப்பாக செயல்பட்டால் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாக நிகழும்.

0: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதானே நான் விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
4: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பி சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
6: ஆறு மணி 31 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. பக்தி மாலையின் நிறைவு பாடலாக சிஸ்டர் சாரா அவர்கள் பாடிய பாடல்.

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் செல்வ வளமும் அன்பும் பொங்கி பெருகி ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும். தொடர்ந்து கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தற்போது எல்நினோ விளைவு காரணத்தால் பருவமழை பொய்த்து விட்டதால் வெயிலினுடைய தாக்கம் குறையாமல் உள்ளது. எனவே கால்நடைகளுக்கு போதிய அளவு பசுந்தேவனம் கிடைப்பதை உறுதி செய்யணும். மாவட்டம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால் போதிய அளவு பசுந்தேவனம் கிடைக்காத சூழல் நிலவுகிறது. எனவே ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற மண்ணில்லா பசுந்தேவன வளர்ப்பு முறையை பின்பற்றி பசுமை குடில் முறையில் பசுந்தேவன உற்பத்தி செய்து கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு உணவாக பயன்படுத்தலாம். மண்ணில்லா பசுந்தேவன வளர்ப்பு முறையில் 5 முதல் 7 நாட்களில் சுமார் 5 முதல் 7 மடங்கு வரைக்கும் மக்காசோள பசுந்தேவனத்தை உற்பத்தி செய்ய முடியும். விதைகளை, தானியங்கள், பயிர் வகை விதைகளை 24 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து பிறகு ஹைட்ரோபோனிக்ஸ் சாதனத்தில் உள்ள தட்டுகளில் 7 நாட்கள் வரைக்கும் வைத்து பசுந்தேவனம் வளர்க்கப்படுகிறது. 1 கிலோ பசுந்தேவன உற்பத்திக்கு 3 முதல் 4 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் தேவைப்படும். ஹைட்ரோபோனிக் பசுந்தேவனத்தை கால்நடைகள் விரும்பி உண்ணும். ஏனெனில் இவை எளிதில் செரிமானம் அடையும் தன்மையுடையது. கறவை மாடுகளுக்கு 10 முதல் 15 கிலோ வரையிலான ஆடுகளுக்கு 1 முதல் 2 கிலோ வரையிலும், முயல்களுக்கு 1/2 கிலோ வரையிலும் மற்றும் கோழிகளுக்கு 10 கிராம் என்ற அளவிலும் கொடுக்கலாம். வரும் நாட்களில் வெப்பநிலை உயர்வதால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் காய்ந்த இலை சருகுகள் மற்றும் தென்னை அல்லது பாக்கு மட்டைகள் கொண்டு வேர் பரப்பினை மூடாக அமைத்து மூடுவதனால் பாசன நீர் ஆவியாகாமல் தடுத்து மண்ணின் நீர் பிடிப்புத்திறனை அதிகரிக்கலாம். கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கவனத்திற்கு, தற்போது கரும்பு பயிரில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை தென்படுவதால் அதனை நிவர்த்தி செய்து மகசூல் அதிகரிக்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக கரும்பு பூசர் என்ற பயிர் கழித்தும் பயிர் வளர்ச்சியை 1 ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவில் நடவு செய்த 45 நாட்கள் கழித்து, 1/2 கிலோ என்ற அளவில் 60 நாட்கள் கழித்தும், 2 கிலோ என்ற அளவில் 75 நாட்கள் கழித்தும் 2 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிப்பு செய்ய வேண்டும். நடப்பு பருவத்தில் மஞ்சள் நடவு செய்துள்ள விவசாயிகள் ஆரம்ப நிலையில் வரும் கிழங்காலைகள் நோயை கட்டுப்படுத்தி பயிர் வளர்ச்சியை அதிகரிக்க 1 ஏக்கருக்கு 200 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் தலா 5 கிலோ அசோஸ்பைரலம் பாஸ்போபேக்டீரியா என்ற உயிர் உரங்களையும் மற்றும் ட்ரைக்கோடெர்மா விரிடி என்ற எதிர் உயிர் பூஞ்சாணுக்குள்ளேயும் கலந்து தூரில் இடணும். இது பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு மஞ்சள் கிழங்கின் எடையும் அதிகரிக்கும். அடுத்து தக்காளி மஞ்சள் பயிருக்கு காப்பீடு செய்ய அழைப்பு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் 2026-27 ஆண்டுக்கான காரிப் பருவத்தில் நாமகிரிப்பேட்டை வட்டாரத்தில் சாகுபடி செய்யப்படும் தக்காளி மற்றும் மஞ்சள் பயிர்களுக்கு காப்பீடு செய்யப்படுகிறது. நாமகிரிப்பேட்டை வட்டாரம் மங்களாபுரம் பிற்காவிற்கு தக்காளி மற்றும் மஞ்சள் பயிர்களுக்கு, முள்ளுக்குறிச்சி மற்றும் நாமகிரிப்பேட்டையில் பிற்காவிற்கு மஞ்சள் பயிருக்கும் பயிர் காப்பீடு செய்ய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எனவே தக்காளி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் 1 ஏக்கருக்கு பிரீமியம் தொகையாக 1857.44 ரூபாய் செலுத்தினால் இழப்பீடு தொகையாக 37,148.80 ரூபாயும் மஞ்சள் சாகுபடிக்கு 4,149 ரூபாய் செலுத்தினால் இழப்பீடு தொகையாக 82,992 ரூபாய் பெறலாம். தக்காளி பயிருக்கு பயிர் காப்பீடு செய்ய கடைசி நாள் ஆகஸ்ட் 31 ஆகும். மஞ்சள் பயிருக்கு கடைசி தேதி செப்டம்பர் 5 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே

0: மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள், வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வேளாண் பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் பெறும்போது தங்கள் சுய விருப்பத்தின் பிரீமியம் தொகையாக செலுத்தி திட்டத்தில் இணையலாம். மேலும் பொது சேவை மையத்தின் மூலமும் பிரீமியம் தொகையை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். ஆதார் கார்டு, சிட்டா, அடங்கல், வங்கி கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் பதிவு கட்டணம் மற்றும் ஒரு ஏக்கருக்கான பிரீமியம் தொகை செலுத்தி பயன்பெறலாம். அடுத்து, இந்த வறட்சியிலும் மகசூல் அதிகரிக்க என்ன வழி? பருவமழை பொய்த்து போகும் காலங்களில் பயிர்கள் வறட்சியை தாங்கி வளர்ந்து நல்ல மகசூல் பெற விவசாயிகள் சில முக்கிய பயிர் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கணும். நிலக்கடலையில் பூ பூக்கும் பருவம் விதைத்த 30 முதல் 45 நாட்கள் வரையிலும், விழுது மண்ணுக்குள் இறங்கும் பருவம் 45 முதல் 70 நாட்கள் வரையிலும் மிக முக்கியமானவை ஆகும். இக்காலத்தில் வறட்சி ஏற்பட்டால் மகசூல் கடுமையாக பாதிக்கப்படும். ஆகவே வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும். விதைத்த 40 முதல் 45 நாளில் ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைக்கணும். ஜிப்சத்தில் உள்ள கால்சியம் வறட்சியிலும் காய்கள் திறச்சியாக வளர உதவும். நிலக்கடலை வரிசைகளுக்கிடையே கரும்பு சருகு அல்லது தென்னை நார் கழிவு கொண்டு மூடாக்க அமைப்பது நல்லது. மக்காச்சோளத்தில் ஆண்பூ வெளிவரும் பருவம் மற்றும் கதிர்பிடிக்கும் பருவம் நீர் தேவை அதிகம் உள்ள நிலைகள் ஆகும். எனவே வறட்சி எதிர்ப்பு ரகங்கள், வறட்சியை தாங்கும் வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்தலாம். விதை நேர்த்தியின் போது அஸ்வஸ் பயிரிலும் மற்றும் பாஸ்பட் பாக்டீரியா கலவையை விதைகளில் பூசி வேர்கள் ஆழமாக விதைப்பதன் மூலம் வேர்கள் ஆழமாக சென்று வறட்சியிலும் ஈரப்பதத்தை உறிஞ்சும். வறட்சி காலத்தில் பயிர்களின் மேல் 1% இளம் சிவப்பு நிற பாக்டீரியா திரவத்தை தெளிப்பது மக்காச்சோளத்தை வாடாமல் காக்கும். பருத்தியில் சப்பைகள் தோன்றும் பருவம் மற்றும் பூ பூக்கும் பருவம் மிக முக்கியமானது. வறட்சி ஏற்பட்டால் சப்பைகளும் பூக்களும் கொட்டிவிடும். ஆகவே மானாவாரி மற்றும் வறட்சி பகுதிகளுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்யணும். பருத்தியில் 4:1 அல்லது 5:1 என்ற விகிதத்தில் உளுந்து அல்லது பாசி பயிராக ஊடு பயிராக பயிரிடலாம். இது பருத்திக்கு ஒரு இயற்கை மண் போர்வை போல செயல்பட்டு மண் ஈரப்பதத்தை காக்கும். வறட்சியிலும் சப்பைகள் கொட்டுவதை தடுக்க நாப்தலின் ஆஸ்டிக் அமிலம் மருந்த வறட்சி காலத்தின் போது தெளிக்கணும். மேலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் நோய்க்கான மருந்துகளை மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். அடுத்து, நெல்லப்பாங்கான பகுதியில் 1.5 மீட்டர் விட்டம், 3 மீட்டர் ஆழம் கொண்ட குழி எடுக்கணும். குழியில் தரைமட்டம் மற்றும் பக்கவாட்டு பகுதிகளில் பிளாஸ்டிக் தாளை ஒட்டணும். பிளாஸ்டிக் தாளை பை போல தைத்தும் குழியின் உள்ளே வைக்கலாம். தலா 200 கிலோ வேலி மசால், கோஃபோர் புல், தீவன சோள புல் ஆகியவற்றை கட்டர் மூலம் 1 அங்குல அளவுக்கு வெட்டி வைத்து கொள்ளணும். தனியாக 5 கிலோ வெள்ளத்தை இடித்து 10 லிட்டர் தண்ணீருடன் கலந்து சர்க்கரை கரைசல் தயாரித்து இதனுடன் 100 மில்லி எலுமிச்சை சாறு கலந்து நன்றாக கலக்கணும். குழியில் பசுந்தீவன கலவையை 1 அடி உயரத்துக்கு நிரப்பி அதன் மீது சர்க்கரை கரைச்சலை தெளித்து உருளை கொண்டு அழுத்தி உருட்ட வேண்டும். தெளித்து உருளையால் உருட்ட வேண்டும். இவ்வாறு குழியை நிரப்பம் வரைக்கும் அடுக்குகளாக கொட்டி பிளாஸ்டிக் தாள் கொண்டு குழியை மூடி காற்று போகாதவாறு செம்மண் கலவை கொண்டு பூசிவிடணும். 1 மாதம் கழித்து எடுத்தால் ஊர்காய்ப்புள் தயாராக இருக்கும். இதை 1 ஆண்டு வரைக்கும் இருப்பு வைக்கலாம். காற்று போகாதவாறு பார்த்துக்கொள்ளுதல் அவசியம். ஈரப்பதம் பாதுகாக்கப்படுவதால் பசுந்தீவனத்தினுடைய தன்மை மாறாது. இதில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்கிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி சின்னசாமி.
2: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு வர ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11

0: சதவீதம் மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கு எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: இன்னும் சில நாடுகளில் மாநில செய்திகள் தமிழில். சென்னையிலாக
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்வுகளின் புனிதத்தை மீற துணிபவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒருவரையும் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தப்பவிடாது என்று அவர் கூறியுள்ளார். அத்தகையோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்த சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் லட்சியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் முறைகேடுகளை தடுத்து வெளிப்படைத் தன்மையையும் நேர்மையையும் உறுதி செய்யவும் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் அனைத்து மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள், புத்துழல் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட உற்பத்தி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய அவர், தரம் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் சிறந்த மதிப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்க பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் புதுமை கண்டுபிடிப்பு சூழல் மேலும் வலுப்பெறுவதுடன் தொழில்நுட்ப வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்யுமாறு தொழில்துறையினரை அவர் கேட்டுக்கொண்டார். திறன், புதுமை கண்டுபிடிப்பு, நாட்டை கட்டமைத்தல் குறித்த JRD டாடாவின் தொலைநோக்கு பார்வை இந்திய தொழில்துறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நீர்வளத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் மழை நீரை முழுமையாக சேமிப்பதோடு வெள்ள பாதிப்புகளையும் கணிசமாக குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாா்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் விமானங்கள் இறங்குவதும் புறப்படுவதும் தாமதமானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு 8 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அதையடுத்து அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் விமான சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டன. அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி, கோவை, திருச்சி, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து தத்தளித்து கொண்டிருந்தன. சென்னை விமான நிலைய அதிகாரிகள் நிலைமையை உடனடியாக கவனித்து மழையின் வேகம் மேலும் அதிகரித்தால் விமானங்கள் பெங்களூர், திருச்சி, திருப்பதி போன்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்காக தயாரானார்கள். இரவு 9:30 மணிக்கு மேல் மழையின் வேகம் குறைந்ததை அடுத்து வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்த 10 விமானங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 5 மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: இருவரிச் செய்திகள். ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி ஆலோசனை மேற்கொண்டார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை ஆட்சியர் திரு மதுபாலன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்டப் பிரிவில் இந்தியாவின் சந்தோஷ் தமிழரசன், யஷஸ் பலக்ஷா ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலிஸ் கிளைனை 4-1 என்ற புள்ளிக் கணக்கில் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8 இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி

வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காபித் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

சிம்பனியும் சிலருக்கும் செய்தரும் அப்படி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:55 இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: வணக்கமே சுட்டி குழந்தைகள், கொஞ்சி பேசிடும் மலையாளமே நிகழ்ச்சி. இன்றைய மலையாள நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஒரு ஆட்சி தொடக்கப்பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை பி லித்துவின் பாஸ். வணக்கம் லித்துவின் பாஸ்.
3: வணக்கம் சார்.
2: பேரே பயங்கரமா இருக்குது லித்துவின் பாஸ். யார் அந்த பேர் வச்சாங்க பாஸ் உங்களுக்கு?
3: அம்மா.
2: அம்மா வச்சாங்களா? உங்க பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பாஸ்?
3: சரியா சார்.
2: சரியாதா? சரி, கேட்டு சொல்றீங்களா பாஸ்?
3: ஓகே சார்.
2: சரி இருக்கட்டும் லித்துவின் பாஸ். நீங்க எத்தனாவது?
3: ரெண்டாவது.
2: சரி, இப்படி பேர் வச்சீங்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க உங்களை?
3: பாஸ், பாஸ்.
2: ஓ, பாஸ் பாஸ்ன்னு கூப்பிடுறாங்க. சரி, அதில் பார்த்தாலே பாஸ் மாதிரி தான் தெரியுது. நீட்டாக தக்கடிச்சிட்டு டையெல்லாம் கட்டிட்டு அழகாக வந்திருக்கீங்க லித்துவின் பாஸ். அப்பா பேர் என்ன?
3: பிரபாகரன்.
2: பிரபாகரன். அம்மா பேர்?
3: ரூப்னி.
2: என்ன பண்ணுற பிரபாகரன் அப்பா?
3: வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க.
2: என்ன வேலைக்கு போகிறாரு?
3: சாம்பிளி
2: அம்மனுக்கு. சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருசாக ஒன்று ஓடுதாமே, என்ன அது?
3: ட்ரெயின்.
2: ரயில். வீட்டு பக்கத்துலேயே போதா
3: சார்?
2: எப்படி தூங்குறீங்க நீங்க?
3: பழங்கி போச்சு.
2: ஓ, பழங்கி போச்சு. எத்தனை ட்ரெயின் போனாலும் சரி, எத்தனை லாரி போனாலும் சரி, எத்தனை சத்தம் வந்தாலும் சரி, அந்த சத்தத்துலயும் குரட்ட விட்டு தூங்குவோம் அப்படின்றீங்களா
3: சார்?
2: உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? ட்ரெயின்லாம் போயிருக்கீங்களா நீங்க? எப்படி இருக்குது ட்ரெயின்ல போறதுக்கு?
3: ஜாலியா இருக்கு சார்.
2: ஜாலியா இருக்குது. பஸ்ல போனா
3: ஜாலியா?
2: டூ வீலர்ல போனா
3: ஜாலியா சார்.
2: ஓ, இதுல போனா ஜாலியா இருக்குது. முதல்ல என்ன, இந்த ஊரை விட்டு வேற எதுவும் கூட்டு போங்க, டூர் கூட்டு போங்க, அப்பதான் ஜாலியா இருக்கு அப்படின்றீங்க
3: சார்?
2: சரி, ஜாலியா இருக்குதுன்னு பொறுத்த பிள்ளாடுது. சரி இருக்கட்டும் லித்துவின் பாஸ் என்ன சொல்ல போறீங்க?
3: கடை சார்.
2: நீங்க சொல்லுங்க. அழகா,
3: ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களா, அந்த பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களா, அப்ப ஒரு மரத்து மேல ஒரு காக்கா இருந்துச்சான். இந்த காக்கா பாட்டி குச்சி எடுத்துட்டு வரலான்னு போச்சான். அதுக்குள்ள அந்த வடைய திருடிட்டு மரத்து மேல உக்காந்துச்சான். அப்போ ஒரு நரி வந்துச்சா, காக்கா காக்கா நீ அழகாக்குற பாட்டு போடுன்னுச்சான். பாட்டு பாடணும்னு அந்த வலா கீழே வந்துட்டு எடுத்துட்டு போயிருச்சான். நன்றி.
2: இங்க வந்து காக்கா என்ன பண்ணுறது? ஸ்கூல்ல
3: பண்ணு குத்தி சாப்பிடுறது.
2: ஓ, உங்க சாப்பாடுனா கீழே இருக்கும், அதெல்லாம் குத்தி குத்தி சாப்பிட்டுதா?
3: எஸ் சார்.
2: சரி, அடுத்து பாட்டு பாருங்க.
3: தோசை அம்மா தோசை, அம்மா டுட்ட தோசை, அரிசி மாவு உருண்டு மாவு கலந்து சுட்ட தோசை, அம்மாவுக்கு நாலு, அம்மாவுக்கு மூணு, அண்ணனுக்கு ரெண்டு, பாப்பாவுக்கு ஒன்று, தின்ன தின்ன திருப்பி கேட்டால் பூசை.
2: திருப்பி கேட்டால் பூசைன்னு அழகாக பாட்டிங்க லித்துவின் பாஸ். சரி, இப்போ சின்ன பையனாக இருக்கீங்களா?

0: கையெல்லாம் கட்டிக்கிட்டு நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையன் ஆனதுக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்
0: போலீஸ் என்ன பண்ண போறீங்க?
1: திருநீரை பிடிச்சி சுடுவோம்.
0: திருடனை பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்களா
1: சார்? ஆமாம்.
0: எப்படி இருப்பார் போலீஸ்காரரு?
1: பயங்கரமாக இருப்பார்.
0: பயங்கரமாக இருப்பாரா? எப்படி ஹைட்டா வெயிட்டா பயங்கரமாக இருப்பாரா
1: சார்?
0: எப்படி நீங்கள் திருடனா பிடிப்பீங்க?
1: புல்லட் வண்டி எடுத்துகிட்டு பிடிச்சிருவோம்.
0: பிடிச்சிருவீங்க? ம், நீ எங்கே போனாலும் உன்னை தப்பிக்க முடியாது, நான் பிடிச்சிருவேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பிடிச்சி உள்ளே போட்டுருவீங்க.
1: எஸ் சார்.
0: சரிங்க லித்திவின் பாஸ், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக தருமபுரி பண்பலை 102.5 உங்களை மன மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இணையினைகளே, இன்றைய மரளமிழ் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கருப்பு ரெட்டியூர் பள்ளி குழந்தை பி லித்திவின் பாஸ்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: சிம்பனியும் சிலருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. நேர்களின் கேட்டு ரசிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று ஜூலை 30, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், சமூக மறுமலர்ச்சியாளர்,
7: சென்னை மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை துறையில் படித்த ஒரே இந்திய மாணவியாகவும் முதலாவது மாணவியாகவும் தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கமும் பெற்றார்.
6: பல துறைகளில் முதலாவது பெண் மாணவியாக சாதனை படைத்துள்ளார்.
7: குழந்தை திருமண தடை சட்டம், கோவில்களில் தேவதாசி ஒழிப்பு சட்டம் போன்றவற்றின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்.
6: மகாத்மா காந்தியின் சித்தாந்தங்களால் தீவிரமாக ஈர்க்கப்பட்டார்.
7: அன்னி பேசன் அம்மையாரின் வழிகாட்டுதலில் பெண்களுக்கான இயக்கங்களில் பங்கு பெற்றார்.
8: குண்டு மல்ல

0: 1954 ஆண்டு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார்.
1: இவரது மருத்துவம் மற்றும் சமூக சீர்திருத்தங்களின் பங்களிப்பிற்காக பத்ம பூஷன் விருது பெற்றார்.
0: சமூக போராளி முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு
0: 1886. முதுபெரும் தமிழறிஞர், பேராசிரியர், 70 மேற்பட்ட நூல்களை எழுதிய எழுத்தாளர்.
1: தொலைக்காட்சி ஒன்றில் 17 ஆண்டுகள் எண்ணும் எழுத்தும் என்ற தலைப்பில் கற்பித்துள்ளார்.
0: இவர் நடத்திய தமிழ் பாடம் மிகவும் பிரபலமானது.
1: தமிழின் சிறப்பு எழுத்தான ழா என்ற எழுத்தை இப்படி உச்சரிப்பது என்று இவர் கற்றுக் கொடுத்த பாணியே தனிதான்.
0: பெரியார் விருது, தமிழ் செம்மல் உள்ளிட்ட விருது பெற்ற திருஞான சம்பந்தர் என்ற இயற்பெயர் கொண்ட எழுத்து அறிவித்தலில் நன்னன் முறையை உருவாக்கிய பேராசிரியர் மா. நன்னன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1924.
0: இயந்திர பொறியாளர். அமெரிக்காவில் இன்று அனைவரது வீட்டிலும் கார் நிற்பதற்கான காரணம் இவர்தான்.
1: அசம்பிளி லைன் முறையின் மூலம் பல லட்சம் கார்களை உருவாக்கியுள்ளார்.
0: எளியவர்களுக்கும் குறைந்த விலையில் கிடைக்கும் வகையில் டி மாடல் காரை உருவாக்கினார்.
1: வாடிக்கையாளரின் ரசனையை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் நம்பிக்கையும் கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனர் ஹென்றி ஃபோர்ட் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1863.
1: தமிழறிஞர், இளம் வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்தவர்.
0: தமிழ் படித்து கவி பாடும் ஆற்றலில் சிறந்து விளங்கினார்.
1: இவர் எழுதிய நற்றினைக்கான உரை மிகவும் புகழ் பெற்றது.
0: சிறந்த ஆசிரியரான இவர் கோவில்களிலும் வேறு பல இடங்களிலும் உள்ள கல்வெட்டுகளை படித்தறியும் திறனை வளர்த்துக் கொண்டவர்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியின் பின்னத்தூரில் பிறந்த லக்ஷ்மி நாராயண

0: அவதானிகள் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் பின்னத்தூர் ஆர் நாராயணசாமி நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1914.
0: தமிழ் திரைப்பட உலகில் புகழ்பெற்ற தயாரிப்பாளர்,
1: பல இயக்குநர்களை திரைப்படத்தில் அறிமுகம் செய்தவர்,
0: சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் பிறந்த கண்ணதாசனின் மூத்த சகோதரர் ஏ.எல். ஸ்ரீனிவாசன் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1977.
0: கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜூலை 30 இந்நாள் மனித கடத்தலுக்கு எதிரான தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
1: மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு வர ஜூலை 23 இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
6: இச்சலுகை ஆகஸ்ட் 1, 2, 3 மூன்று நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி,
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
9: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
10: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு 8

0: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
5: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க?
6: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
7: அன்பினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு நாள் ஒரு பெண் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்கு போகிறார். அங்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்தவுடன் அந்த பெண்ணுக்கு பிடித்து விடுகிறது. வா, எங்கள் வீட்டுக்கு போகலாம், அங்கு உன்னை போல ஒரு பாப்பா இருக்கிறாள், சேர்ந்து விளையாடுங்கள் என்று அன்போடு அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வருகிறாள் அந்த பெண்மணி. இருவரும் சேர்ந்து விளையாடுகிறார்கள். அப்போது ஒரு கூடையிலே ஆப்பிள் பழம் இருக்கிறது. இந்த பக்கத்து வீட்டிலிருந்து போன அந்த சிறுமி அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டு விடுகிறாள். இதை சமையல் கட்டிலிருந்து அழைத்து கொண்டு போன அந்த பெண்மணி பார்த்தும் விடுகிறார். சிறிது நேரம் கழித்து இங்கு வைத்திருந்த பழத்தை சாப்பிட்டது யார் என்று கேட்கிறார் அந்த பெண்மணி. அந்த பக்கத்து வீட்டு குழந்தை நான் சாப்பிடவில்லை என்று பொய் சொல்லுகிறது. பரவாயில்லை, நீ சாப்பிட்டால் தப்பில்லை, உனக்கு வேண்டுமென்று கூட கேள், இன்னும் 2 கூட தருகிறேன், ஆனால் சாப்பிட்டாயா இல்லையா என்று மிக அன்போடு இந்த பெண்மணி கேட்கிறார். இல்லவே இல்லை, நான் அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிடவே இல்லை என்று அந்த குழந்தை மறுத்து விடுகிறது. சரி வா, உங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று அந்த குழந்தையை கொண்டு போய் அவர்கள் வீட்டிலே விட்டுவிட்டு இந்த பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறாள். திரும்பிய அந்த பெண்மணி சொன்னால் தன் மகளிடத்திலே, நீ ஒருபோதும் இவளோடு நட்பு கொள்ளக்கூடாது. ஏன் என்று அந்த சிறுமி கேட்கிறாள். அவள் எடுத்து சாப்பிட்டது தப்பில்லை, இன்னும் கேட்டிருந்தால் கூட கொடுத்திருப்பேன், ஆனால் இல்லவே இல்லை என்று பொய் சொல்லுகிற பழக்கம் இருக்கிறதே, இது உனக்கும் தொற்றிக்கொள்ளும், நீயும் தவறான பாதையிலே போய்விடுவாய், சின்ன விஷயம் என்று என்னால் விட்டுவிட முடியாது மகளே, நீயும் அப்படியே ஆகிவிடுவாய் என்று சொல்கிறாள் அந்த தாய். ஆனாலும் இந்த குழந்தை, யார்தான் பொய் பேசுவதில்லை என்று மறுக்கிறாள். சரி வா என்று சொல்லிவிட்டு ஒரு ஆப்பிள் பழ கூடையிலே ஒரு அழுகிய ஆப்பிளை எடுத்து உள்ளே வைத்துவிட்டு அதை சுற்றியும் நல்ல ஆப்பிள்களை வைத்து அந்த கூடையை மூடிவிடுகிறாள் அந்த தாய். அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் மகளை எழுப்பி அந்த ஆப்பிள் பழ கூடையை திறக்கிறாள். நேற்று ஒரே ஒரு பழம் மட்டும்தான் அழுகியிருந்தது, அந்த அழுகிய பழத்தை மற்ற பழங்களோடு சேர்த்ததினால் ஒரு 7-8 பழம் அழுகிவிட்டது. இதை தன் மகளுக்கு காண்பிக்கிறாள் அந்த தாய். இப்படித்தான் நல்ல குணம் இருப்பவர்களுக்கு மத்தியில் ஒரு கெட்ட குணம் இருப்பவர்கள் வந்து சேர்ந்தால் இருப்பவர்களையெல்லாம் கெடுத்து விடுவார்கள் மகளே, உன்னையும் அப்படி ஆக்கி விடுவார்கள், அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து நீ எப்போதும் விலகி இருக்க வேண்டும், இதுதான் என் ஆசை, அன்பு, கட்டளை என்று சொன்னாள் அந்த தாய். அந்த குழந்தையும் அன்று முதல் தன் தாய் சொன்னதை கடைசி வரை பின்பற்றினார். எவ்வளவு அற்புதமான உவமை! பொறாமை தீய குணங்கள் இருப்பவர்களை நாம் நம்மோடு சேர்த்து கொண்டால் கடைசியில் நாமும் அந்த நிலைக்கு ஆட்பட்டு விடுவோம். சரி, அந்த குழந்தை யார் தெரியுமா? தன் தாய் சொல்லை கடைசி வரை பின்பற்றிய அந்த குழந்தைதான் அன்னை தெரசா.

0: மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவுபெற்ற இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி இன்னும் சில நாடுகளில் தமிழில் செய்தியறிக்கை சென்னையஞ்சலாக.
3: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத் தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JB நட்டா தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தயார் நிலை குறித்து புதுதில்லியில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கலந்தாய்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையானதாகவும் நியாயமானதாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நடைமுறையில் வலுவான தொழில்நுட்ப பயன்பாட்டை பராமரிக்கவும் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதை உறுதி செய்யவும் கலந்தாய்வு இணையதளம் உரிய முறையில் செயல்பட வழிவகை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கலந்தாய்வில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு JB நட்டா அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் முறையற்ற சொற்களை அவர் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். திரு ராகுல்காந்தி கூறியது போல், உள்துறை அமைச்சர் அல்லது எந்த ஒரு அமைச்சரும் மாணவர்களின் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடவில்லை என்று கூறினார். இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்றும் இதுபோன்ற உத்தரவை யாரும் அளிக்கவில்லை என்றும் BJP செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா கூறியுள்ளார். எந்த ஒரு ஆதாரமும் இன்றி திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டுவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் திரு துக்காராம் முண்டே, பள்ளிகள் இருக்கும் பகுதிகளிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் அதிக அளவில் கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை விற்கவோ, விளம்பரப்படுத்தவோ, இலவசமாக விநியோகிக்கவோ கூடாது என்று கூறியுள்ளார். குழந்தைகளிடையே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த தடை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் தர்பங்கா மற்றும் மதுபனியில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பீகார் புதிய விளையாட்டுக் கொள்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான பிரதமரின் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் 97 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அரவிந்த்குமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். முன்னதாக சரணடைந்தவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 49 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக பீஜப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு உமேஷ் குப்தா கூறியுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த இந்த மாவோயிஸ்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தாா்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். அமராவதியில் நடைபெற்ற இப்பேச்சுகளின்போது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் மேம்பட்ட உற்பத்தி, மின்னணு பொருட்கள், செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். அப்போது ஆந்திர பிரதேசத்தில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த கொள்கைகள், வலுவான கட்டமைப்பு, சரக்கு போக்குவரத்து வசதி, வளர்ந்து வரும் உற்பத்தி சூழல் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்தார். விரைவான ஒப்புதல்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவளிப்பதில் ஆந்திர பிரதேச அரசின் உறுதிப்பாடு குறித்தும் திரு சந்திரபாபு நாயுடு விளக்கினார். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. பீகாரில் பாங்கிப்பூர், குஜராத்தில் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வயநாடு மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிஷாவில் மீண்டும் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து மகாநதியில் மிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆற்றுப் படுகைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்ரக் மாவட்டம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண மையங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் நுவபடா, கலஹண்டி, நப்ரங்பூர், கோராபுட் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீட்புப் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள 8 மாவட்டங்களில் அதிகாரிகளின் விடுமுறையை ஒடிஷா மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. 62 பேர் காயமடைந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கம் காரணமாக சுமார் 34,900 வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் 15,000 வீடுகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 8,800 மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. மனுஷா, மனவ் தாக்கர், ஹர்மித் தேசாய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. ஸ்ரீஜா குலா, சைந்தலின் தாஸ், ஸ்ரீஜா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இறுதியாட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வரும் 2 நடைபெறவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை

0: எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இதனம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும். இல்ல,
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: பற்களை சுத்தமாக பராமரிப்பது குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய், தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
14: ஓரல் ஹெல்த் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு வாயை கொப்பளிக்கணும், காத்தால நைட்டு பல் தேய்க்கணும். இது வந்து ரொம்ப வருஷமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்குது, ஆனா நம்ம ஊர்ல யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம், ஓகேவா? அண்ட் ஏன்னா நம்மளுக்கு வந்து அது என்ன தொண்டு தொட்டு வரல அந்த பழக்கம். இப்போதான் அவேர்னஸ் வருது, என் பொண்ணுலாம் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான். ஸோ அது வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. இட்ஸ் எ குட் திங். அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லா ஸ்கூல்லையும் நல்லா சொல்லித்தராங்க, எல்லா ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க ஓரல் ஹைஜீன்ல. நானே 2-3 அட்டன் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு லெக்சர் மாதிரி கொடுத்துருக்கேன், போயிட்டு எப்படிலாம் பண்ணணுன்னு. அந்த ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக பசங்க கேட்பாங்க, அழகாக பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி

0: ரெகுலராக டென்டல் விசிட் வந்து மஸ்ட்டு மேடம். ஆக்சுவலாக அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம், அது ரொம்ப மஸ்ட்டு. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிளீனிங், ஓகேவா, டென்டிஸ்ட் கிட்ட. உங்களுக்கு சொத்த பல்லுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நிறைய வழி இருக்குது. உங்களுக்கு வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சரி, உங்களுக்கு நான் சொல்கிற பாருங்க, பல்லில் 3 லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எனாமல், அப்புறம் டென்டின், அப்புறம் பல்ப். இதுதான் 3 லேயர். இந்த எனாமல்னு ஒரு திக்கு கவரிங், டென்டின்றது ஒரு சாஃப்ட் கவரிங், பல்ப்ன்றது வந்து உங்களோட லிவிங் ஏரியா ஆஃப் தி டூத். அது உள்ள உங்களோட நரம்பு, ரத்த குழாய் எல்லாமே இருக்கும். ஒரு சொத்தை வருதுன்னா அது என்ன, அந்த பாக்டீரியாஸ் போய் பல்ல சாப்பிடுது. ஃபர்ஸ்ட் லேயரை சாப்பிடும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வெறும் கருப்பாக இருக்கும். அந்த செகண்ட் லேயரை போய் சாப்பிடும், பல்லு கூச ஆரம்பிக்கும். அந்த செகண்ட் லேயரை டென்டினை சாப்பிடும் போது தான் உங்களுக்கு பல்லு கூசும். அந்த டென்டின்லையும் ஓட்ட போட்டு உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நரம்பை போய் தொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் பல்லு வலி வரும் பல்ப்பு. இதுதான் 3 சினாரியோஸ். ஸோ அது எனாமல்ல இருக்கும்போது நீங்கள் வந்து பல்லை வந்து அடைச்சி விட்டுறலாம். வெறும்னா அந்த சொத்தையை மட்டும் எடுத்துட்டு அழகாக 5 நிமிஷத்தில் டாக்டர் அடைச்சிடுவார். டென்டினுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பல்லு கூசும், அதுக்கு வந்து ஒரு சின்ன லைனிங் மாதிரி கொடுத்துட்டு பல்ல அடைச்சிடலாம். 3வது லேயர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பல்ப்புக்கு, உங்களால் பல்லை அடைக்க முடியாது. அப்பதான் அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ன்றது இப்ப 10 நிமிஷத்துல முடிச்சிடுறாங்க. அந்த இடத்த போய் ஃபுல்லா கிளீன் பண்ணி, அது கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான்.
1: அது பெயின்லாம் இருக்குமா டாக்டர்?
0: ஒண்ணுமே இருக்கு, அது ஒரு இன்ஜெக்ஷன் ஒண்ணு. மத்த ரெண்டுத்துக்கு இன்ஜெக்ஷனே தேவையில்ல, இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஒண்ணு கொடுத்துட்டு லோக்கல் அனஸ்தீசியா, ஓகே, அந்த இது மறுத்து போயிடும். அந்த இடம் 10 நிமிஷத்துல டாக்டர் முடிச்சிருவாரு, க்ளோஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல கேப்னு ஒண்ணு போடணும், ஓகே, அந்த ரூட் கெனால் பண்ண பல்லு மேல கேப் போடணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா அந்த ரூட் கெனால் பல்லு உடச்சிக்கும் சாப்பிடும் போது. அந்த கேப் போட்டிங்கன்னா அது மாட்டுக்கு ஸ்டேபிளா நல்லா இருக்கும், நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ யாருமே இது போனா ரொம்ப செலவாக போறதுன்ற பயத்துல வீட்டுல உட்கார வேண்டாம். தாராளமா அவங்க ஆஸ்பத்திரி போகலாம், அந்த டாக்டரை பார்க்கலாம், அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்றதையும் கேட்கலாம். அவங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க, இம்மிடியட்டா அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பியும் அவங்கள திருப்பி நார்மல் லைஃப்க்கு எடுத்துட்டு வரலாம்.
2: இதுவரை பற்களை சுத்தமாக பராமரிப்பது குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

சிம்பனியும் சிலருக்கும் இசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலைத்தில் நேரம் காலை 7:32. நேர்களினை கேட்டு ரசிக்கலாம். சேலம் டம் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷிசார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இன்னைக்கு சூப்பரான ஒரு குட் நியூஸோட உங்களுக்கு ஆரம்பிச்சிடறேன். வர திங்கக்கிழமை இருக்குல்ல, அது வந்து லோக்கல் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும். ஸோ ஆடி பெருக்கு முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் ஆடிப்பெருக்கு திருவிழா கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் தருமபுரி மாவட்டத்தில் லோக்கல் ஹாலிடேஸ் உள்ளூர் விடுமுறை விட்டுருக்காங்க. ஒரு ஹாப்பியான நியூஸ் தானே. கூடவே இன்னொன்று சொல்லுவேன், அது வந்து வர சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அதுக்கான ஈடு செய்யும் வகையில் சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுருக்காங்க. அதாவது ஒர்க்கிங் டே, மற்ற ஆஃபீஸ் எல்லாமே வேலை செய்யலாம். ஜிகே குவஷன் கேட்டுலாம். காமன்வெல்த் நடந்துட்டு இருக்கு கிளாஸ்கோல அந்த பாரா குட் எரிதலில் தங்கம் என்ற இந்திய வீரர் யார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சந்தோஷிச்சதற்கான பொது அறிவு கேள்வி. பாரா குண்டு எரிதலில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கார், அவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க. தெரில அப்படின்னா கடைசியில் நானே சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தமான பாடல் தான் இன்றைக்கி வரும்போது சந்தோஷ சார். முதல் பாடல் ஓமை கடவுளை திரைப்படத்திற்காக லியோன் ஜேம்ஸோட இசையில் அனிருத் ரவிச்சந்தர் மான்சி இணைந்து பாடியிருக்காங்க.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
0: தொடர்புக்கு 9500848420.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச

0: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: செவன் ஓ கிளாக் சொல்லுவோம் இல்லையா, உழவர் சந்தையில் என்னென்ன விலையில் காய் கனிகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டைம் இல்லாதனால இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா சிலோ இல்லை ஆட்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் கொஞ்சம் அதிக விலையில் விற்றாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கிராஸ்டாக் பண்ணி இல்லை இவ்வளோ தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் நியாயமான விலையில் உங்களுடைய பொருட்களை வாங்கலாம். உழவர் சந்தையில் இன்னைக்கு காய்கனிகளுடைய விலை நிலவரம். தக்காளி கிலோமீட்டருக்கு 18 ரூபாய், கத்தரி 30 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்துவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 34 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 முதல் 60 வரை, பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 104 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு உடைந்தது 168 ரூபாய், பெரிய பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 88 ரூபாய், எலுமிச்சை பழம் 120 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 88 ரூபாய், கருப்புரவள்ளி வாழைப்பழம் 65 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய், நீலம் மாம்பழம் 50 ரூபாய்.
0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
10: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
9: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks
11: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
12: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
8: நிகழ்ச்சி நடத்த பாடல் கோ திரைப்படத்திற்காக ஹரிசேராஜோட சிலரும் அழகான ஒரு பாடல், கபிலரின் பாடல். இவர்களுக்கு டிப்பு, கிறிஸ், ஹரிசரன், பிலிப் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். ஒரு கேங்கா பாடியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சாங். ஸ்டேட்டிங் 1.02.5 அண்ட் ஏற்காடு 103.7.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
4: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
9: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 to 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
4: இச்சலுகை August 1, 2, 3 3 நாட்கள் மட்டும்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
10: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
11: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
12: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: நெருங்கள் இன்று காலை 8:05 பொன்னியின் புதுமணல் அறிமுக நேரில் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை பெற்று ரசிக்கலாம், எங்கூடவும் பேசலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல், நண்பன் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜோட சில நான் முத்துக்குமாரின் பாடல் வரிகளுக்கு ஹேமச்சந்திரா முகேஷ் இணைந்து பாடிய பாடல்.
3: ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் திஸ் வெல், தோல்வியா

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
8: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. Microsoft, Amazon மாதிரி

0: 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 லாக்ஸ் பர் annum.
1: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
2: நம்ம ஒரு ஜிகே குவிஸ் கேட்டிருந்தோம் இல்லையா, பொது அறிவு கேள்வி. காமன்வெல்த் பாரா குண்டு எறிதலில் தங்கம் வென்ற இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஷர்மிளா தன்கர் அப்படிங்கிறவங்க தான் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க பாரா குண்டு எறிதலில். ஷில்பாங்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கமும் வாங்கியிருக்காங்க இதே போட்டியில். நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் டம் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ்சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று ஜூலை 30. ஊரில் இருந்த ஒரு நண்பர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு தகவலை சொன்னார். இத்தனை ஆண்டு காலமாக வீட்டிற்கு முன்னால் இருந்த அந்த மரம் இன்று வெட்டப்பட்டு விட்டது என்று வருத்தத்தோடு சொன்னார். வெட்டப்பட வேண்டிய நிலையில் இல்லை என்றாலும் கூட கட்டடத்திற்கு பழுதாகும் என்றோ அல்லது அதற்கு ஒரு பெருந்தொகை வந்துவிட்டது என்றோ அது வெட்டப்பட்டிருப்பதாகவும் ஒரு பின்புலத்து செய்தியாகவும் சொன்னார். வெட்டப்பட்ட மரத்தின் விலை எந்த அளவிற்கு போகும் என்று நினைத்த போது சில ஆயிரங்கள் கிட்டும் என்று சொன்னார். உண்மையில் ஒரு மரத்தின் விலை சில ஆயிரங்கள் மட்டும்தானா என்கிற சிந்தனை எழுந்தது. விலை மதிப்பற்ற ஓர் உயிர் என்பதனால் அந்த மரத்திற்கான நம்முடைய மனித மதிப்பீட்டின்படி விளைவிக்க முடியாது என்றாலும் கூட குறைந்தபட்சம் 50 ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மரம் இந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த வகைகளிலெல்லாம் பலன் தரும் என்பதை கண்டறிந்திருக்கக்கூடிய கொல்கத்தா வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் நீண்ட ஆராய்ச்சிக்கு பின் ஒரு முடிவை தந்திருக்கிறார். அவர் கணக்குப்படி ஒரு மரம் என்பது இந்த சமூகத்திற்கு செய்யும் வேலையின் சேவையின் மதிப்பு ரூபாய் 1,15,90,000 என்று அடையாளப்படுத்துகிறார். இது அவர் காலத்து கணக்கு. இப்போதைய நிலைமைப்படி அதற்கு இன்னும் மதிப்பு அதிகமாக கூடும். அது எப்படி ஒரு மரம் அவ்வளவு ரூபாய் மதிப்புக்குரிய நிலையில் பயன்படக்கூடும்? அது மாற்றப்பட்டு கதவாகவோ அல்லது நாம் வைத்திருக்கக்கூடிய பொருள்களாக மட்டும்தானே மதிப்பிடப்படும்? இல்லை, மரம் உயிரோடு இருக்கிற போது செய்கிற பணிகள் எத்தகையவை என்பதற்கு அவர் சொல்லுகிறார். நாம் அன்றாடம் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ பயன்படுத்தக்கூடிய ஏர் கண்டிஷன் மெஷின்கள் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஓடுவதால் ஏற்படக்கூடிய குளிர்ச்சியை ஒரே ஒரு மரம் தன்னுடைய நிழலின் மூலம் தந்துவிட முடியும் என்கிறார். 18 பேருக்கு ஒரு ஆண்டுக்கு சுவாசிக்க தேவையான உயிர் காற்றை பிராணவாயுவை ஒரு ஏக்கரில் வளர்த்த மரங்கள் தருகின்றன என்று கணக்கீடு செய்கின்றார். ஒரு மரம் பிராணவாயு உற்பத்தியின் மதிப்பு ரூபாய் 2,50,000. காற்றினை சுத்தமாக்குவதனுடைய மதிப்பு ரூபாய் 5,00,000. பூமியின் மேலே இருக்கும் மண் சத்து குறையாமல் பாதுகாப்பதற்கு ரூபாய் 2,50,000. காற்றில் இருக்கும் ஈரப்பதம் குறையாமல் பாதுகாப்பதற்கான மதிப்பீட்டு தொகை ரூபாய் 3,00,000. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நிழல் கொடுத்து உதவுவதன் மூலமாக ரூபாய் 2,50,000. உணவு சத்து கொடுப்பது என்பது 20,000. பூக்கள் முதலிய தன்னுடைய கிளை பொருள்களை வழங்குவதன் மூலமாக ரூபாய் 20,00,000 என்று கணக்கிட்டு 15,90,000 ரூபாய் மதிப்புள்ளதாக மரம் பலன் தருகிறது என்று கணக்கு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் காசாக கருதி அக்கறை கொள்ளுகிற அல்லது ஈடுபாடு கொள்ளுகிற மனித மனத்துக்கு இந்த கணக்கு ஓரளவிற்கு உதவும் தான். ஆனால் இந்த கணக்குகளும் இந்த காசுகளும் ஒரு மனிதருக்கு நிறைந்த திருப்தியை கொடுப்பது போன்று தெரியலாம். ஆனால் உயிரை கொடுக்கக்கூடிய மரங்கள் என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது ஒரு மரம் என்பது மரம் அல்ல, இந்த மண் இந்த உலகத்திற்கு தந்த வரம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டியதுதான் இதில் உண்மை செய்தி. லாபத்திற்காகவோ தேவைக்காகவோ

0: ஒரு மரத்தை வெட்டுகிற பொழுது பல மரங்களை நடமுடியாவிட்டாலும் கூட ஏதேனும் அதற்கு இணையான இன்னும் இரு மரங்களை ஏனும் நட்டு வைத்து வளர்த்தால் அது எவ்வளவு பயனுடையதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. விலைமதிப்பில்லாத உயிரை காப்பாற்றுவதற்கு கட்புலனாகாத உயிர்காற்றை தருகின்ற மரத்தை, இறைவன் தந்த வரத்தை இவ்வளவு குறைவாக மதிப்பிடுவது கூடாதே என்று எனக்குள்ளே எண்ண தோன்றுகிறது. அந்த நண்பரும் மரத்தின் மீது தீராக்காதல் கொண்டிருக்கிறவர்தான். பால பருவத்தில் விளையாடிய அந்த மரத்தின் நிழலை மறக்க முடியாத வேதனையில் தான் அவர் வருத்தத்தோடு சொன்னார். அதற்கு திருப்தியாக இன்னொரு செய்தி சொன்னார். இப்பொழுது நான் வைத்திருக்கும் தோட்டத்தில் இந்த மரத்தின் கன்றுகளின் ஞாபகமாக 5 மரக்கன்றுகளை நட்டு வைத்திருக்கிறேன். என் ஆயுளுக்குள் மீண்டும் 5 மரங்கள் தலையெடுப்பதற்கு நான் அவசியம் தொண்டு செய்வேன், உழைப்பேன் என்று கலங்கிய மனத்தோடும் கண்களோடும் உரைத்த செய்தி என் செவிகளில் வந்து நிறைத்தது. தேவைகளும் நெருக்கடிகளும் நம்மை கஷ்டப்படுத்துகிற பொழுது அதிலிருந்து மீள வேண்டும் என்று எண்ணுகிற மனித மனம் அதற்கு மாற்றாக இன்னொரு நன்றை செய்வது கூட நல்லதுதானே. எனவே இன்று ஒன்று நன்று என்று கருதுகிற வகையில் ஒரு மரம் என்பது விலையில் குறைந்ததாக தோன்றினாலும் அது செய்கிற உதவி விலைமதிப்பற்றது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மரத்தின் மதிப்பை ஒரு விஞ்ஞானியின் கணக்கு கொண்டு விளக்க முயன்றிருக்கிறேன். மரம் இந்த விலைக்குள் மட்டும் அடங்குவதில்லை என்பதை புரிந்து கொண்டால் கூட நல்லதுதானே நண்பர்களே.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட் அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
6: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது 102.5 அண்ட் ஏற்காடு பண்பலை 103.7. எல்லாருக்கும் சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து பார்த்தீங்கன்னா விசு சொல்லிடலாம். உனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச நண்பர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைக்கும் போது கண்ட தண்ணி வரும் பாருங்க. ஸோ அந்த ஃபீலிங்கே தனின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள்னு சொல்லிடலாம்.
7: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
8: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். கவுன்சிலிங் கோட் 2610.
6: நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டுக்கலாம். எங்களோட இன்ட்ரடியூஸும் ஆயிடலாம். நிகழ்ச்சி பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 24 40 31. நிகழ்ச்சி முதலாவதாக அறிமுகமாகும் நேயர் வணக்கம்.
13: வணக்கம்
6: வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. கருப்பணமுட்டியா? எங்க இருக்கு இது கருப்பணமுட்டி? பாப்பார் போட்டுல இருந்து போறது. ஏன் உங்க ஏரியால அந்த கரும்பெல்லாம் அதிகமா, அந்த சக்கையெல்லாம் புளிவாங்களா? அது நம்ம ஊர்
13: தானே.
6: கரும்பு ஆலை எல்லாம் இருப்பெல்லாம், வெள்ளம் எல்லாம் செய்யறாங்களா உங்க ஊர்ல?
13: இல்ல
6: செய்யறது இல்லையா?

0: இல்ல அது தெரியுது, பக்கத்துல இந்த வேலம்பட்டி கருப்பணம்பட்டி எல்லாம் நிறைய இந்த கரும்பு சக்கை எல்லாம் பண்ணிட்டு வெள்ளம் செய்வாங்களே அந்த ஊர் பக்கம் தானே சொல்றீங்க? இல்ல நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, உங்க பேர் என்ன
1: சொன்னீங்க?
0: உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா யாரு? உசுறு எடுக்கிற ஃப்ரெண்ட் யாரு இல்லையா? நிறைய பேர் இருக்காங்களா? சரி என்ன பாட்டு? அம்மா இருக்காங்க அதனால சொல்ல முடியாதுங்கறியா? சரி என்ன பாட்டு வேணும்?
1: பீஸ்ட் பார்த்தல இருந்து அரபிக் சாங்.
0: சரி போடலாம். அம்மா இருக்கிறதுனால அடக்கமா பேசிட்டு இருக்கற அப்படிதானே? பீஸ்ட் படத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல், அனிருத் ரவிச்சந்திரோட சில ரொம்ப அழகான சூப்பரான ஒரு பாட்டு கொடுத்துலாம் அறிமுக நேர் கருப்பணமுட்டி நேருக்காக.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது ஆடி பதினெட்டுக்கு, மூணு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுல வந்து பயங்கரமாக நீராடுறது வழக்கமாக இருக்கும். காவிரி இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே பொங்கி வரும் காவேரி அப்படிங்கிற மாதிரி நிறைய தண்ணியெலாம் வந்துட்டுருக்கோம். இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. இன்றைய காலை 6 மணி நிலவரப்படி எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னா வினாடிக்கு 150 கனடியாக நீர் வரத்துள்ளது. நேற்று 150 தான் இருந்துச்சு, இன்றைக்கி 150 தான் இருக்குது. ஒருவேளை மழை அதிகமாக பெஞ்சிச்சு அப்படின்னா நீர்வரத்தானது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரள மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சி நடத்ததாக இணைய காத்திருக்கும் அறிமுக நேயர், வணக்கம். வணக்கம், வணக்கங்க.
1: தேங்காய் இருக்கா இப்போ
0: ரெண்டுமே இருக்கு, வந்தா தருவீங்களா? ஜெயலலிதா திரைப்படத்திற்காக ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விளம்பர

0: இடைவெளியை தொடர்ந்து அவருக்கான பாட்டு இடம்பெறும். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18ஐ முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
4: புதிய அறிமுக டிசைன் அனைத்தும் 7-70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி. நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: சரி சரி.
10: ஏய், இங்க நான் தான் கிங், நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: टाइगर का हुक्म। अर्थमयन राजा।
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
9: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. Microsoft, Amazon மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 லாக்ஸ் per annum.
10: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
11: நிகழ்ச்சி நிறுத்ததாக சேலம் விற்பனை குழு வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சேலம் ஒழுங்குமுறை விற்பனை குழுத்தில் மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 15024 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 10756 ரூபாயாகவும், சராசரியாக 11985 ரூபாயாகவும் விலை போனது. கொப்பரை தேங்காய் அதிகபட்ச விலையாக குவிண்டாலுக்கு 15865 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 10850 ரூபாயாகவும், சராசரியாக 14586 ரூபாயாகவும் விலை போனது. அதேபோல ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 13430 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 12759 ரூபாயாகவும், சராசரியாக 13000 ரூபாயாகவும் விலை போனது. கொப்பரை தேங்காய் அதிகபட்ச விலையாக 15634 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 14829 ரூபாயாகவும், சராசரியாக 15129 ரூபாயாகவும் விலை போனது. நிலக்கடலை அதிகபட்ச விலையாக குவிண்டாலுக்கு 8259 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 7900 ரூபாயாகவும், சராசரியாக 8050 ரூபாயாகவும் விலை போனது. சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 3865 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 2835 ரூபாயாகவும், சராசரியாக 3470 ரூபாயாகவும் விலை போனது. இவையாகும் சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நேற்றைய விலை நிலவரமாகும். நேர்களை இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக நேர்களையில் பங்கேற்கிறார் பேச்சு மொழி சிகிச்சையாளர், கேட்கும் திறன் ஆலோசகர் வி. வனிதா அவர்கள்.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிலையத்தில் நேரம் காலை 8:30 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்

0: மகாலட்சுமி
1: சார், அருமக அட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
0: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
1: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
0: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
1: என்றும் இனி என்றென்றும்
0: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
1: அருமக அட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
0: தருமபுரி.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நம்ம சிறுபிள்ளையா இருந்தபோது கதை கேட்கறதுல ஆர்வமா இருந்தோம். மனுஷனும் மனுஷனும் பேசிக்கிட்டான்னு சொன்னா அது நமக்கு வேணா சொல்லலாம். ஒரு தத்துவ ஞானி இருந்தார், அவரிடத்துல ஒரு சீடர் போய் ஒரு கேள்வி கேட்டாருன்னு சொன்னா நமக்கு பிடிக்கும். ஆனா குழந்தைக்கு பிடிக்கிறதா இருந்தா, ஒரு பூனை ரொம்ப நேரமா பசியோட உட்கார்ந்து இருந்தது, அப்ப அந்த பக்கம் போன எலியிட்ட கேட்டது அப்படின்னு உடனே பூனையும் பேசுது எலியும் பேசுதுன்னா குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இப்படித்தான் கதை சொல்றப்ப ஆரம்பிக்கணுங்கிறோம். உலகம் முழுவதும் இப்படியான கதைகள் இருக்கு. படிக்காத இளவரசர்களை திருத்துறதுக்காக கதைகள் மூலமாக திருத்த முடியும்னு செஞ்சு காமிச்ச செய்திதான் பஞ்சதந்திர கதைகள். அஞ்சு வகையான தந்திரத்தை சொல்றது பஞ்சதந்திரம். எப்படி இருக்கும் அந்த கதைகள் அப்படின்னா, டேய் கெட்டவனோட பழகாதரா, அவன் எப்படியாவது புத்தியை காமிச்சு விடுவான். இதுதான் இப்ப இது வெறும் வார்த்தையா சொன்னோம்னா நல்லா இருக்குமா? அப்ப கூடார் நட்பு திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, தீ நட்பு எழுதியிருக்கிறார். இப்ப இந்த கூடார் நட்பு தீ நட்புக்கு உதாரணம் சொல்றாருந்தா எப்படி சொல்லலாம்? யாரோடு நட்பு கொள்ளலாங்கிறத காட்டிலும் யாரோட நட்பு கொள்ளக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணமா, ஒரு இந்த ஆற்றங்கரையில பெரிய மரங்கள் நிறைய இருந்தன, பழ மரங்கள் இருந்தன, நாவல் பழ மரமும் இருந்தது. அதுல சில குரங்குகள் குடும்பத்தோடு வசிச்சு வந்தன. இப்ப இதே இந்த ஆத்துல ஒரு முதல குடும்பமும் இருந்தது. இந்த முதல சும்மா இருக்கப்ப என்ன செய்யும்னா வந்து அந்த இதுகிட்டையும், அப்ப மேல இருந்து அந்த குரங்கு என்ன செய்யும், சில நேரங்கள்ல இதை பார்த்துட்டு இந்த பழத்தை உதிர்த்து விடும். அந்த முதல உடனே அதை வாயத்துடன் சாப்பிடும். இப்போ நம்ம உடனே ரொம்ப யோசிச்சு முதல்ல வந்து நாவல் பழம் திங்குமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. குழந்தைகளுக்கான கதை இது, சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் பழத்தை வாங்கிட்டு போய் தான் மனைவிட்ட கொடுத்துச்சான் முதல்ல. உடனே மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு நல்ல நண்பர் வாய்ச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுன்னேன். உடனே இது போய் குரங்கிட்ட சொல்லியிருக்கு, இந்த முதல்ல என்னுடைய மனைவி உன்னை பாராட்டாங்க அப்படின்னு. உடனே சரி பரவாயில்ல அப்படி நான் ஒவ்வொரு நாளும் தர்றேன், பழம் சீசன் இருக்கிற வரையும் கொடுக்குறேன்னு சொல்லித்தான். ஒரு நாள் திடீர்னு அந்த முதலையோட மனைவி சொல்லித்தான், இந்த பழமே இவ்வளவு இனிப்பா இருக்கே, இதை சாப்பிட்ற அந்த குரங்கோட ஈரல் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம பேசாம அந்த குரங்கை சாப்பிட்டேன்ன அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் சொல்லாத, அது நண்பன் எனக்கு அப்படின்னு. சரி நண்பன் தாங்க, இருக்கட்டுங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கிறது சாதாரணமா, போங்க போய் ஒரு நாளைக்கு அதை போய் அடிச்சு கொண்டுவாங்க அப்படின்னு. என்னால் அப்படி செய்ய முடியாது, ஏதாவது சொல்லி ஏமாத்தி கூட்டுவாங்க அப்படின்னு. உடனே அதே மாதிரி முதல்ல வருது, குரங்க பார்த்து எங்கள் வீட்டுக்கு நீ விருந்துக்கு வரணுங்குது. குரங்கு கொஞ்சம் யோசிக்கிது, இது என்னடா அது முதல கண்ணீர்பாங்க, இது மாதிரி என்ன செய்யறது தெரியாமல் இல்லையே எனக்கு கொஞ்சம் அப்படின்னு தயங்கினோடனே, இல்லை இல்லை நீ வா நான் உன்னை கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரேன், என் முதுகில் ஏறிக்கோ. அதே மாதிரி முதுகில் ஏறிக்கிச்சு, ரொம்ப யோசனையோடு தான் ஏறுது. நடு வழியில் போன உடனே முதல தாங்க முடியாது, உண்மையை சொல்லி பிடிச்சி, நண்பா தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறது விருந்துக்கெல்லாம் கிடையாது, எங்கள் விருந்துக்கு தான் உன்னை கூப்பிட்டு போகிறோம், நீ வந்து ஒன்றும் அது பண்ணாத, என் மனைவி கேட்டால் வர வழி கிடையாது, குடும்ப பிரச்சனையாகி போகும், அதனால தான் சொன்னேன். உடனே அந்த குரங்கு கொஞ்சம் யோசிச்சு, சே என்ன இருந்தாலும் நம்ம தப்பு தப்பு தான், இவதோடு போய் பழகலாமா, இத்தனைக்கு இதுக்கு நன்மை தானே செஞ்சோம் சொல்லிட்டு சடாரண தன்னுடைய புத்திசாலித்தனத்துலன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அம்மா எதுக்கு உன் மனைவி என்னை கூப்பிட்டு சாப்பிடணும் உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னு, இல்லை நீ கொடுக்குற பழமே இவ்வளோ இனிப்பாக இருக்க, இந்த உன்னுடைய உடம்புல ஈரல் இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும்னு. அடாடே அப்படியா, இதை நீ முதலே சொல்லிருக்க கூடாத நண்பா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த குரங்கு. ஏன் அப்படின்னு அந்த முதல கேட்டிருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு முடிச்சோடனே ஈரலை கிளட்டி அந்த மேல இருக்கக்கூடிய கொப்பில் காய போட்டுருவேன். இப்போ நீ என்னை கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோ, உன் மனைவி சாப்பிட வேண்டியது என் ஈரலைத்தான், அதை நான் அங்கே மாட்டி விட்டு வந்துட்டேன்னு சொன்னால் உடனே போட்டு அடிப்பாவை, எதுக்கு வம்பு, இப்போ என்ன செய்யலாம், ஒன்று செய், நீ அதாவது நீ எப்படி திரும்ப அங்கே போ, நான் மேலே போய் அந்த ஈரலை எடுத்து வந்துடுறேன், வந்துட்டானா நல்லா இருக்கணும், இதுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படிப்பட்ட நண்பன் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி திரும்பியிருக்கு. வந்த உடனே அங்கேருந்து ஒரே தவ்வு மேலே ஏறி குரங்கு உச்சிக்கு போயிடுச்சு. அங்கேருந்து ஒரு சத்தம் பிடிச்சி, என் முட்டா முதலையே, எவனாவது ஈரலை விட்டுட்டு உயிரோடு இருக்க முடியுமா, நல்ல வேலை நான் அவன்கிட்ட தப்பிச்சேன், எப்போவுமே கெட்டவனோட வந்து சுவகாசம் வைக்கக்கூடாது, போ போய் ஏமாந்தவனாவது இருப்பா, அவனை போய் போய் பார்த்துக்கோ. உடனே வந்த முதல வருத்தத்தோடு அப்படியே போச்சான். இப்போ வச்சுக்கோங்க, இந்த கதை சாதாரண கதை தான், முதல்ல பேசுமா குரங்கு பேசுமா எல்லாம் எல்லாம் இருக்கட்டுங்க, தகாதவனுடைய நட்பு நமக்கு ஆபத்தை தரும் நம்பர் ஒன்று. அப்படியான ஆபத்தான சூழலில் கூட உயிருக்கு ஊர் விளையும் என்கின்ற நிலை வந்தபோது கூட நம்முடைய புத்தி கூர்மையால் நாம் சாதுரியத்தால் தப்பிப்பழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவுதாங்க கதை. இது போல பல்வேறு செய்திகளை உடையதுதான் பஞ்சதந்திர கதை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
1: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 90254-00159.
0: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸ் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
7: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: ரசித்துக் கொண்டிருக்கிற பொண்ணியின் புதுமுடல் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்க தொலைபேசி எண்கள் 0043-4224-40 மற்றும் 0044-40-31. நிகழ்ச்சி நடந்ததாக சுரேஷ்குமார் தர்மபுரியிலிருந்து அறிமுகமாகிறார். அவர் பாடலும் கேட்டிருக்காரு நட்பே துணை திரைப்படத்திற்காக.

0: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
9: கிருஷ்ணகிரி மாவட்ட இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் 14 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீசிங் ட்ரைனிங் தரப்போறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இன்னைக்கு லாஸ்ட் டேட். ஸோ இந்த சிசிடிவி எல்லாம் கற்றுக்கணும், அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எப்படின்னு கற்றுக்கணும், சர்வீஸ் பண்ணுறதுக்குலாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் அப்படின்னா, கேஆர்பி டேம்ல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி மையத்தை நேராக போயிட்டு அணுகுங்க.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
0: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
1: புதிய

0: அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
1: இச்சலுகை August 1st, 2nd, 3rd, 3 நாட்கள் மட்டும்.
0: ஸ்ரீ கிருஷ்ணா சிக்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ளநெறி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை. அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜா நட போட ஆரம்பிச்சிட்டுது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜா நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க.

0: இன்னும் கோஷம் வேறு, யானைக்கு தலைகால் புரியல, அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சிட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்துது, என்ன இது தலைவர், நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே, எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான். நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா, ஒரு வாண்டு பையன், சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னோம். அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சி நிறைவாக அதக்கப்பாடியிலிருந்து, தருமபுரி மாவட்டம் அதக்கப்பாடியிலிருந்து சரவணன் அறிமுகமாகிறார். அவர் ஒரு பாடலும் விரும்பி கேட்டிருக்காரு, மை லார்ட் திரைப்படத்திற்காக.

0: வளர்த்து கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய பொன்னியின் புது புன நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. மறுபடியும் உங்களை 10:05 நீங்கள் கேட்டவையில் சந்திக்கிறேன்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2688.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: நாம் இதுவரை கேட்டிருசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங்.

0: நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: வள்ளல் அழகப்பர் ஒரு முறை காரில் போய் கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டைக்கு அருகே ரயில்வே கேட் மூடி இருந்தது. கார் அப்போது நின்று கொண்டிருந்தது. காருக்கு வெளியே நல்ல கோடை வெயில். வெளியே ஒரு மூதாட்டி வெள்ளரி பிஞ்சுகளை விற்று கொண்டிருந்தாள். அந்த வெள்ளரி பிஞ்சுகளை பார்த்தவுடன் அழகப்ப செட்டியார் அந்த மூதாட்டியிடம் கார் கண்ணாடி இறக்கிவிட்டு வெள்ளரி பிஞ்சுகளை வாங்குகிறார். அந்த மூதாட்டிக்கு 100 ரூபாய் தாளை முழுமையாக கொடுக்கிறார். முழு 100 ரூபாய் தான். பதறி போனார் அந்த மூதாட்டி. இந்த 100 ரூபாய் தாளுக்கு நான் சில்லறைக்கு எங்கே போவேன்? நானே சில்லறைக்கு விளரிக்கா விற்கிறேன். என்கிட்ட ஏது இவ்வளவு பெரிய பணத்துக்கு சில்லறை? வள்ளல் சொன்னார், மீதி சில்லறை வேணாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னார். கண்களில் ஒற்றிக்கொண்டு கண்ணீரோடு அங்கு சுற்றி கொண்டிருந்த பிள்ளைகளையெல்லாம் அழைத்து வெள்ளரி பிஞ்சுகளை அந்த தாய் கொடுத்தார். இப்போது அழகப்பர் கேலியா கேட்டார், என்ன எல்லாருக்கும் வெள்ளரி பிஞ்ச தானம் தர்ற என்று கேட்டவுடன் அந்த மூதாட்டி சொன்னாள், மகராசன், கொடைவள்ளல் கைப்பட்ட காசு என் கையில் வந்தவுடன், கொடைவள்ளல் கைப்பட்ட தாள் என் கையில் வந்தவுடன் அந்த கருணையும் அந்த கொடையும் எனக்கும் வந்துவிட்டது போலும் என்றார். இதுதான் வள்ளல் அழகப்பர் பிற மீது காட்டுகிற மனிதத்தன்மை. ஒரு முறை தன்னுடைய கல்லூரி பேராசிரியர்களோடு அலுவலக ஊழியர்களோடு நடைபெற்ற விருந்தில் கடைநிலை ஊழியர்கள் 2 பேரை காணவில்லை, ஏன் வரவில்லை என்றார்கள். கல்லூரி முதல்வரிடம் கேட்டார். அவர்களுக்கு அழைப்பில்லை என்று முதல்வர் சொன்னார். ஏன், அவர்களும் இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்கு பாடுபடுகிறவர்கள்தானே, கழிவறை தூய்மை செய்கிற கடைநிலை ஊழியர்கள், அவர்களை ஏன் புறக்கணித்தீர்கள்? அவர்களையும் அழைத்து வர சொல்லுங்கள், அப்போதுதான் விருந்து தொடங்கும் என்றார் அழகப்பர். அழகப்பரின் காரே சென்று அவர்களை அழைக்க போனது. முதலாளியின் காரில் ஏற மறுத்தவர்கள் பிறகு கார் டிக்கியில் அமர்ந்து வந்தார்கள். அவர்கள் வந்த பிறகுதான் அந்த விருந்து தொடங்கியது. வள்ளல் அழகப்பர் காட்டுகிற மனிதநேயத்தின் அடையாளம் இது. அதனால்தான் வள்ளல் அழகப்பரை பற்றி பேசுகிற போது சொல்வார்கள், அவர் கொடை பண்பை போற்றுகிற போது எல்லா செல்வந்தர்களும் தங்கள் செல்வத்தின் ஒரு பகுதியை கொடுப்பார்கள், ஆனால் தான் ஈட்டிய செல்வத்தின் ஒரு பகுதியை கொடுக்கிறவர்களுக்கு மத்தியிலே கொடுத்துவிட்டு செல்வத்தை ஈட்டுகிறவர், கொடுப்பதற்காகவே செல்வத்தை ஈட்டுகிறவர் வள்ளல் அழகப்பர். அதனால்தான் அவரை பற்றி முடியரசன் பாடிய கவிதை கவிதை உலகத்தின் மணிமுடியாக விளங்குகிறது. அள்ளி அள்ளி வழங்க அவருக்கு கையை தந்தான் இறைவன், அழகாக பேசுவதற்கு அழகப்பருக்கு வாயை தந்தான், எல்லோருக்கும் வாரி வழங்குவதற்காக உள்ளத்தில் துணிவை தந்தான், அவரது உடம்பை கொடு நோய்க்கு தந்தான், தன் செல்வத்தையெல்லாம் ஏழை மக்களின் கல்விக்கு தந்தார், கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்றபோது உயிர் இருக்கிறதே என்று சாவுக்கு தன் உயிரை தந்தார் என்று வள்ளல் அழகப்பரை குறிப்பிடுவார் முடியரசன் அவர்கள். இந்த மகத்தான மா மனிதர் நேருவால் பாராட்டப்பட்டார். சமதர்ம முதலாளி என்று நேரு அவரை அன்போடு அழைத்தார். இப்படிப்பட்ட மா மனிதர் இளைய தலைமுறைக்கு ஒரு முன் மாதிரியாக. அவர் காட்டிய கல்வி வெளிச்சம், அவர் ஏற்றி வைத்த கல்வி வெளிச்சம் இளைய தலைமுறைக்கு இன்றும் அறியாமை இருளை விரட்டுவதற்கு, அறிவொளியை ஏற்று வைப்பதற்கு அன்பின் வழியே பயணம் செய்து கொண்டிருக்கிறது, பணியாற்றிக் கொண்டிருக்கிறது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம்.

0: எம்பளியும் நன்மொழியே இன்முகத்துடன் வரவேற்கும் போது இன்முகத்துடனும் இனிய மொழியுடனும் வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சிக்கு நேயர்களே வரவேற்கிறேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சசிகலா கிருஷ்ணன். நேரம் 9:05 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனையுடன்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
10: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு July 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
9: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
10: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
9: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
10: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
9: போதுனே போதும்.
10: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
8: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
11: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
11: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
8: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
13: இச்சலுகை August 1, 2, 3 நாட்கள் மட்டும்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
0: ஹலோ மக்களே, இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமா வளம் வர இருக்கு. நம்பிக்கை நட்சத்திரமா நம்மோடு இணைஞ்சிருக்காங்க பேச்சு மொழி சிகிச்சையாளர், கேட்கும் திறன் ஆலோசகர் வி வனிதா அவர்கள். வணக்கம் மேம். இப்போ இது வந்து நாங்கள் பொதுவாக, சரிங்க மேம், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கோங்க. மேம், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கோங்க மேம்.
14: என்னோட நேம் வனிதா, கன்சல்டன்ட் ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, கேள்வியல் மற்றும் பேச்சுத்துறை நிபுணர். உங்களுக்கு காதில் எதுவும் கேட்க திறன் பிரச்சனை இல்லையோ, குழந்தைங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் பேச்சில் பிரச்சனை இருந்தாலும் எங்களை அணுகலாம்.
0: சரிங்க மேம், இது வந்து நாங்கள் பொதுவாக கேள்விப்படாத ஒரு தெரப்பியா இருக்கு. இந்த தெரப்பிக்கான கல்வி விவரங்கள் என்ன
14: மேம்? இந்த கரெக்டாக அதுக்கான கன்சல்டன்ட் ப்ரொஃபஷனல்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக அணுகணும். எதுக்காக சொல்கிறோன்னா, ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனலை அணுகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். இந்த ப்ரொஃபஷனல் படித்தவங்க யாருன்னா பிஏஎஸ்எல்பி, அதாவது பேச்சுலர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ்

0: இருக்கு. அதாவது மெடிக்கல் காலேஜஸ்ல மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்கும். பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. இது ஒரு 4 வருஷம் ஒரு டியூரேஷன் கோர்ஸ் வந்து. இது வந்து நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே அதில் எக்ஸிக்யூட் ஆகும்போது படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக வெளியே வரலாம்.
1: ஓகே, சூப்பர் மேம். நேர்களே, நிகழ்ச்சியில் இணைந்து நீங்களும் உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள், புதிய நேர்களாக இருந்தீர்கள் என்றால் 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைத்து பங்கு பெறலாம். மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால், அதாவது வழக்கமாக வருபவர்கள், 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற இரு எண்களில் அழைத்து பங்கு பெறலாம். நம்மோடு நேர் ஒருவர் பேசணும்னு காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சகோதரர்களுக்கு காலை வணக்கம் கூறுபவர் பண்பலை சித்தன் தாசாம்பட்டி.
1: சூப்பருங்கய்யா, உங்க காலையிலேயே ஒரு இனிமையான வேலையில உற்சாகமா பண்பலைக்கு வந்து பேசிருக்கீங்க, சொல்லுங்க.
2: உற்சாகமான நேயர்மா, வானிலை இருந்து ஏரியாவில வந்து.
1: கண்டிப்பாங்க,
2: முக்கியமான நேயர்.
1: ஆமாங்க, ஆமாங்க. சரிங்க ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன? அவங்களுக்கு வந்து உங்க கேள்விக்கான விளக்கத்தை மேடம் சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அவர்
2: என்ன?
1: சொல்லுங்க ஐயா.
2: இந்த பேர ஒருத்தர் பேச என்ன பேசினாலும் கொஞ்சம் மெதுவாக பேச, சிறப்பமாக பேச மாட்டாரு. அதுக்கு என்ன செய்யறது செய்யலாம், அது அவர் எப்படி என்ன பண்ணலாம் சொல்லுங்க. போகலாம், வாய்ப்பு. நன்றிங்க.
0: முதல்ல உங்க பேரனோட வயது என்ன?
1: இல்ல, அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நன்றிங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாரு. சின்ன குழந்தையா தான் இருக்கும்.
0: ஓகே,
1: தாமதமா பேசுறாரா? அப்படி இருக்கும்போது,
0: தாமதமா பேசும்போது பல காரணங்கள் இருக்கலாம். முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து மூளை குறைபாடு எதுவும் இருக்கா, சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து கேஸ் ஹிஸ்டரி வந்து கலெக்ட் பண்ணணும். அதை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கான தெரப்பி அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்கிற பீடியாட்ரிஷியன் பாருங்க, அதாவது குழந்தைகள் டாக்டரை பாருங்க. உங்களால குழந்தைகள் டாக்டர் பார்த்துட்டு அடுத்து ஸ்பீச் தெரப்பி, இங்க தர்மபுரியில நம்மளோட சென்டர் இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உங்க பேரனை வந்து ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குங்க.
1: ஓகே மேம், அடுத்த நேரம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்ல இருந்து பேசுறேன், திருமாவளி சொல்லிட்டு.
0: சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார்.
3: இப்போ இந்த குழந்தைகள் வந்து நிறைய செல்போன் யூஸ் பண்றதுனால அந்த பேச்சு வர்றதுக்கான நேரம் வந்து அதிகமா எடுத்துக்கிறாங்க. அத பத்தி கொஞ்சம் இந்த விருதுநர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: ஓகே, கண்டிப்பாங்க. இப்போ இருக்கிற வந்து 90% ஆஃப் த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச் டிலே வர்றதுக்கான முதல் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். ஸ்க்ரீனிங் வந்து ஃபோனில் மட்டும் காமிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வராது. நிறைய பேரண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க டிவியில் காமிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. ஸோ ஃபோன்லேயே ஆகட்டும், டிவிலேயே ஆகட்டும், இந்த அனிமேட்டட் பொம்மைகள் வரக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நம்ம காமிக்காமல் பேரண்ட்ஸ் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களோட முகத்தை பார்த்து நிறைய பேச்சு கொடுத்துட்டே இருங்க. அப்படினா மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதாவது பேச்சு திறன் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். இல்லை அப்படின்னா அவங்களோட கற்றல் குறைபாடு, கவன சிதறல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க மேம், அடுத்த நேயர் வந்துட்டு இருக்காங்க, லைனாக வந்துட்டு அவங்க சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, வர வைக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. அவங்க பேத்தி வந்து திக்கி திக்கி பேசுறாங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கலாம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
0: முதல்ல உங்க பேத்தி திக்கி திக்கி பேசுறாங்க அப்படின்னா

0: முதல்ல வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது உங்க பேத்தி கூட உங்க ஃபேமிலியில யாரும் இருக்காங்களா, அதாவது குழந்தையோட அம்மா அப்பா இல்ல குடும்ப உறவினர்கள் யாரும் இந்த மாதிரி பிரச்சனையோட இருக்காங்களா, இல்ல அவங்க பேத்தி பள்ளிக்கு செல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க கூட படிக்கிற குழந்தைங்களுக்கு யாரும் இந்த பிரச்சனை இருக்கா, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டறியணும். அதுக்கப்புறமேலு வந்துட்டு முதல்ல வந்து பதட்டப்படாம ஸ்பீடா பேசாம ஸ்லோவா பேசி பேசி ஸ்பீச் தெரப்பி கொடுக்கும்போது நாளடைவில் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும்.
1: சூப்பர் மேம். நேரம் 9:16. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனையுடன். சரி மேம், அடுத்த நேயர் ஒருத்தர் அவருடைய சந்தேகங்களோட காத்துட்டு இருக்காரு, அவரை வரவேற்கலாம். வருக வணக்கம்.
2: காலை வணக்கம் இருவருக்கும்.
1: காலை வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
2: ராணி.
1: சொல்லுங்க.
2: எங்க பையன் வந்து பிறந்து ஒரு 2.5-3 வரைக்குமே பேசலாமா, அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். எங்க கிட்ட எல்லாம் நிறைய வாயாடுறான், வெளியில யாரையாவது பார்த்தா பேசவே மாட்டேன்றான். இது எங்க வீட்டுல இருக்க எங்க வீட்டுக்காரர் வந்து என்னை திட்டுறாரு. அது என்ன பண்றதுனே தெரியல. நானும் எவ்வளவோ சொல்லி இப்ப கடையில போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்க அவங்க கிட்ட பேசி கேளுன்னு பேச மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல குரூப் வச்சுன்னு பேசுறான், எல்லாமே பண்றான். பக்கத்து வீட்டுக்காரங்க அது யதார்த்தமா பேச மாட்டேன்றான்.
1: அது வந்து அந்த குழந்தையோட நேச்சரா கூட இருக்கலாம். அவன் உங்ககிட்ட பேசுறான், வெளியில பேச மாட்டேங்கிறான், அப்படி இருக்கும்போது அது கூச்ச சுபாவம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு
2: எப்படி என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியலமா. நான் திட்டி கூட பாத்துட்டேன் நான் அவனைய.
1: அதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க சோசியலிசம் வளர்த்துக்கோ
2: கேக்குறேன் நான் அவங்க கிட்ட.
1: சரிங்க, விருந்தினர் இதுக்கு என்ன சொல்லலாம்?
0: வணக்கம்மா. அதாவது உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிலேடாக தான் ஸ்பீச் வந்து டெவலப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புவர் சோஷியல் ஸ்கில், அதாவது வந்து மற்றவங்களோட வந்து பழகிற விதம் வந்து ரொம்ப குறைபாடு ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ நிறையா வந்து வெளி இடத்துக்கு நிறையா கூட்டிகிட்டு போங்க, நிறையா இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. அப்படியே நாளடைவில் பண்ண மட்டும்தான் அதோட டெவலப்மெண்ட் சரியாகும். சரிங்களா?
1: சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
3: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
11: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
10: எப்படி தெரியும்?
11: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: தட்ஸ் ரைட்.
14: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10வகுப்பு மற்றும் 12வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
15: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
16: எல்லாமே காரணமா தான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
15: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
16: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
15: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
16: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
15: போதுனே போதும்.
16: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
14: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
17: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BEB.

0: டெக்கல், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தை

0: கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி பதினெட்டை முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
1: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
0: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: That's right.
10: இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமா வளம் வந்துட்டு இருக்கு. நம்பிக்கை நட்சத்திரமா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பேச்சு மொழி சிகிச்சையாளர், கேட்கும் திறன் ஆலோசகர் வி வனிதா அவர்கள். சரிங்க டாக்டர், நான் என்ன கேட்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, எல்லாரும் குழந்தைங்கள் வந்து பேச்சு தாமதம் ஆகுது தாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பேச்சு தாமதமா இருந்தா அந்த பெற்றோர்கள் வந்து எந்த வயசுல அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும்?
11: கண்டிப்பா இது நல்ல கேள்வி. இது வந்து எதுக்காக இது நிறைய அவேர்னஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. பொதுவாக பேரண்ட்ஸ் கிட்ட என்ன நினைச்சுப்பாங்கன்னா, பசங்கன்னா லேட்டாக பேசிப்பாங்க, இதெல்லாம் வந்து ஜென்ரல் மித் இருக்கு. இந்த மித்தெல்லாம் நம்ம வந்து நம்பாம ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து 1 வயசு to 1.5 வயசுக்குள்ள வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வாய் திறந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதை வந்து வெர்பலா, அதாவது வாயால அவங்க சொல்லணும். அப்படி எது குழந்தை சொல்லலை அப்படின்னா அங்கிருந்து தான் குழந்தைக்கான ஸ்பீச் டிலே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து அப்பையிலிருந்து கவனிச்சு கரெக்டாக அந்த ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நடக்கலை அப்படின்னா ஒரு 1.5 to 2 இயர்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு கரெக்டாக ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட், அதாவது பேச்சு நிபுணரை நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்காக இதை சொல்றோம், அர்லி இன்டர்வென்ஷன், அதாவது சீக்கிரமே கொடுக்கும் போது அவங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான்.
10: ஓகே ஓகே. இப்போ இந்த குழந்தைகள் கிட்ட வந்து பேச்சு திறன் இல்லை அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ரீசன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை எல்லாம் நம்ம கொடுக்கலாம்?
11: முதல்ல வந்து ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து கேட்கும் திறன் இருக்கா, புரிதல் திறன் இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலும் வந்து சிகிச்சை கொடுக்கணும். அதாவது கவனிக்கிற திறன், ஐ கான்டாக்ட், இந்த மாதிரி நிறைய அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெரப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரப்பிங்கிறது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு.
10: சரிங்க டாக்டர், இப்போ வந்து ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பேச்சு பயிற்சி எப்படி நம்ம கொடுக்கலாம்?
11: ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பொதுவாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்டென்ஷன், ஐ கான்டாக்ட் அண்ட் புவர் சோஷியல் ஸ்கில், இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அட்டென்ஷன் ஐ கான்டாக்ட் டெவலப் பண்ணணும். அட்டென்ஷன் ஐ கான்டாக்ட் டெவலப் பண்ணால் மட்டும்தான் ஸ்பீச்சே டெவலப் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், ஸ்பீச் தெரப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும்.
10: சரிங்க டாக்டர், நம்ம கூட இணைப்பில் நிறைய நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கால்ஸ் எடுத்து அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்போம் அப்படின்ட்டு அவங்களோட பேசலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க?
12: நான் தர்மபுரி குலவசந்தேரியில முடிவு பேசுறமா. திருப்பூர்ல இருக்க நேயர்களுக்கு உங்களுக்கும் வணக்கமாக்க, நல்ல அற்புதமான ஒரு தலைப்பு.
10: சொல்லுங்க.
12: அதான் குழந்தைகள் வளர்றவங்க அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க பேர பிள்ளைகளும் 2 வயசு ஆகுமா? மாமா பாத்தமா சொல்றாங்க, தாத்தம்மா தாத்தா அப்பா அம்மா எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கிறான். அதாவது கொஞ்சம் வளர்றவங்களோட பேசுறாங்க, நம்ம பேசுறேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. வயசு ஆக அப்படி பேசுவாங்க. அதே போல பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த உப்பு போட்டு உட்காருவாங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்தினுடைய இதுதான் என்ன பண்ணா அவங்க பேசு திறன் வளரும்ன்ற மாதிரி இருக்கு.
10: சரிங்க, உங்களோட கருத்தை வந்து சொல்லிருக்கீங்க, கவலைப்படாதீங்க யாரும், அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க.
12: கண்டிப்பா அதான் உண்மை.
10: சரிங்கய்யா, இனிப்பில் இணைந்து நிற்கிறான். ஏக்லீனிங் அடுத்த நேயர் வருங்க. வணக்கம். வணக்கம்.
13: சிறப்பு உணர்ந்தார் அம்மாவுக்கு சிறப்பான வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
13: சேலம் அமானி குண்டலா பற்றி காத்தூர் பேசிய கணேசன்.
10: சொல்லுங்க ஐயா.

0: எங்க மருமகனுடைய தம்பி மகன் தான், வயசு வந்து இப்ப 17. அவனுக்கு பேசவே வரமாட்டேங்குமா, அப்படியே மருத்துவரை காட்டினாங்க, எப்படி சித்த வைத்தியம் எல்லாம் பண்ணலாங்கம்மா. அவ அவனை வந்து இப்ப நம்ம நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா சரி பண்ண முடியுங்களா?
1: சரி, அவங்களோட சந்தேகக்கான விளக்கங்களை தந்துடலாம், நன்றி. அவர் என்ன கேட்டாருன்னா, அவர் ஏதோ ஒரு பையன் சொன்னார், ரிலேட்டிவ் சம்திங், அவங்களுக்கு வந்து 17 வயசு ஆகுதான், இப்போ வரைக்குமே பேசாமல் இருக்காங்களாம், சித்த வைத்தியெல்லாம் ட்ரை பண்ணாங்களாம், அப்படியும் வந்து அவங்க கரெக்டாக வந்து பேச முடியல அப்படின்னு.
2: குழந்தைக்கு அந்த 17 வயதுல அந்த பையன் வந்து எதனால் ஃபஸ்ட்டு பேசல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், காது கேக்கு தான் ஃபஸ்ட்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து காது கேக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், அவங்க செக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு காது கேட்காமல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஹியரிங் எய்ட், அதுக்கான இம்ப்ளான்ட், அது எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீச் தெரப்பி கொடுக்குற மாதிரி இருக்குங்க.
1: ஓகே ஓகே. அவர் வந்து கூட்டிகிட்டு வந்தால் சரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார்.
2: நம்ம வந்து குழந்தைய அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுதான் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான கண்டறிதல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 17 வயசுங்கிறம்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வெரி வெரி ஸ்லோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்கும்.
1: சரி, அடுத்து வர நேரம் சந்திச்சிடும். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து?
3: வணக்கம். மக பசங்க 3 பேர் இருக்காங்க, 2 பொண்ணு 1 பையன். அவங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. பையன் சின்ன பிள்ளையில எங்களோட ரொம்ப பாசமா இருந்தான், அவன் வந்து 10வது படிக்கிற, இப்ப எங்களோட பாசமாவே இல்லை, பொண்ணு 2 நல்லா வராங்க போறான், அவன் என் வீட்டுக்கே வரமாட்டான், அதுக்கு என்ன காரணம் மட்டுமா?
1: சரி, அவங்க சந்தேகங்களை தீர்த்தலாம், நன்றி.
2: ஃபஸ்ட்டு அந்த தம்பியோட வந்து என்ன விருப்பம் என்னன்றது இப்போ பேரண்ட்ஸ் வந்து உட்காந்து பேசுங்க, அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா, படிக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கா, வேறு என்ன தீர்வுன்றத பார்க்கலாம், சரிங்களா?
1: சரி, அடுத்த நேரம் வரவேற்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: சொல்லுங்க.
4: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தி வயம் கைத்தறி ஜெயநாத்.
1: சரி, உங்களோட
4: தமிழ் பேச வர மாட்டேங்குதுங்க, ஓரளவுக்கு பேசுதுங்க,
2: இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம பைலிங்குவலிசம் மல்டிலிங்குவலிசம்னு சொல்லுவோம். குழந்தை எப்போதுமே தன்னோட வந்து தாய்மொழி மதர் டங்க் என்னவோ அதோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் தான் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 5 to 6 வயசு வரைக்கும் அது இருக்கணும். அப்படின்னா அந்த லாங்குவேஜ் நல்லா கற்று தேர்ந்ததுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜ் நம்ம ஸ்கூல் போடுறதுக்கான காரணமே அதுதான். அதுக்கப்புறமே ஸ்கூல் போடும்போது அவங்களால மற்ற லாங்குவேஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம வந்து நம்ம மதர் டங் நிறைய யூஸ் பண்ணி அதுக்கப்புறமே மற்ற லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களால ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும்.
1: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
5: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேரை பதிவு பண்ணுங்க.
5: செம்மாண்டப்பட்டியிலிருந்து காசி விஸ்வநாதன்.
1: சரிங்க, காசி விஸ்வநாதையா, உங்களுடைய சந்தேகம் என்ன?
5: அம்மா, இந்த மாதிரி எங்க பேர குழந்தை கூட ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க. இந்த லகரம் அகரம் இந்த வரிசையெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தமிழ் நல்லா உச்சரிப்பு நல்லா பேசணும்னு சொல்லி அந்த வரிசையெல்லாம் சொல்லி கொடுப்பேன். அந்த லாரா இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து அழுத்து திருத்தமா அவனுக்கு வரமாட்டேங்குது, கொஞ்சம் கொட்டியா வருதுங்க. இதுக்கு வந்து என்ன தீர்வு பண்ணலாம், என்ன தேன் வாங்கி கொடுக்கலாம், ஏதோ ஏதோ சொன்னாங்க, ஆனா அதெல்லாம் வாங்கி கொடுத்துமே ஒன்னும் கொஞ்சம் சீராகல. இதுக்கு சரியான தீர்வு சொல்லுமா?
2: சரிங்க, முதல்ல வந்து உங்களோட பேர குழந்தைக்கு வந்து வாய்ப்பகுதி வந்து எல்லாமே உள்ள உறுப்புகள் எல்லாமே சீரமைப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நாக்கோட கீழே வந்து ஒரு சதம் மாதிரி இருக்கும், அது ஒட்டியிருக்கா இல்லை, பல் சீரமைப்பு முக சீரமைப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்தந்த வார்த்தைக்கான உச்சரிப்புகளோட பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் சொல்லுவோம், அந்த உச்சரிப்பை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு ஸ்பீச் தெரப்பி வாங்க, சரியாக போயிடும். சரிங்களா?
1: 9:31 தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில்.

0: வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனையுடன். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை தொடங்க உள்ளது. சரிமா, நம்ம இந்த கேட்கும் திறன் பத்தியும் பேச்சு திறன் பத்தியும் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசணும், ஆனா ஒரு சிறிய இடமில.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
11: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
10: அப்படி என்னனே அங்க ஸ்பெஷல்?
11: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
10: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
11: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
10: போதுனே போதும்.
11: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
12: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
13: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாக்கி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
14: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
15: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
14: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
16: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட்,
17: திருச்செங்கோடு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
10: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
11: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
10: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
11: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99%

0: 99.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345. சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
11: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
10: எப்படி தெரியும்?
11: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: That's right.
14: The Kaveri Engineering College Autonomous.
15: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
14: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.

0: 9:40 இணைந்திருக்கிறோம் வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்துட்டுருக்கு. இன்னைக்கு நம்மளோட நம்பிக்கை நட்சத்திரமாக இணைஞ்சிருக்காங்க பேச்சுமொழி சிகிச்சையாளர் கேட்கும் திறன் ஆலோசகர் வி வனிதா அவர்கள். பல்வேறு கேள்விகளுக்கும் மக்களோட சந்தேகங்களுக்கும் விளக்கங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக அவங்க கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னா, இப்போது கேட்கும் திறனை பற்றி கேட்கலாம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் ரொம்ப நேரமாக யோசிச்சிட்ருக்கேன். காக்லியர் இம்ப்ளண்ட் அப்படின்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கணும், நேயர்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இதை கேட்டிருக்கேன். காக்லியர் இம்ப்ளண்ட்னா என்ன?
1: காக்லியர் இம்ப்ளண்ட்டுங்கிறது வந்து காது கேட்க முடியாதவங்களுக்கு இருக்கிறது ஹையஸ்ட் டெக்னாலஜி. அதாவது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரேனும் இருந்தால் 100% கேட்கும் திறன் இல்லாமல் ஹியரிங் எய்டு அதாவது செவித்திறன் கருவி

0: போட்டும் அதுல இருந்து பெனிஃபிட் வராம இருக்கிறவங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட்ன்ற ஒரு டெக்னாலஜி, அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெக்னாலஜி அதுதான். அதை நம்ம சர்ஜரி மூலியமா வந்து செஞ்சு உள்ளேயும் ஒரு மிஷின் இருக்கும், வெளியவும் ஒரு மிஷின் இருக்கும். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க சர்ஜரி பண்ணிட்டா மிஷின் வைக்க தேவையில்லை அப்படிங்கிறது இல்லை. அந்த மிஷின் வந்து நம்ம உள்ளேயும் வச்சிருக்கணும், வெளியவும் வச்சுட்டு அதுல வந்து கேட்குற திறனை வந்து டெவலப் பண்ணுறது தான் காக்லியர் இம்ப்ளான்ட்டுங்கிறது. இது வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. நம்ம சிஎம்சி காப்பீடு திட்டம் இருக்குது இல்லைங்களா, அது மூலயமாவே நம்ம அரசு மருத்துவமனையை பார்த்தாலே அங்கேயே வந்து நம்மளுக்கான சிகிச்சை கொடுக்குறாங்க.
1: சூப்பர், அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஹியரிங் எய்ட் அப்படின்றது எப்படி எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்?
0: ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் யாருக்கேனும் வந்து கேட்கும் திறனில் வந்து குறைபாடு இருக்குது, பேசுறது புரியலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் யாருக்கும் அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குதோ அவங்க வந்து இமீடியட்டாக ஹியரிங் டெஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது நிறைய ஹியரிங் டெஸ்ட் இருக்குது, பிடிஏ இம்பிடன்ஸ் இந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம். இந்த டெஸ்டெல்லாம் பண்ணிட்டு ஹியரிங் எய்ட் வச்சுக்கிறது நல்லது.
1: இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கீங்க?
0: நான் நியர்லி வந்து 10 இயர்ஸ்
1: திக்குவாய்க்கான
0: முதல் காரணியே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி, பதட்டப்படுறது. இந்த பதட்டத்தை குறைச்சிட்டு அதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: ஓகே, சூப்பர். இப்போது பெரியவங்களுக்கு சிலவங்களுக்கெல்லாம் பக்கவாதம் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த பக்கவாதத்துக்கு பின்னாடி அவங்கள வந்து பேச்சு வராது சில பேருக்கு, அந்த டைமில் அவங்களுக்கு பேச்சு வர வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்?
0: அதாவது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து புரிதல் இருக்காது, பேச்சு வந்து சுத்தமாக லாஸ் ஆஃப் லாங்குவேஜ், அதாவது அவங்களோட மொழி திறனே வந்து சுத்தமாக இருக்காது. எதனாலனா அந்த ஸ்ட்ரோக்குங்கிறதுனால இருக்கும். ஸோ அவங்களும் ஸ்பீச் தெரப்பி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொலாங்கடாக ரொம்ப நாளைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் பொறுத்து ரொம்ப நாள் கொடுக்க ஸ்பீச் தெரப்பி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வந்து வளர ஆரம்பிக்கும் உங்களுக்கு.
1: சரி, இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். பருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நல்லமலை வட்டம் கெட்டுப்பட்டி மாடுகாவ கிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
1: சரிங்கய்யா, உங்களுடைய சந்தேகம் என்னன்னு
2: சொல்லுங்க. சில பேர் வந்து காது கேட்காதவங்களும் மேடம், அது கொஞ்சம் மெதுவாக பேசினா கூட அவங்க கண்டுக்கிறாங்க மேடம். சுத்தமா காது கேட்கறவங்க கூட கொஞ்சம் மெதுவாக பேச கூட அவங்க கண்டுக்கிறாங்க. ஆனா காது கேட்காதவங்க பாத்தீங்கன்னாக்கல சில விஷயம் வந்து அவங்க பேசின காது கேட்க மாட்டோம் மேடம். அது எப்படிங்க மேடம்?
1: சரிங்க, சொல்லிடலாம். மேபி அவங்க கவனக்குறைபாடா
0: இருக்கும். நீங்க கேக்குற கேள்வியே வந்து கரெக்டா இல்லை.
1: ஆமா, அதனால அவர் வந்து ஒரு ஆர்வத்துல கேக்குறாரு, கவனக்குறைபாடா இருக்கலாம், அவங்க வந்து கண்டுக்காம இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்க, எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து கேட்கும் திறனை பற்றி கேட்குறோமா அப்படி கேட்குதா, குழந்தைங்களுக்கு வந்து கேட்கும் திறன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆரம்பத்துலேருந்தே அது வந்து அதிகமாக தட்டுப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அது நம்ம அதை எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக பார்க்கணும்,
0: அதாவது குழந்தைக்கு கேட்கும் திறன் இருக்கா இல்லையான்றது ஒரு குழந்தை டெலிவரி ஆகி ஒரு 24 hours கழிச்சே நம்மள்கிட்ட அதுக்கான டெஸ்ட் இருக்கு, ஓஏஇ ஸ்கிரீனிங். அதாவது குழந்தைக்கு கேட்கும் திறன் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளால ஸ்கிரீன் பண்ண முடியும். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை இப்போ தடுப்பூசி எந்த அளவுக்கு முக்கியமான இதுவோ அதே மாதிரி இந்த ஹியரிங் ஸ்கிரீனிங்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை பிறந்த உடனே ஒரு 48 மணி நேரம் கழிச்சு அந்த ஓஏ ஸ்கிரீனிங் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு மேலே குழந்தை வந்து ஒரு 3 to 6 months வந்து அவங்களோட பிஹேவியரல் அப்சர்வேஷன் சொல்லுவோம், அதாவது சவுண்டு கேட்டால் பயப்படுறது அலறது இந்த மாதிரி கரெக்டாக அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு 8 months வந்து குழந்தை வந்து கரெக்டாக பேர் கூப்பிட்டா எந்த இடத்துல இருந்து பேர் கூப்பிடுறாங்களோ கரெக்டாக அந்த சைடை லொக்கலைஸ் பண்ணுறது, கரெக்டாக அந்த சைடை திரும்பி பார்க்கறது, இந்த மாதிரி பிஹேவியரல் டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஹியரிங் டெஸ்ட், அதை விட அட்வான்ஸ்டு டெஸ்டஸ் நிறையா இருக்குது, அதை கண்டிப்பாக பண்ணிக்கணும்.
1: சரிங்க மேம், இந்த துறையில் இருக்கிற மிகப்பெரிய சவால்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: மெயினாக வந்து குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளே முதல்ல ஒரு காலர் வந்திருந்தாங்க, நிறையா மித்து சொல்லியிருந்தாங்க, பசங்கன்னா லேட்டாக பேசுவாங்க, இந்த உப்பு மூட்டையில் உட்கார வைக்கிறது. ஸோ இந்த

0: எல்லாம் பிரேக் பண்ணிட்டு 1 இயர்ல ஒரு குழந்தை வந்து பேசல அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு பேரண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கணும், இது என்ன, இன்னும் குழந்தை பேசல அப்படிங்கறத பார்த்துட்டு ஒரு குழந்தைங்க டாக்டரையோ இல்ல ஸ்பீச் தெரப்பியோ நம்ம அதுக்காக உடனே அணுகணும். இல்ல இல்ல பேசிப்பா பேசிப்பான்னு லேட்டா தள்ளி போட போட போட போட குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே ஸ்டாக் ஆயிடுது.
1: மூட நம்பிக்கைகள் தான் இதில் இருக்க மிகப்பெரிய.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி, காலங்கிட்ட பேசிடலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பழைய தருமபுரி குண்டல்பட்டில இருந்து தர்மலிங்கம் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன சந்தேகம்?
2: குழந்தைங்க வந்து அடம்பிடிக்காம இருக்கணும் அல்லது சாப்பிடணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, செல்போன்ல வந்து ஏதாவது ஒரு கார்ட்டூன் சேனல் போட்டு கொடுத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போதைக்கே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறாங்க. அதுவே பின்னாடி அந்த குழந்தை வளர்ந்த பிறகு பெரிய பிரச்சனை ஆயிடுது. எங்க சொந்தக்கார குழந்தையே கூட அவங்க பாட்டி கிட்ட விட்டு அவங்க எப்போ பார்த்தாலும் செல்போனை கொடுத்து கொடுத்து அந்த பேசும் திறன் எதுவுமே இல்லாமலே போயிடுச்சு. இப்போ பெரிய சிக்கலை அவங்க வந்து தவிக்கிறாங்க.
1: சரிங்க, இது வந்து பாதிக்குமா பாதிக்காதான்னு கேக்குறோம்.
2: சொன்னீங்கன்னாக்க நிறைய பேருக்கு அடையும் அந்த செய்தி.
1: சரிங்க, சரி. அவரு கேக்குறது வந்து ஆல்ரெடி ஒரு நேயர் கேட்டு
0: கேள்வி, திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கிரீனிங் மொபைல் போன் கொடுக்க கூடாது. பேரண்ட்ஸ் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்கள தாண்டி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேற எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய குழந்தைங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட சோசியல் ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ணுங்க.
1: அடுத்த நேரோட பேசிடலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
3: வேலூர் மாவட்டம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம்?
3: மேம், இந்த குழந்தைகளுக்கு இந்த பேச்சு அப்படிங்கறது ஸ்டாமர் பண்ணி சின்ன வயசுல வருது அப்படின்னா அதை எப்படி மேம் சரி செய்யலாம்? அண்ட் கேட்டல் குறைபாடு, நீங்க எப்படி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, இந்த கேட்டல் குறைபாடு அந்த மிஷின் மாதிரியமா வைக்காம வேற ஏதாவது இன்பில்ட் மாதிரி பண்ண முடியுமா குழந்தைகளுக்கு? அதை பத்தியும் சொல்லுங்களேன்.
1: சரிங்க, உங்க சந்தேகத்தை மேம் சொல்லுவாங்க.
0: ஃபர்ஸ்ட் கேட்குற குறைபாடுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அதாவது அதோட சிவியாரிட்டி, டிகிரி ஆஃப் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்பில்ட்டாக, குழந்தைங்கன்றது பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே இன்பில்ட்டுன்றது கிடையாது, போட்டுக்கலாம் கழட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஹியரிங் எய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்பில்ட்டாங்கிறது கிடையாது. இன்பில்ட்டுங்கிறது வந்து எலக்ட்ரோ அந்த காக்லர் இம்ப்ளான்ட் டெக்னாலஜி, அதுலேயுமே வெளியே வந்து ஒரு ஹியரிங் எய்ட் மாதிரி மிஷின் மாதிரி ஒன்று கண்டிப்பாக வரும். அது பார்க்கறதுக்கு வெளியே மிஷின் வச்சிருக்காங்கன்றது தெரியற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா?
1: சரி, அடுத்த நேயரோட பேசலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டிலிருந்து நவீன் பேசுறேன். மறுவாழ்வு மையம் இருக்கு, ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சென்னையில கூட வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, இசிஆர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமா. இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு, இது சம்பந்தமான உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை.
0: கண்டிப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நிறையா ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, அந்த டிசபிலிட்டி பர்சன்டேஜஸ் வச்சுட்டு நம்ம நிறையா வந்து கவர்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம பெனிஃபிட்ஸ் நிறையா அடைஞ்சிக்கலாம். இதை தாண்டி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிப்மட், இதை நீங்கள் சொன்னது வந்து நிப்மட்னு சொல்லுவோம் நாங்கள். நிப்மட் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குது. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து விருதுகள் அப்படிங்கிற வந்து ஒரு சென்டர் இருக்குது, கவர்மெண்ட்டால் நடத்தக்கூடியது. ஸ்பெஷல் சில்ட்ரன், ஸ்பெஷல் குழந்தைங்க இவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச், அதாவது வந்து ஸ்பீச் தெரப்பி, ஃபிசியோதெரப்பிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், இது எல்லாமே அண்டர் த ஒன் ரூஃப். விழுதுகள்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் நம்மள்ட்ட இருக்கு, கவர்மெண்ட் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, நீங்க அங்க அணுகலாம்.
1: சேலம் மற்றும் திருச்சி, மங்களம் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சரி மேம், தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
5: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76

0: நான்காவது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
6: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
5: இச்சலுகை ஆகஸ்ட் 1 தேதி, 2 தேதி, 3 தேதி, 3 நாட்கள் மட்டும்.
6: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
7: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
7: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
8: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
9: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகைநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
0: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
10: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
11: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
12: MCET பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
13: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
15: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
16: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
17: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
17: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: தொடர்புக்கு 8985712345.
1: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகைநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க.

0: எல்லாமே காரணமா தான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கு எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
3: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமா தான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் கல்நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
10: நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில் இருக்கும். இப்போ வந்து நான் என்ன கேட்க போகிறேன்னா, கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் எடுத்திருக்கேன். இந்த துறையில் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும்?
11: ஓகே, எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, 12th முடித்தோடனே பாராமெடிக்கல் கவுன்சிலிங்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங்லேயே வரும். அந்த அப்ளிகேஷனில் வந்து பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிங்கிறத இந்த கோர்ஸு. அந்த கோர்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங், அடுத்த அட்மிஷன், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நடக்கும்.
10: ரொம்ப சிறப்பாக இதுவரைக்கும் இணைஞ்சிருந்து நேயர்களோட சந்தேகங்களுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லிட்டு இருந்தீங்க. நேயர்களுக்கு இது குறித்து மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லலாம்.
11: கண்டிப்பாக, நம்மளோட கிளினிக் நேம் வந்து ட்ரீம் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சென்டர். நம்ம தர்மபுரியில் இருக்கு, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியம் போகிற வழியில் இருக்கு. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9790394636. ஹியரிங் அண்ட் ஸ்பீச் இதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம்.
10: சரிங்க மேம், ரொம்ப அழகாக இது வரைக்கும் இணைஞ்சிருந்தமைக்கு நன்றி மேம்.
11: நன்றி.
10: நேர்களே, இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்தது. இன்று நம்முடன் நம்பிக்கை நட்சத்திரமாக இணைஞ்சிருந்தாங்க பேச்சு மொழி சிகிச்சையாளர், கேட்கும் திறன் ஆலோசகர் பி வனிதா அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம்.

0: நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேரம் 1:10 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உடன் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை மலபார் கோல்டு அருகில் தருமபுரி.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: ஒரு பெரிய அரங்கம், ஆன்மீக சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. அரங்கமே அமைதியாக சொற்பொழிவாளரின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தது. சொற்பொழிவாளர் அறம் செய்வதை பற்றியும் தர்மத்தின் மேன்மை பற்றியும் அருமையாக பேசிக் கொண்டிருந்தார். கேட்டுக் கொண்டிருந்தவர்களில் ஒருவர் சொன்னார் என்னிடம் மெதுவாக, நானும் தானம் தர்மம் செய்து பெரிய வள்ளலாக ஆக வேண்டும் என்றுதான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் கூட என்னிடம் பிச்சை கேட்டு வரமாட்டேன் என்கிறான். என்ன செய்ய? சரி, நீ ஸ்கூட்டரில் தானே வந்திருக்கிறாய், நானும் உன்னுடன் வந்து விடுகிறேன். மறக்காமல் அழைத்துப்போ. ஏனென்றால் என் சட்டை பையில் பஸ்ஸுக்கு கூட காசில்லை. நான் நினைத்து கொண்டேன், தான் சென்று வருவதற்கு கூட தன் செலவுக்கு கூட பையில் பணம் இல்லாதவன் எப்போது வள்ளலாக மாற முடியும்? எப்போது தர்மசீலராக பெயரெடுப்பது? அறம் செய்வது தர்மம் செய்வது ஒன்றும் லேசான காரியம் இல்லை. சிலர் வேண்டாவிருப்பாக தர்மம் செய்வார்கள், சிலர் புண்ணியம் கிடைக்கட்டுமே என்று செய்வார்கள், சிலர்தான் உண்மையாக தர்மம் செய்வார்கள். உண்மையாக தர்மம் செய்வது என்றால் என்ன? மேலோகத்தில் ஒரு காட்சி. நரகக் குழியில் கிடக்கிறாள் ஒரு கிழவி. குழிக்குள் கிடக்கும் கிழவி அந்த வழியாக போவோர் வருவோரிடமெல்லாம், ஐயா கொஞ்சம் தூக்கிவிடுங்கய்யா, இங்கே நரகக் குழிக்குள்ள கிடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தாள். அவள் மீது பரிதாபப்பட்ட ஒரு தேவதூதர் அவளுக்கு உதவ முன்வந்தார். கிழவி, உன்னை நரகக் குழியிலிருந்து தூக்கி விடுகிறேன். தூக்கி விடுவதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நீ பூலோகத்தில் இருக்கும் போது யாருக்காவது தர்மம் செய்திருக்கிறாயா? கிழவி யோசித்தாள். தான தர்மமா? என் வாழ்க்கையில் அப்படி எதையுமே நான் செய்ததில்லை. எறும்பு புற்றில் கூட நெருப்பைத்தான் கொட்டினேன். தேவதூதர் சொன்னார், நன்றாக யோசித்துப்பார். ஏதாவது சிறு தர்மம் செய்திருந்தால் கூட போதும், தூக்கிவிட்டு விடுவேன். ஆனால் நீ செய்திருக்கும் தர்மம் பிரதிபலன் கருதாமல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஐயா, ஞாபகம் வந்துருச்சுங்கய்யா, ஒரு தடவை நான் சந்தையில் பழங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். ஒரு பிச்சைக்காரி பசிக்குது என்றால் என்னிடத்தில் இருந்த வாழைப்பழம் ஒன்றில் அழுகிய பாதியை அவரிடம் கொடுத்தேன். தேவதூதர் தியானித்தார். அவர் கையில் அந்த அழுகிய பாதி வாழைப்பழம் கையில் வந்தது. நல்லது, இந்த பழத்தை பிடித்து கொண்டு நரகக் குழியிலிருந்து மேலே வா. கிழவி அந்த பழத்தை பிடித்து கொண்டாள். தேவதூதர் அவளை மேலிருந்து தூக்கினார். கிழவி மேலே ஏறுவதை பார்த்த நரகக் குழியிலிருந்த சிலர் அவளது கால்களை பிடித்து கொண்டு அவர்களும் மேலேற கிளம்பினர். கீழே பார்த்த கிழவி சொன்னால், விடுங்கடா கால, நானே என்னுடைய பழத்தை பிடித்து கொண்டு மேலே போகிறேன், நீங்கள் எதற்கு என் காலை பிடிக்கிறீர்கள்? தேவதூதர் பிடித்திருந்த கையை விட்டுவிட்டார். மீண்டும் கிழவி நரகக் குழிக்குள். நான் எனது என்கிற எண்ணமில்லாமல், இதை செய்தால் இது கிடைக்கும் என்கிற பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுவதே தர்மம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: சிம்பனியும் சிலருக்கும் இசை தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 சேலம் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
6: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
0: நீங்கள் கிடவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேர்களிடம் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
10: தருமபுரி பண்பனைக்கு வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் சனிச்சந்திரன் பேசுறேன். எனக்கு பிடித்த படம் திருநாள், பாடல் பழைய சோறு பச்சை மிளகா. நன்றி, வணக்கம்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0433424040 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவளுக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
10: உங்களுக்கு இனிய காலை வணக்கம். எர்மலிலிருந்து அருணம். எனக்கு பிடித்த பாடல் பழையப்பா படத்திலிருந்து சுத்தி சுத்தி வந்தீங்க. நன்றி.

0: തിരുച്ചങ്കോട് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് ബിഇ ബിടെക്കിൽ ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ് സൈബർ സെക്യൂരിറ്റി പോണ്ട പാഠപിരിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നേടിപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് തിരുച്ചങ്കോട് കൗൺസിലിംഗ് കോൾ 2633
1: നമ്മുടെ ശ്രീ കൃഷ്ണ സിൽക്സിൽ ആടി 18 മുന്നിട്ട് ആഗസ്റ്റ് 1, 2, 3 ആകിയ 3 നാടുകൾ മാബിരും സിറപ്പ് വിലയ് കുറയ്പ് വിൽപ്പനയ്
2: പുതിയ അറിമുഖ ഡിസൈനുകൾ അനത്തും 7 മുതൽ 70% വരെ ആശ്ചര്യമൂട്ടും ആടി അതിരടി വിലയിൽ കിടക്കും
1: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 3 நாட்கள் மட்டும்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சிக்ஸ் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி
3: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு மைக்ரோசாஃப்ட் அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர் கவுன்சிலிங் கோட் 2706 கால் 9942955540
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம் இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி
7: சேலம் திருச்சி மாங்கலன்பங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் திருச்சி மாங்கலன்பங்கள் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 44 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர் உங்கள் ஊர் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள்
8: The Kaveri Engineering College Autonomous
9: Biomedical Civil and Computer Science Engineering Electrical and Electronics Engineering Electronics and Communication Engineering Mechanical Engineering BTech Artificial Intelligence and Data Science Information Technology Chemical Engineering and Agricultural Engineering PhD Electrical and Electronics Engineering MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
8: The Kaveri Engineering College Autonomous Mecheri Salem Call 952-49-36156
10: முழங்கால்ல வலியா மூட்டு பிரச்சனையா சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை விரைவான நலம் பாதுகாப்பான சிகிச்சை குறிஞ்சி மருத்துவமனை நம்பிக்கையின் பெயர்
11: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்
12: மைக்ரோசாஃப்ட் அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க
11: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540
13: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கால் 9025400159 கவுன்சிலிங் கோ 2683
15: 100% கடலெண்ணெய்

0: அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள், அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம்

0: சிம்படியும் சில இருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலம் கோட்டம், அதாவது சேலம் ஜோன் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஆகஸ்ட் 4 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 300 ஸ்பெஷல் பேருந்துகளை விட போகிறாங்க. சென்னை, திருச்சி, மதுரை, நாமக்கல் மற்றும் பெங்களூர், ஓசூர், திருவண்ணாமலை போன்ற இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு TNSTC சொல்லியிருக்காங்க. இதுக்கான முன்பதிவு டிக்கெட்டும் நீங்கள் ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடிப்பெருக்கு மற்றும் வார இறுதி நாள் அப்படிங்கிறதுனால ஆகஸ்ட் 4 வரைக்கும் ஸ்பெஷல் பேருந்துகளை இயக்கிறாங்க, 300 ஸ்பெஷல் பேருந்துகளை. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். எனக்கு அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து பூவாசம் பூரப்படும் என்ன என்ற பாடலை தாருங்கள். நான் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா. நன்றி.

0: തിരുച്ചങ്കോട് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ്, ബിഇ ബിടെക് ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ, ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ്, ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ്, സൈബർ സെക്യൂരിറ്റി പോണ്ട പാഠപിരിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നേടിപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് തിരുച്ചങ്കോട്. കൗൺസിലിംഗ് കോൾ 2633.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: இதுவரை கேட்டும் சேலம் திருச்சி மகளிர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டுப்பை இந்நிகழ்ச்சியை வழங்கியோ சேலம் மற்றும் திருச்சி மங்களிர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
7: கல்யாணத்துல கவனிச்சியா,
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையா வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: நீங்கள் கட்டுமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
10: தருமபுரி பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் கோனிங்கள்ளி ஊராட்சி முருகானந்தபுர கிராமத்திலிருந்து சக்திவேல் பேசுறேங்க. எனக்கு பிடித்த பாடல் கண்ணெதிரே தோன்றிட்டாள் என்ற திரைப்படத்திலிருந்து வானும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுதே. நன்றி, வணக்கம்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம் பள்ளி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 10:40 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெளிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: மருத்துவரும் படம் முதல்வன் பாடல் முதல்வனே. நன்றி.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: Yamal Engineering College, Counseling Code 2610.
3: இப்போ இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 16வது சென்செக்ஸ், அதாவது செல்ஃப் சென்செக்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு, இல்லை ஆப் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்பில் கூட உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் உள்ளீடு பண்ணலாம். அது ஒரு செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணக்கெடுப்பு நடக்கும்போது உங்களுடைய குடியிருப்புக்கே வந்து அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் உதவும் விதமாக அதுக்கு முன்னாடியே நீங்கள் இணையதளம் மூலமாகவோ இல்லை ஆப் மூலமாகவோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் போடலாம். மோஸ்ட்லி எல்லாமே டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. முக்கியமாக டைப் பண்ண வேண்டியது குடும்ப தலைவியோட பேர், அதுக்கப்புறம் ஓடிபி வர்றதுக்காக ஒரு ஃபோன் நம்பர், அப்போ எஸ்சி ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அந்த ஐடியை நீங்கள் வரக்கூடிய, அதாவது கணக்கெடுப்பு நடத்தும் போது வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய தகவலை நீங்கள் சரியான முறையில் உள்ளீடு பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் சென்செக்ஸில் நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: பாச பண்பலைக்கு இனி காலை வணக்கம். நான் மு மகாராஜா, சின்னநல்லி கிராமம், இரவுநல்லி பஞ்சாயத்து, தருமபுரி மாவட்டம். எனக்கு பிடித்த படம் தாலாட்டு. பாடல் மெதுவா தந்தி அடிச்சானே. இந்த பாடலை அன்பு நேர்களுக்கு ஒளிபரப்பவும் இனிய வணக்கம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
4: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஏற்றம் நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்கவர் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரி பண்பலைக்கு இனிமையான முற்பகல் வணக்கம். சொல்பவர் மேச்சேரி கச்சிராயனூர் ஜெயராமன். எனக்கு தனுஷ் நடித்த பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் இந்த பாடலை

வளைத்து கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. மறுபடியும் சண்டே மார்னிங் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் யுவர் ஃபேவரட் ஆர்ஜே பாஸ்கர். நன்றி, வணக்கம், மீண்டும் வருக, சுபம் அப்படிலாம் போடுவாங்களா, எல்லாத்தையும் செய்து சொல்லிடலாம். டாடா பாபாய்.

0: நேரம் 11:01 பண்பலியில் தொடர்வது.
1: தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க எப்படி செய்யறது அப்படின்றத சொல்லலான்ட்டு இருக்க, தெரிஞ்சுக்கலாமா? சரி, என்ன ரெசிபி அப்படின்னு தானே கேட்குறீங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் பிஸ்கட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதிகமாக நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வீட்டிலையே, அதுவும் குறிப்பாக அந்த கோதுமை மாவு வச்சு எப்படி பிஸ்கட் செய்யலாம் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிஸ்கட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. ஒரு முக்கால் கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம், ஒரு கால் கப் வந்து கடல மாவு, ஒரு சின்ன டம்ளரில் வந்து நெய் எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம், ஒரு 12 ஒரு 15 வரைக்கும் முந்திரி எடுத்து வச்சுக்கலாம், அதே மாதிரி பாதாமும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டால் போதும், அதுவும் டேஸ்ட்டுக்காக தான். எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, பாதாம் முந்திரி இது ரெண்டையும் வந்து ஒன்னு பாதியா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ சர்க்கரையை வந்து நல்லா அரைச்சிக்கலாங்க. அடுத்ததா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாங்க, அதுல வந்து முதல்ல நெய்யை ஊத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா சர்க்கரை, அதை வந்து கொட்டிக்கலாங்க அந்த நெய்யில. அதுக்கப்புறமா கோதுமை மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா 1/4 கப், அது வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி கடலை மாவையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவுல வந்து 1 சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கணும். எதுக்காக? ருசிக்காக, சரிங்களா? உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்குனா கொலக்கொலன்னு இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி தொட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் லூஸாக இருக்கவே இருக்கட்டும், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நம்ம வடைலாம் தட்டுவோம் இல்லையா கையில் வச்சு, அந்த மாதிரி இந்த கோதுமை மாவை கையில் நல்லா உருட்டிக்கலாங்க. ஒரு சதுர வடிவில் உருட்டிக்கோங்க, பார்க்கவே வந்து அழகாக இருக்கும் இல்லையா. ஸ்பூன் எடுத்து அதில் சின்ன சின்ன கோடு போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு வட்டமாக ஒரு உருண்டை பிடிச்சி அதுக்கு நடுவில் நம்ம பொடிச்சு வச்ச பாதாம் முந்திரி இதெல்லாம் வந்து சின்னதாக குழி பண்ணி வச்சுட்டு இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஃபுல்லாக கல் உப்பு போட்டு மிதமான தீயில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தட்டில் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா பிஸ்கெட்டு, கையில் உருட்டி கோடெல்லாம் போட்டு அதை வந்து அந்த குக்கருக்குள்ளே வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பிஸ்கட் தயாராகிடும். இப்போது இட்லி பாத்திரத்துலேயே நம்ம இதை வேக வைக்கலாம். எப்படி அப்படின்னா, தட்டில் வந்து நம்ம நெய் தடவி நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த பிஸ்கெட்டை வந்து அந்த இட்லி தட்டில் வந்து வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான சுலபமான கோதுமை மாவு பிஸ்கட் தயாராகிடுதுங்க. அப்புறம் என்ன, குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை சூப்பராக செஞ்சு கொடுங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
1: பதினோரு மணி ஆறு நிமிடத்தில் இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 எழுந்திருக்கிறோம் பூவி பின் பூவி நிகழ்ச்சியில்.
2: தருமபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசாலி தருமபுரி.
5: தொடர்புக்கு

0: 9500848420.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இன்றைக்கு வந்து சர்வதேச நண்பர்கள் தினம், அதை முன்னிட்டு ஒரு சிம்பிள் கான்வர்சேஷனாக தான் வளம் வர இருக்கு. இதில் பெண்கள் மட்டும்தான் பங்கு கொள்ள முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் வாழ்க்கைக்கு முன்னாடி இருந்த நட்பு இப்போ வரைக்கும் தொடருதா, இல்லை திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற நட்பு உங்களுடைய திருமணத்திற்கு பின்பும் தொடருமா அப்படின்றது தான் இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சிக்கான தலைப்பு. நிகழ்ச்சியில இணைய புதிய நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இரு எண்களில் புதிய நேயர்கள் அழைத்து பங்கு பெறலாம். வழக்கமாக நறும் நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு, 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 ஆகிய இரு எண்களில் தொடர்பு கொள்ளலாம். பொதுவாக பார்த்தோன்னா திருக்குறள் ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் எழுதியிருப்பார் நட்புக்காக. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அப்படின்னு பார்த்தோன்னா, நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேஞ்சுடை தரப்படுத்து அப்படின்றது ஒரு குறள். அந்த குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நட்பு அப்படின்றது சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் இல்லை, நண்பன் வந்து நெவிரி தவறி நடந்தா, அதாவது தப்பான வழிமுறைக்கு போனால் அதையும் திருத்துறது அவங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எல்லாருக்குமே பொருந்தும். இப்படிப்பட்ட நண்பன் தான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு நாமளும் எதிர்பார்த்துட்டு இருப்போம். தோழிஸ் போன் எடுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. தனிப்பட்ட கருத்துக்கள் வேணாம், பொதுவாகவே பேசுவோம். திருமணத்திற்கு பின்பு உங்களுடைய நட்பு தொடருதா, திருமணத்திற்கு முன்பு இருக்கிற நட்பு திருமணம் ஆகாதவர்களாக இருந்திருங்கன்னா தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
8: முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சி தகநக நட்பது நட்பு. அந்த குறளுக்கு எடுத்துக்காட்டு

0: இணைப்புல வந்து ஒரு தோழி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் தோழி, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர்
1: என்ன? நல்லா இருக்கிறீங்க?
0: உங்க இணைப்பு வந்து விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் நல்ல சிக்னல் கிடைக்கிற இடத்துல நின்னு பேசுறீங்களா?
1: கேக்குதுங்களா?
0: கேக்குது. உங்க பேரையும் ஊரையும் இன்னொரு டைம் பதிவு பண்ணிக்கோங்க.

0: சரிங்க மகேஸ்வரி அம்மா, என்ன தலைப்பு இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில? அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணத்திற்கு பின்பு அதற்கு முன்னாடி இருந்த நட்பு தொடருதா அப்படின்றதுதான். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? எப்படி சின்ன வயசுல எல்லாம் உங்களுடைய தோழிகள் எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லீங்களா? அந்த நட்பு வந்து இப்ப வரைக்கும் தொடருதா?
1: எந்த
0: நேரம் நீங்க கூப்பிட்டாலும் போன் எடுத்து பேசுவாங்களா? அஞ்சு பேரும் அப்படிதானா? ஹெல்ப்லாம் ஏதாவது கேட்டா செய்வாங்களா? பரவாயில்லையே, ரொம்ப நல்ல நட்பு தான். இனிப்புல இணைந்து உங்களை பத்தி சொல்லிக்கிட்டதுக்கு நன்றி மா.
1: நன்றி நன்றி.
0: இனிப்புல இனி அடுத்த நேயர் வருங்க. வணக்கம். வணக்கம்.
2: சத்யாங்க மேடம்.
0: சொல்லுங்க சத்யா, உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சா?
2: ஆயிடுச்சுங்க மேடம்.
0: இப்போ உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நட்பு இருந்திருக்கும் இல்லீங்களா? தோழிகள் இருந்திருப்பாங்க.
2: ஸ்கூல் படிக்கும் போது இருந்தாங்க மேடம்.
0: அந்த நட்பு தொடருதா?
2: தொடரலிங்க மேடம். அவங்க கல்யாணம் பண்ணி போனதுனால வந்து அவங்க எங்க போயிங்கிறாங்கன்னு தெரியலிங்க மேடம்.
0: அப்படிங்களா? தெரியல எனக்கு. அவங்க கான்டாக்ட்ல இல்லைங்களா? போன்ல கூட பேசுறது இல்லையா?
2: ஒரே ஒரு டைம் மட்டும் வழியில் பார்த்து வீட்டு அந்த வரைக்கும் போயிட்டு வந்தாங்க மேடம்.
0: எப்படி இருந்துச்சு அவங்க கவனிப்பு?
2: நல்லா இருந்துச்சுங்க மேடம்.
0: ஏன்னா சில பேர் எல்லாம் பார்த்தா ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டு போயிருவாங்க இல்லைங்களா?
2: வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. உங்களுக்கு பசங்க எல்லாம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு செஞ்சு போட்டாங்க மேடம்.
0: சூப்பர் சூப்பர். எப்படி இருந்துச்சு அந்த நாள், அந்த உணர்வு?
2: ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். நம்ம ரொம்ப நாள் பார்க்காத ஃப்ரெண்டே நம்ம இன்னைக்கு பாத்தீங்களா அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லும் எனக்கு நிறைய சந்தோஷம் மேடம்.
0: சிறப்பு.
2: இப்ப வந்து புது தோழிங்க வந்து பந்தலையால கிடைச்சிருக்கிறாங்க மேடம்.
0: அப்படிங்களா
2: மேடம்?
0: எப்படி பக்கவே இருப்பாங்களா இல்ல? சரிங்கம்மா, சர்வதேச ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சிய. இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: முத்துப்பட்டி இருந்து சாந்தா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா?
3: ஆயிடுச்சு மேடம். பிள்ளைங்களும்
0: இருக்காங்க. நீங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சீங்களா?
3: இல்லை மேடம்.
0: சரிங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க?
3: என் கூட நாங்க மாடு ஆடு மேய்க்கும் போதெல்லாம் தோழிங்க இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கும் ஏன்னா ஒரு சாவு வாழ்வுனால வந்து பாக்குறேன் மேடம்.
0: ஒரு நல்லது கேட்டதுன்னா வந்து பாத்துக்கிறீங்க?
4: ஒன்னாதான் இருக்கும் ரெண்டு இல்ல.

0: உங்களுக்காக தான் மேம் இந்த பாட்டே போட்டோம். உங்க நட்பு வந்து கட்டி பிடிச்சி அந்யுன்யமா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். நீங்க வந்து அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லீங்களா, ஒரு நல்லது கெட்டதுன்னா வந்து ஓடி வந்து கட்டி புடிச்சு கெட்டதுன்னா ஆறுதல் சொல்றதும் நல்லதுன்னா நல்ல விஷயம் சொல்றதுன்னு.
1: அவங்க இப்ப யாமக்குடி ஊர்ல தான் இருக்காங்க.
0: ம்,
1: நான் இங்க முத்துப்பட்டியில இருக்காங்க மேடம்.
0: ம்,
1: ஏன்னா ஒரு விசேஷம்னா அவங்களும் வருவாங்க, நாங்களும் போ

0: அவ்வளவு. ஆனா ரொம்ப நாளைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணு தண்ணி வந்துடும் பார்க்கும் போதே.
1: போன்ல எல்லாம் பேசிக்கிறது இல்லைங்களா நீங்க? டெக்னாலஜி தான் வளர்ந்துருச்சு.
0: போன் அவங்க அவளுக்கு கேட்டு போச்சா இல்ல எங்க நேம மாறிச்சது இல்ல இப்ப போன் இதெல்லாம் நேரடியா அடிக்கடி சந்திக்கிறோங்க. பஸ்ல நாலு தடவை மூணு தடவை எல்லாம்.
1: எப்படி இருக்கு அந்த நாள் நீங்க சந்திக்கிற அந்த நாள் வந்து எப்படி இருக்கு?
0: சிவாஜி சுந்தரராஜன் பாட்டு பாடுற மாதிரி அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்து.
1: கலகலப்பா பேசிப்பீங்களா காமெடியாலாம்?
0: ஆமா மேடம்.
1: எந்த மாதிரி எல்லாம் பேசிப்பீங்க?
0: உங்களுடைய
1: கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கமா, நன்றி.
0: நன்றி மேடம்.
1: இனிப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? உங்க இணைப்பு வந்து சரியா கேக்கலீங்களே. நீங்க பேசுறதே விட்டு விட்டு கேக்குது. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
1: தருமபுரி மைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி மைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
10: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு July 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
9: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
10: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
9: ஆனா சின்ன குழந்தைங்கலாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
10: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
9: போதுனே போதும்.
10: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
5: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
11: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
16: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு.

0: காட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சங்ககிரி மெயின் ரோட் சேலம் கவுன்சிலிங் கோட் 2648.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு July 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு.

0: 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடை வீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: தேர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
4: நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமாங்க, இது சர்வதேச நண்பர்கள் தின நாள் இன்றைக்கு. திருக்குறள் பார்த்துட்டு இருந்தோம், அதுல இன்னொரு திருக்குறளும் பார்ப்போம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அப்படின்னே சொல்லலாம். நட்பு என்ற அதிகாரத்தில் இருந்து, உடுக்கை இழந்தவன் கைப்போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அதாவது பொருள் என்ன, ஆடை நழுவும் போது எப்படி கை தானாகவே போயிட்டு டக்குன்னு அதை பிடிச்சி காப்பாத்ததோ, அந்த மாதிரி துன்பம் வரும்போது நண்பனுக்கு ஓடி வந்து உதவுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு அப்படின்றது தான் இந்த திருக்குறளுக்கான அர்த்தம். அந்த மாதிரி நட்பு உங்களுக்கும் இருக்கா? அப்போ நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நட்பில் நல்ல நட்பு கெட்ட நட்பு எதுவுமே இல்லை, நண்பன்னாவே நல்ல நண்பன் தான் அப்படின்றத விளக்குற விதமா சந்தனத்தோட ஒரு டயலாக கேட்போம்.
5: நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான்.
4: இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறவங்களா நீங்க? அப்போ நீங்க பெண் தோழிகளாக இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். தனிப்பட்ட கருத்தா இருக்க வேணாம், பொதுவான கருத்துக்களா இருந்தா சிறந்தது. புதிய நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0-43-42 என்ற முன்னணி, 44-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற இரு எண்களிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0-43-42 என்ற முன்னணி, 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற இரு எண்களில் அழைத்து பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நபர்களை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க?
6: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்க உமா, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா?
6: ஆயிடுச்சு மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி 3 ஃப்ரெண்ட்ஷிப் மேடம் நாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாடி அவங்க என்ன ஒரு நாள் பாக்கலீங்க மேடம்.
4: பாக்கலீங்களா? அதாவது உங்க
6: டைம் ஒரு தோழி மட்டும் பார்த்தேன் மேடம். அவங்க ரெண்டு குழந்தையோட பார்த்தாங்க மேடம். அவங்கள
4: பேசுனீங்களா நீங்க? அந்த தடவை
6: பேசணும் மேடம். என்ன ரெண்டு ஃப்ரெண்டு கேட்டா அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க மேடம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம் பண்பலை மூலமா எனக்கு ஒரு 5 ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க மேடம். ஆனா அவங்க மூஞ்சி இன்னும் பாக்கலீங்க மேடம், போன்றுதான் பேசிட்டு இருக்கோம்.
4: அடடா, நீங்க வந்து அறிவிப்பாளர்களை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
6: அறிவிப்பாளர் நம்ம நேயர் கூட மேடம் சொல்லிங்க.
4: சரிங்க சரிங்கம்மா. சரிங்கம்மா, சர்வதேச பெண்கள் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். நான் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இருக்கிறதுனால பெண்கள்னே பேசிட்டேன், மன்னிக்கவும். மற்றொரு முறை உங்களுக்காக வாழ்த்துக்கள். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.
6: நன்றி மேடம்.
4: இணைப்பில் இணையும் அடுத்த தோழி வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நட்பு இருந்ததா, தோழிகள் இருந்தாங்களா? இல்ல, உங்க இனிப்பு வந்து சரியா கேக்கல, நீங்க பேசுறதும் எனக்கு சரியா கேக்கல. அப்படி வானொலி ஒழிச்சிட்டு இருக்குங்களா? அங்க நான் பேசுறது அப்படி எக்கோ அடிக்குது. அங்க கேக்குது, உங்க வானொலி ஒழிச்சிட்டு இருந்தா அதோட வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
6: கம்மி பண்ணி
4: சொல்லுங்கம்மா.

0: அந்த தோழியை நீங்க பாக்குறீங்களா? பரவாயில்லையே, இப்படிதான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம தான் இருக்கணும். சரி, உங்களுக்காக ஒரு டயலாக் போடவா, உங்களுக்காக ஒரு வார்த்தையை டெடிகேட் பண்ணவா? கேளுங்க கேளுங்க.
1: எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் எனக்குன்னு இருக்கும்.
0: ஆமா தானே, ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் உங்களுக்காக இருக்காங்கல்ல, உங்களை விட்டு கொடுக்காம பேசுறாங்கல்ல. சரி, சரிம்மா, இவ்வளவு நேரம் நல்லா கேட்டு இருந்துச்சு, இப்போ வந்து இனிப்பு வந்து விட்டு விட்டு கேக்குது. இன்னைக்கு சர்வதேச நண்பர்கள் தினம், அந்த தின நாள வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்க ஃப்ரெண்டுக்கும் நீங்க கன்வே பண்ணிடுங்க, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. சரிம்மா, இனிப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. இனிப்பில் இணையம் அடுத்த நேர்வருக்கு வணக்கம். வணக்கம். சொல்பவர் யாருங்கிறது?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழிமா.
0: சொல்லுங்க தேன்மொழி அம்மா, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா?
2: ஆயிடுச்சுமா, என் பையனுக்கே 21 வயசு 25 வருதுக்கு, ஒருத்தனுக்கு 21.
0: சரிங்கம்மா, திருமணத்துக்கு முன்பு உங்களுக்கு தோழிகள் எல்லாம் இருந்தாங்களா?
2: இருந்தாங்கம்மா, 4 பேருமா நாங்க.
0: சொல்லுங்க. நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. இப்போ ரீசெண்டா ஒரு பாட்டு வந்துச்சு கருப்பன் படத்துல, நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னு. அது உங்களுக்கு தான் அந்த பாட்டு, நாங்க 4 பேருன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்காக.
2: 4 பேர் தான்மா, எதுவுமே பேச்சு போட்டியோ கட்டுரை போட்டி எது வந்தாலும் நாங்க 4 பேர் தான் முன்னாடி. எது இருந்தாலும் வாலிபால் தான், வாலிபால் நாங்க வாலிபால் இருப்போம்,
0: ஒண்ணு கூடிட்டாங்க.
2: அப்பயே எடுப்போம்மா, நாங்க படிக்கும் போதே போட்டோ எடுத்துக்கோங்க. 4 பேரும்
0: அழகான நட்பா இருக்குங்களே.
2: ஆமா, ஒருத்தி பேர் ராஜேஸ்வரி, என் பேர் தேன்மொழி, ஒருத்தி பேர் ஈஸ்வரி, ஒருத்தி பேர் விஜயலட்சுமி.
0: சரிங்கம்மா, பண்பலையில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த தின வாழ்த்துக்கள், நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அந்த வாழ்த்துக்களை சொல்லி சந்தோஷமா இருங்க.
2: சந்தோஷமா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா.
0: ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: இணைப்பில் இனியும் அடுத்த தோழி வருக. இணைப்பில இருந்து விடுபட்டுட்டாரு. தருமபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
2: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 தேதி, 2 தேதி

0: மூன்றாம் தேதி மூன்று நாட்கள் மட்டும்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா சிக்ஸ் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகநட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
8: எல்லாமே காரணமா தான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
7: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
8: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
7: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தான விரும்புறாங்க.
8: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
7: போதுனே போதும்.
8: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
9: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.
9: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9

0: 9429555540.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பதினோரு மணி 43 நிமிடத்தில் அமர்ந்திருக்கிறோம் புவி பின் புவி நிகழ்ச்சியில். இன்று சர்வதேச நண்பர்கள் தினத்தையொட்டி புவி பின் புவி நிகழ்ச்சியில் திருமணத்திற்கு முன்பு இருந்த நட்பானது இன்று வரை தொடர்கிறதா என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி உலா வந்து கொண்டிருக்கிறது. பெண் தோழிகள் பங்கேற்று அவங்களுடைய கருத்து கணிப்புகளை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கருத்து கணிப்புகள் தனிப்பட்ட முறையில் இருக்காம பொதுவான முறையில் இருந்தால் சிறந்ததாக இருக்கும். நட்புக்கு 1000 இலக்கணம் தரலாம், நட்புக்கு 1000 புலவர்கள் எழுதலாம். அதுலேயும் எந்த மாதிரி நட்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு புலவர் எழுதியிருக்காரு. அவர் தான் நம்மளுடைய மூதாதையார் திருவள்ளுவர் அவர்கள். அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நட்பு ஆராய்தல் அப்படின்ற திருக்குறளிலிருந்து ஒரு குறள், மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றியத்தும் உருவுக ஒப்பில்லார் நட்பு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதாவது கொடுத்தாவது ஒருத்தருடைய நட்பு வந்து நம்ம பெற்றுக்கணும். அந்த மாதிரியான நட்பு உண்மையானதாக இருக்கணும், நல்ல நட்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எதையாவது கொடுத்தாவது ஒரு சில நட்பெல்லாம் விற்றுணும். ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்தாவது ஒரு நட்பை இழக்கிறோம் அப்படின்னா அந்த நட்பு வந்து நல்ல நட்பாக இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் அப்படி இழந்தாவது அந்த நட்பையும் நாம் இழந்துடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நட்பு கொள்ளும் போது நண்பனை தேடுவது நம்ம எல்லாருமே ஆராய்ச்சி பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சொந்த பந்தத்தை விட நட்புக்கு ரொம்ப பவர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து நம்ம நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உடனே இருப்பாங்க. அம்மா அப்பா கிட்ட நம்ம ஷேர் பண்ணாத விஷயத்தையெல்லாம் நண்பன் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். அப்படி இருக்கிற நண்பன் நல்லவனா இருக்கணும், நல்ல விதத்துல நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதான் பண்பலியின் சார்பா சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில இனியும் அடுத்த தோழிகளை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வானொலி
2: பெட்டியோட அந்த அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா? ஓ, நீங்க பாக்கவும் இல்ல பேசணும்னு துடிக்கிறீங்க.
3: அப்ப சின்ன வயசுல அவங்களோட சேர்ந்து விளையாடணும், அரசமரத்தை தெருன்னு சொல்லிட்டு அந்த சென்னையில அந்த தெரு பேரு அரசமரமே பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் கை கோர்த்து வளர்ச்சி பிடிச்சா கூட அந்த தழுவு கண்டாம இருக்கும். 4 பேர் அந்த அளவுக்கு ஒரு இடம் அந்த இடத்துல. நாங்க எங்க அப்பா வந்து ஆட்டோ டிரைவராங்க, நாங்க கொஞ்ச காலம் வசிச்சோம். ஒரு காத்து வந்து ஸ்கூல் போகும்போது நாங்க அந்த காத்துல சூறாவளி காத்து மாதிரி அந்த காத்துல மாட்டிக்கிட்டோம். நடந்து தான் வரணும் பக்கமே அது. அப்ப வந்து சென்னையே வில்லேஜ் மாதிரிதான் இருந்துச்சு நாங்க படிச்ச காலத்துல. அப்ப அந்த காத்துல இருந்து என்னைய வந்து அந்த அங்கிள் தான் காப்பாத்தினாங்க, என்னைய என் தம்பியும். அவங்க எப்பவுமே ஆழ்ந்த அன்புன்னு சொல்லலாமா, அவங்கள பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம்.

0: எல்லாம் பவித்ரம் எங்குள்ள எப்பவுமே இருந்துருமா.
1: சரிங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு
0: ஒத்து வராம வந்துட்டுங்கம்மா. அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அவங்க பெரிய வயசு நண்பர்களா, அந்த அங்கிள் வந்து 25 வயசு இருந்திருக்கும், அந்த அக்காவுக்கு வந்து ஒரு 18 வயசு இருந்திருக்கும்.
1: புரியுதும்மா, புரியுது. சரிங்கம்மா, உங்களுக்கு இந்த தினத்துல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீங்களும் கூடிய விரைவில் உங்க ஆசைகள் நிறைவேறும். நன்றி. இணைப்பிள்ளையினை அடுத்த நேர் வருக. வணக்கம். இணைப்பில இருந்து விடுபட்டுட்டாரு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதேனும் நட்பு இருக்கா, அதாவது திருமணத்திற்கு முன்பு இருந்த நட்பு இன்று வரை தொடருதா அப்படின்றத எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தோழி அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னணி போல 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களில் அழைக்கலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பங்கு பெறலாம். இணைப்பிலேயே தோழி வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பிலே இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? திருமணத்திற்கு முன்பு இருந்த அந்த நட்பு இப்ப வரைக்கும்
2: ஒரு 3 தோழிகள் இருந்தாங்கம்மா. எப்படின்னா நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே ஊர்
1: தான்.
2: அவங்களும் என்னோட சின்ன குழந்தைகள் இருந்து என்னோடய பிறந்தாங்க. நாங்க எல்லாம் ஒன்னா ஸ்கூல் போவோம், ஒன்னாவே இருப்போம், எப்பொழுதுமே ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா இருப்போம். அந்த மாதிரியே எப்பவுமே
1: இருக்கோம்.
2: கண்ணக்காச்செடி ஸ்கூலுக்கு போகும்போது திருடிட்டோம், அது வந்து மாம்பழம் எல்லாம் திருடிட்டோம், அது வந்து அவங்க அடி வாங்கிட்டாங்க வீட்டுல எனக்காக.
1: உங்களுக்காக ஒரு டயலாக் ஒன்று போடலான்னு இருக்குமா? நீங்க இது வரைக்கும் பேசினதே ரொம்ப மகிழ்ச்சி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சின்ன வயசுல ஏதாவது அறியாத்தனமா பண்ணிருப்போம்.
2: அனைவருக்கும்
1: கண்டிப்பாமா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: ஒரு புனிதமானதுங்கம்மா, தளபதி படத்துல வர மாதிரி.
1: ஆமாங்க மேம்,
2: பாட்டு நட்பு கூட கற்ப போல இல்லைன்னு சூப்பர் ஸ்டார் செம்மையா பாடுவாரு.
1: ஆமா ஆமா,
2: எனக்கு ஒரு டைலாக் ஒன்று போட்டுருங்கம்மா.
1: கண்டிப்பாமா, உங்களுக்காக ஒரு டைலாக் ஒன்று போட்டுடலாம். நன்றி,
2: உங்களோட பேசுனது மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. நன்றிங்கம்மா,
1: மகிழ்ச்சி, நன்றி.
3: இதெல்லாம் கண்டுக்கப்படாது, ஏன்னா இது பாலிப்ப பயசு.
1: அவங்களுக்காக ஒரு டைலாக போட்டுறாச்சு. அவங்க சின்ன வயசு ஞாபகத்துக்காக ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதுக்காக அந்த டைலாக போட்டோம். அடுத்து வர நேர வரவேற்போம். வருக. வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாரு. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
4: மணிமேகலை, அங்கே வந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
4: அதாவது திருமணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஒரு செட்டாக இருப்பாங்க. அவங்க கூட நான் வந்து மிங்கிளாகவே மாட்டேன்,
1: ஏன்னா
4: அவங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. அவங்க எல்லாம் ஒரு ட்ராக்கில் போவாங்க, நான் வந்து ஒரு ட்ராக்கில் போவேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக எல்லாரும் ரொம்ப பேசுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப பேச பழகிறது பிடிக்காது. அவங்க பேசுவாங்க, செய்வாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் தூரம் வந்து லைக் பண்ணுவேன் நான்.
1: அதாவது நீங்கள் இன்ட்ரோவர்ட், தூரத்துல இருந்து அந்த மாதிரி ஆறாவரமாவும் கலகலப்பாவும் இருக்கிறவங்களை பார்த்து நம்மளால இப்படி இருக்க முடியாதான்னு ரசிச்சுட்டு இருக்கீங்க.
4: இல்ல, அப்படி இருக்க முடியாதா? இல்ல, அது பார்த்து ரசிப்பேன் நான், அவ்வளவுதான். அவங்களோட எனக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து அப்படி பண்ண சிரிக்க அது மாதிரி தெரியலையா என்ன தெரியல.

0: ஆனா இப்ப வந்து அவங்க கூட பேசிருக்கேன், ஒரு கும்பாபிஷேகம் கோயில் திருவிழா அதுல வந்து மீட் பண்ணி தோழிகிட்ட பேசிருக்கேன், அவங்க நம்பரும் கொடுத்தாங்க பேசிருக்கேன். அவங்க இன்னும் மேரேஜே ஆகல, உனக்கு எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு ஆகலடி அப்படிலாம் பேசுனாங்க.
1: சரியான
0: வரியில நம்ம வந்து நட்பு வந்து பயன்படுத்தணும். இதோ வந்து தேவைக்கு அப்படின்னு இல்லாம அன்பு, வெறும் பொதுவா வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அன்பு
1: தானே,
0: அது இருந்துட்டாவே கொஞ்சம் டெரரா கோவமா இருக்கிறது கூட கூலா நம்ம கிட்ட பேசறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்பும் ஒழுக்கம் இப்படி இருக்கிறத ஒரு நட்போட ஒரு உச்ச கட்டணம் சொல்லலாம்.
1: நல்லது மேம், கரெக்டா சொன்னீங்க. இனிமேலுக்கு நன்றி.
0: நன்றி மேம்.
2: மத்த உறவுகள் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில ரத்த சம்பந்தத்தால இன்னொருத்தர் தேடி கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் நாமளா நமக்கு பிடிச்சவங்கள தேடிக்கிறது. அப்படி கிடைச்ச உன்னோட எல்லாரையும் போல ஒரு சராசரி உறவை ஏற்படுத்திக்க விரும்பல. என் நண்பனா என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் கூடவே வரப்போற ஒரே ஒரு நண்பனாவே. நமக்குள்ள சண்டையே வரக்கூடாது, நமக்குள்ள பிரிவே வரக்கூடாது.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
10: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
11: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
12: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: சென்னை ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேரம் 11:56. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அலைவரிசையில் உலா வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பூவி பெண் பூவி இன்று சர்வதேச நண்பர்கள் தினத்தை ஒட்டி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடன் பல்வேறு நேயர்கள் பேச காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் பேசலாம். வருக, வணக்கம். தோழி, இணைப்பில் இருக்கீங்க?
4: ஹலோ,
3: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: நான் காமலாபுரத்திலிருந்து.
3: சொல்லுங்க, உங்களுக்கு திருமணத்திற்கு முன்பு இருந்த நட்பு இன்று வரை தொடருதா?
4: ஆமாங்க மேடம். நிறைய குட்டிகள் என் ஃப்ரெண்டா இருக்காங்க. அதுல குறிப்பா என் ஊர் பக்கத்துல
3: உங்க இணைப்பு வந்து சரியா கேக்கல. இணைப்பில் இணைஞ்சமைக்கு நன்றி. முயற்சி செய்தமைக்கும் நன்றி.

0: சர்வதேச நண்பர்கள் தின வாழ்த்துக்கள்மா. இணைப்பிலின மருத்துவர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கடத்துக்குடி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கடத்துக்குடி சிவகாமி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சிவகாமி அம்மா, என்ன மாதிரி உங்களுக்கும் இன்னைக்கு நிறைய ஜாம் ஆகுது சொல்லுங்கம்மா.
1: செத்தில இவங்க வந்ததா ஒரு நான் கட்டி குடிச்சு அளவுறது மிச்சம் போச்சு. எங்க துக்கத்தை நினைச்சு நாங்க அழுதுங்க மேம்.
0: சரிம்மா, உங்களுடைய துக்கத்துல அவங்க பங்கேற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க, ஆமா இல்லீங்களா?
1: கொஞ்சம் பேசுங்க மேம். எதனா ஒரு பிரச்சனைனால நாங்க தான் போய் கேப்போம். அவங்க வீட்டுக்கார மாதிரி கூட சண்டை பண்ணுவோம்.
0: சரி, சந்தோஷமான விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம்.
1: சந்தோஷம் வந்தாலும் ஒரு போய் ஒரு நோம்பில எது வந்தானா அவங்க வீட்டுல ஏதாவது கல்யாணம் ஆனாலும் நாங்க போவோம். எங்க வீட்டுல விசேஷம்னாலும் அவங்க வருவாங்க. அப்படி நோய்னால நாங்க பாத்து பங்கின் மாதிரி கொண்டாடுவோம் வீட்டுல.
0: சரி சரி, எத்தனை வருஷம் நட்பு உங்களுக்கு?
1: இது நாங்க சின்ன நட்பு. எப்ப எங்களுக்கு விவரம் வந்து நாங்க பள்ளிக்கூடம் போனாங்களா அப்பந்தே எங்களுக்கு நட்பு தோடுதுமே.
0: சரிங்கம்மா. சரிம்மா, உங்களுக்கு இந்த சர்வதேச நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். உங்க தோழிகளுக்கும் இதை கூறுங்க. நன்றி. இணைப்பிலேருக்கு
1: நன்றி மேம்.
0: நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில இருக்கும் இணைப்பிலேயும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
2: சர்வதேச நண்பர்கள் தின வாழ்த்துக்களோட இனிய முற்பகல் வணக்கம். பன்னந்தூர்ல இருந்து கே ராஜேஸ்வரிமா.
0: ராஜேஸ்வரி அப்பா, பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே, சொல்லுங்கம்மா. உங்களுடைய நட்பு இன்னைக்கு வரைக்கும் தொடருதா?
2: நான் வந்து எஸ்எஸ்சி படிக்கும் போது 72ல என் ஃப்ரெண்டு நாகராணிமா, அவங்க அவங்களை வந்து பார்க்கவே இல்லை. அப்ப படிச்சதோட சரி, மறுபடியும் 20-25 வருஷத்துக்கு பின்னாடி கோயம்புத்தூர்ல பார்த்தேன். எங்க பொண்ணு அங்க படிக்கிறான்னு போயிருந்தேன். போயிட்டு வரும்போது கரெக்டா நான் வந்த பஸ்லயும் அவங்களும் வராங்க.
0: ஒரே ஜாலிதான், பழைய நண்பர்கள் சேர்ந்துட்டீங்க மறுபடியும். சரிங்கம்மா, உங்களுக்கும் சர்வதேச நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். உங்க தோழிக்கும் சொல்லுங்க. நன்றிங்கம்மா. இனிப்பில் இனி நடத்துனையே. வணக்கம்.
3: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: ஆணி
0: சொல்லுங்கம்மா.
3: இப்ப ஆணி பெருக்கு திருவிழா வருதுங்கம்மா.
0: அதுக்காக நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துருவீங்க, ஒண்ணு சேர்ந்துருவீங்க அப்படிதானே?
3: கண்டிவாங்கம்மா. அப்ப வந்து
0: தடபடலா இருக்கும், ஜாலியா இருக்கும்,
3: அப்படின்னு பயங்கர ஜாலியா இருக்கும். அதாவது 1வது 2வது படிச்சதுல இருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ்ங்க நான் சொல்றது.
0: ஓ, அத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்ங்களா?
3: அப்படி கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளைங்களுக்கா கல்யாணம் ஆயிட்டு சின்ன வயசுல குடிச்சு கல்யாணம்
0: பண்ணிட்டாங்க அவங்க. உலகத்திலேயே
3: லோக்கல் திருவிழாவா, எல்லாரும் வந்துருவாங்க அந்த டைம்ல. எங்க வீட்டு வழியாதான் கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலுக்கு அப்ப வந்து எல்லாரும் என்னை வந்து ஒரு அட்டாக் போட்டு அடி போட்டு நல்லா ஜாலியா கட்டி பிடிச்சி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒண்ணு பாத்துன்னு
0: எனக்கு கூட உங்க கூட ரொம்ப பேசணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அப்படின்னு
3: தான்
0: தோணுது. டைம் ஆயிடுச்சேமா, டைம் ஆயிடுச்சு.
3: இன்னும் 2 டேஸ்
0: சரிங்கம்மா. உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இனிய நண்பர் தின வாழ்த்துக்கள் உங்க தோழிகளுக்கும் இதை போய் சொல்லுங்க. நன்றிங்கம்மா. நன்றி. ரொம்ப அழகா வந்து நேயர்கள் ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி சூப்பரா அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய நினைவுகள் மலர்ற மாதிரி அழகா எடுத்து சொன்னாங்க. பல நட்புகள் தொடர்ந்து இப்ப வரைக்கும் இருந்துட்டு வருது, நட்புக்கு உயிரோட்டு இருக்கு அப்படின்றதுதான் இந்த நண்பர் தின நாட்கள்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமே. அது எப்பவும் இருக்கணும், நட்புக்கு வயதாக கூடாது. அதே மாதிரி நட்பை போல சிறந்த உறவு ஏதும் இல்லை, நிகரதும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், அது எப்பவுமே அப்படியே நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவடைது. நன்றி.
4: 28 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்க

0: என்ன இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: நேர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 12:10 பொது நலனும் உடல் நலனும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி நேரலையில் பங்கேற்கிறார் டாக்டர் கே ஏ அன்பரசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி விஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து 1:45 வானிலை செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண்மையில் ரசாயன இடப்பொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 விடைத்தேடும் வினாக்கள், 5 மாலை தேஞ்சல், 6 தினமொரு திருக்கோயில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் நெல் மற்றும் வாழை சாகுபடி குறித்து மேச்சேரி பகுதியைச் சேர்ந்த கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 சட்டசபையில் இன்று நாடாளுமன்றத்தில் கேளு நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். 8:30 வானொலி நாடக விழாவை குறித்து சிறப்பு.
6: This is Akashvani, the news read by Valsa Williams. The Rajya Sabha is to take up the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 for consideration and passing. Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh, will move the bill this afternoon. When the House met at 11 a.m., the Chairman, C.P. Radhakrishnan, took up 0 hour. The Chairman said he has admitted the notice received from Dr. Jitendra Singh regarding moving the bill. He said the copy of the bill has been circulated to the members so that they can move amendments. The bill was passed by the Lok Sabha yesterday.
7: For moving the motion of consideration of the public examination, prevention of unfair means, Amendment Bill 2026, as passed by the Lok Sabha. Today in Rajya Sabha, by grant of waiver under Rule 123 of the Rules of Procedures and Conduct of Business in Council of States, that is Rajya Sabha, accordingly a supplementary list of business for today has been issued for taking up this bill for consideration and passing.
6: The Lok Sabha has been adjourned till 2 p.m. following opposition uproar over alleged police action during students' protests over the NEET exam issue. When the House met for the day at 11 a.m., Speaker Om Birla congratulated para-athlete Dilip Gavit for winning a gold medal and Mohammed Basail for clinching the silver medal in the men's 100-meter race at the 23rd Commonwealth Games at Glasgow. On behalf of the House, Mr. Birla congratulated and extended best wishes to all the players and their coaches for enhancing the nation's pride. Later, when the Speaker tried to take up the question hour, the opposition members started sloganeering over alleged police action during students' protest. Opposition MPs were demanding a statement from Union Home Minister Amit Shah over the issue. Mr. Birla said the question hour belongs to the members and it is the most important business. The Speaker said he had appealed to all MPs both in the House.

0: Jackson during the meeting of floor leaders not to disrupt the proceedings of the House during question hour. Mr. Birla said obstructing the proceedings of the House is not in accordance with parliamentary traditions. As the uproar continued, the Speaker adjourned the House till 2 p.m. Polling is underway for by-elections in three assembly constituencies in Bihar, Gujarat and Madhya Pradesh. Voting is taking place for Bankipur constituency in Bihar, Manjalpur in Gujarat and Datia in Madhya Pradesh. According to the Election Commission, voter turnout was registered at 11.5% till 11 a.m. in the Bankipur Assembly constituency in Patna. In Manjalpur constituency of Gujarat, voter turnout stood at 14.27%. In Datia in Madhya Pradesh, voter turnout was recorded at 32.53%. Polling will continue till 6 p.m. Defence Minister Rajnath Singh today interacted with all women sailing expedition team of IASV Triveni in New Delhi and lauded their extraordinary achievement and determination. Speaking on the occasion, Mr. Singh said their successful sailing expedition is a matter of immense pride for the nation. The Defence Minister said the team has not only conquered the sea through the expedition but has also shattered long-standing stereotypes that questioned women's ability to undertake complex military operations. He said the expedition has demonstrated that physical capability, mental resilience and leadership are not determined by gender. The Intermeteorological Department, IMD, has forecast very to extremely heavy rainfall at places over Madhya Maharashtra and West Madhya Pradesh today. Heavy to very heavy rainfall is also expected today over parts of Northeast India, East Madhya Pradesh, East Rajasthan, Gujarat region, Himachal Pradesh, Kerala and Mahe, Konkan and Goa. The Indian men's team has stormed into the semi-finals of the Squash Junior Team Championships in Ontario, Canada. The fifth-seeded Indian men's team defeated England 2-1 to reach the semi-finals. Senior India batter Ajinkya Rahane has announced his retirement from international cricket with immediate effect. In a social media post, Rahane said the time is right for him to move on from international cricket and all formats. Benchmark domestic equity indices were trading on a flat note in the forenoon session today. The Sensex rose 9 points to 77,663, while the Nifty added 6 points to 24,257 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:10, தொடர்ந்து கேட்போம்.
2: மருத்துவ மலர் இன்றைய நிகழ்ச்சியில் பொதுநலனும் உடல் நலனும் டாக்டர் கே ஏ அன்பரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் சுபாஷ்.
3: சார் வணக்கம். சார்
4: வணக்கம்.
3: உங்கள் பேர் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
4: என் பேர் டாக்டர் அன்பரசன். நான் இங்கே தருமபுரி பிஜிஆர் மருத்துவமனையில் வந்து டியூட்டி டாக்டராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன்.
3: உங்களோட மருத்துவமனையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருப்பீங்க. ஒரு பொது மருத்துவமாக வந்து எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறையா இப்போ எல்லோரும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம உங்களோட மொபைல்லேயே வந்து நீங்கள் பிபி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆப்லாம் இருக்குது.
4: ஆமாம் இருக்குது.
3: ஸோ அதெல்லாம் ரொம்ப ட்ரஸ்டபிளாக அண்டு வீட்லேயே நம்ம பார்த்துக்கிறதுக்கான சோர்ஸஸ் வந்து ஓகேவாக இருக்குமா இல்லை ஹாஸ்பிட்டல் தான் வரணுங்களா?
4: இல்லை கண்டிப்பாக இது எப்படின்னா வந்து நம்ம மொபைல்லே வந்து இப்போ நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மொபைலில் வந்து சென்சார் இருக்கும். அந்த சென்சார் தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மொபைலில் மொபைல் சிப் வரைக்கும் வந்திருக்கு, பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஸோ அதை வச்சு வந்து நம்ம வந்து நம்மளோட இதய துடிப்பு, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அது வந்து நல்ல ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி வாங்குறப்போ அந்த சென்சாரோட அக்யூரசி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த அக்யூரசி வந்து இட்ஸ் ட்ரஸ்டபிள்.
3: ஆப்பில் வருது உண்மைதாங்கிறீங்க?
4: ஆப்பில் வருது உண்மை அப்படின்றது நான் சொல்ல வரல. அந்த சென்சார் யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து நமக்கு ஒரு கேஜெட்டாவோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாவோ நமக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லுவோம். சின்னதாக இருக்கும், கை கடக்கமாக இருக்கும், அதில் வந்து சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து யார் எந்த கம்பெனி வந்து மேக் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் அந்த சென்சார் வந்து அக்யூரசி கொடுக்குது. அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற கம்பெனியை பொறுத்து. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பிபி பார்க்குறது வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்த்துட்ருக்கோம். ஒன்று வந்து மேனுவலாக பார்க்குறோம், இன்னொன்று வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வந்து

0: அதுவாகவே வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு வந்து நமக்கு இவ்வளோ பிபி இருக்குது அப்படின்னு கொடுக்கறது. ஒரு மிஷின் கொடுக்கறது வந்து 100 out of 100 அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான், அக்யூரசி பொறுத்து தான். ஸோ 95 to 99 அந்த அக்யூரசி வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை வந்து ட்ரஸ்டபுளாக எடுத்துக்கிறோம்.
1: சரிங்க சார், இந்த பிபி பேஷண்ட்ஸ் வந்து என்னென்ன உணவுகளை வந்து தவிர்க்கிறோம், என்னென்ன உணவுகளை எடுத்துக்கிறோம்?
0: பிபி பேஷண்ட்ஸ் வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, இல்லை ஹைப்பர் டென்ஷன் வரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து உப்பளவு வந்து கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா உப்பு வந்து அந்த சோடியம் பொட்டாசியம் அதெல்லாம் கலந்தது தான். ஸோ அது வந்து அந்த ரத்த அழுத்தம், ரத்த குழாய், அதுக்கப்புறம் இதய சம்மந்தப்பட்ட அந்த டிஷ்யூஸில் வந்து அதுதான் மேஜர் பார்ட்டு. அந்த சுருங்கிறதும் விரியறதும், ஸோ அதில் வந்து உப்பு வந்து ஒரு மேஜர் பார்ட்டு. ஸோ உப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக உரைக்கிற மாதிரி சாப்பிட வேணாம். அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட்டு, ஆயில் ஃப்ரைடு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகவே ஆகாது. அது வந்து ஒரு விதமான ஒரு கொழுப்பு சத்தாக மாதிரி, அந்த கொழுப்பு வந்து நமக்கு வந்து எனர்ஜியாக பேர்ன் ஆகணும். ஸோ அந்த எனர்ஜியாக பேர்ன் ஆகிறதுல தான் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்து டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம வந்து ஈஸி லைஃப் ஸ்டைலாக இருக்கிறோம், இன்ஸ்டன்ட் லைஃப் ஸ்டைலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகாது, அது வந்து ஃபேட்டாகவே தேங்கிடும். அந்த ஃபேட் வந்து எப்போ தேங்க ஆரம்பிக்குதோ அப்போ வந்து வாஸ்குலர் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது.
1: சரிங்க சார், அதாவது ஹார்ட் அட்டாக் கூட பாசிபிள்,
0: ஹார்ட் அட்டாக் பாசிபிலிட்டிஸ் தான் அதை நான் சொல்கிறேன்.
1: சரிங்க, இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்போ யாருக்கு வரும்னே சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அதை வந்து நம்ம முறையாக நம்ம பரிசோதனை செஞ்சுக்கிட்டோம்னா முன்னாடி அந்த அதான்
0: வெவ்வேறு சிஸ்டம். கேஸ்ட்ரிக் பெயின் வந்து நெஞ்சரிச்சல், சிம்பிளாக சொல்லணும்னா அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸு, குடல் புண், வயிறு புண், இதனால் வர்றது. செஸ்ட் பெயின் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹார்ட்னால் இல்லை வேறு ஏதாச்சும் அடிபட்டு இந்த நெஞ்சு பகுதியில் வந்தனால. ஸோ அதோட பெயின் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் அது எப்படி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கா இல்லை ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி வந்து அதை வந்து கெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்கும், ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், தூக்கம் கெட்டு போயிருப்போம், ரொம்ப மைண்டு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் வந்துட்டு நமக்கு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்கும், பிபி வந்து அதிகமாக இருக்கும், படப்படப்பு இருக்கும், படுத்தாலும் தூக்கம் வராது, ஒரு டிஸ்டர்பன்ஸோடையே இருப்போம், செஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து செஸ்ட் பெயினுக்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கோம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம், இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்லீப் சைக்கிள் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்துட்டு இந்த ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது.
1: சரிங்க சார், இப்போ இந்த ஸ்லீப் சைக்கிள்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அத்தனை பேருமே 12 மணிக்கு மேலே தான் தூங்குறான்.
0: ஆமாம்,
1: அத்தனை பேருமே அப்படி தான் இருக்கான். ஆண்களிலிருந்து பெண்கள் அத்தனை பேருமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக வந்து ரொம்ப லேட்டாக தான் தூங்குறாங்க. அண்ட் இயர்லி மார்னிங் 6 o'clock அப்படி எழுந்துக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கும்?
0: ஓகே, நம்ம வந்து ஃபோன் பார்க்குறோம், 9:30, 10 o'clockலாம் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க மேக்ஸிமம். சில பேர் வந்து 11 o'clockலாம் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்ட டைம்லேருந்து அவங்க அந்த டே ஃபுல்லாக எப்படி வந்து அவங்களோட ரொட்டீன் பார்த்தாங்க, அதில் இருக்கிற அந்த டயர்னஸை பொறுத்து தான் வந்து சாப்பிட்ட உடனே தூங்குறதும், சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இல்லை வந்து மூவிஸ் பார்த்துட்டு இல்லை வந்து ஃபோனை நல்லா யூஸ் பண்ணிட்டு தூங்குறது, அது எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் அந்த ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1 hour, 2 hours போகிறதே தெரியாது. அவங்கள மறந்தே வந்து கண்ணு சொக்கி அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. இது இந்த அந்த ஃபோனில் காட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களோட ஸ்லீப் சைக்கிளே டிஸ்டர்ப் பண்ணிவிடுது. அந்த லைட் வெளிச்சம் அவங்க கண்ணில் பட்டுகிட்டே இருக்கிறப்போ நமக்கு டைம் ஆச்சு தூங்கணும் அப்படின்ற ஒரு பிரெயினுக்கான அந்த சிக்னலே வந்து பிளாக் ஆகிடுது. ஸோ அவங்க வந்து தன்னை மறந்து கண்ணு டயர்டாகி அவங்க தூங்கிடுறாங்க. அது ஒரு ஒரு டைப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்ம வந்து சரி யூஸ் பண்ணிட்டோம், 2 hours யூஸ் பண்ணிட்டோம், சரி இப்போ தூங்கலாம், 12 o'clock ஆச்சு, காலைல 6 o'clock எந்திரிக்கணும், 7 o'clock

0: எந்திரிக்கணும், காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற ஒரு ரொட்டீன் இருக்கவங்க வந்து கம்பல்ஷனில் 12:30, 1:00 தூங்குறாங்க. ஸோ அந்த ஹேபிட் வந்து அவங்களுக்கு டெய்லி பண்ண பண்ண வந்து அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுது. ஸோ அப்போ ஒரு டயர்ட்னஸில், அதாவது கண்ணு பிரெயின்லாம் டயர்டாகி தூங்குறாங்க, காலையில் வந்து போகணும் அந்த கம்பல்ஷன், அந்த கம்பல்ஷன்னால் அவங்க வந்து 6:00, 7:00 எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்ட அப்புறம் அவங்கக்கிட்ட அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அந்த ஒரு 2 hours, 3 hours வந்து ஒரு மாதிரி வந்து தூக்க கலப்பிலே இருப்பாங்க. சாப்பிட்டாலும் வந்து சீக்கிரமாக ஜீர்ணம் ஆகாது, அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு மந்தமான நிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து மிட் ஆஃப் த டே வந்து தூக்கம் சொக்கும், கொட்டாய் வந்துகிட்டே இருக்கும், அவங்களால வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. அந்த ஒரு எந்து
1: ஒளிச்சாக கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்,
0: ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது, ஏன்னா வந்து மூளை தூங்கிட்டே இருக்கே. அதுதான். ஸோ இதை வந்து எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா வந்து சாப்பிட்றணும், ஏர்லியராக சாப்பிட்றணும், ஒரு 7:30, 8. இப்போது நான் எனக்கு ஒர்க்க முடியறதே 8:00 வந்து நம்ம அப்போ வந்து ஒரு நைட் ஃபுட் வந்து கொஞ்சம் லைட்டாக மாற்றிடணும், லைட் ஃபுட்டாக மாற்றிடணும், ஃப்ரூட்ஸு, ஒரு சாலடு, ஒரு ப்ரோட்டீன் நல்லா ரிச்சாக இருக்கிற மாதிரி ஒரு எக்கு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கணும். இல்லைனா வந்து ஈஸியான ஒரு டிஃபன் ஐட்டம், ஈஸியாக டைஜஸ்டபுளாக என்ன வேணால் சாப்பிட்றலாம், சாப்பிட்றணும். அதுக்கப்புறமா வீட்டில் வந்து நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு சின்ன ரொட்டீன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக படுத்துடணும், சாப்பிட்டு 2 hours படுத்துடணும்.
1: சரிங்க. இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்னென்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், என்னென்ன மாதிரி உணவுகளை தவிர்க்கலாம்?
0: தவிர்க்கலாம் என்னென்ன உணவை தவிர்த்துக்கலாம் அப்படின்னா வந்து அதிகமாக எண்ணெய் சேர்த்து சமைக்கிறது, உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறது, இதெல்லாமே வந்து தினசரி அது இல்லாமல் நம்ம வாழ்கிறதில்ல. ஸோ அதை வந்து தவிர்த்துடணும். அவுட் சைட் ஃபுட்டில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்த்துடணும். கொலஸ்ட்ரால் ரிச் அப்படின்னு சொல்லப்படுற வந்து இந்த ஆயில் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஃப்ரைடு, அப்புறம் இந்த பொட்டேட்டோ, ஸோ இதெல்லாமே வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றப்போ அதோடய கலோரிஸ் அதிகம், அது வந்து ஈஸியாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது, அது வந்து ஃபேட்டாக ஸ்டாக்னன்ட் ஆகிடும். ஸோ இது என்னென்னலாம் எடுத்துக்கலான்னா நம்ம வந்து பிளண்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது, நிறைய ரிச் இன் ஃபைபர், ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரட், பீட்ரூட்டு, கேபேஜ், பீன்ஸு, ஃப்ரூட்ஸு, எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்து சாப்பிட்லாம். நமக்கு கண்ணில் கிடைக்கிறது எல்லாமே ஃப்ரூட்டாக சாப்பிட்றப்போ நமக்கு அது பசியும் தீர்ந்த மாதிரியும் இருக்கும், நம்ம சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீலும் இருக்கும், அதோட முழு நார்ச்சத்து நமக்கு கிடைக்கும். கீரை, முட்டை, ஸோ இதெல்லாமே சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் ப்ரோட்டீனாக எடுத்துக்கலாம், அதை ஃப்ரைடு பண்ணி எடுக்கிறப்போ வந்து கலோரிஸும் அதிகம், அதோட எனர்ஜி வந்து நமக்கு வந்து ஃபேட்டாக தான் போய் நிற்கும். ஸோ அது வந்து ஃப்ரைடு ஐட்டம்ஸாகவே வந்து அது என்ன மீட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரைடாக இருந்து இருக்கிறது வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரு வாய் சாப்பிட்லாம், ஒரு பீஸ் சாப்பிட்லாம், அதுவாக வந்து ஒரு கம்ப்ளீட் மீலாக சாப்பிட்றது வந்து
1: அதையே வந்து கிலோ கணக்கெலாம் வாங்கி
0: சாப்பிட்லாம். ஆமாம், ஆமாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்.
1: சரிங்க. இப்படிப்பட்ட ஹார்ட் அட்டாக் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கான பயிற்சிகள், குறிப்பாக நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்ல சார்?
0: கண்டிப்பாக.
1: அதை நம்ம என்ன மாதிரியான முறையில் நான் நடைப்பயிற்சி எடுத்துக்கணும்? ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, என்னை வந்து நடக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 kilometers, 10 அவ்வளோ தூரம்லாம் நடக்கிறதெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், அதுக்காக கேட்குறேன் நான். அவங்க என்னென்ன மாதிரியான, எவ்வளோ தூரம் அவங்க நடக்கணும், குறிப்பாக எவ்வளோ கம்மியாகவும் நடக்கக்கூடாது, அந்த ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஏதாச்சும் இருக்குங்களா?
0: ஸ்டெப்ஸ் கவுண்ட்ஸ் பர்டிகுலராக அந்த மாதிரி இல்லை. நமக்கு வந்து இந்த நடக்கிறது வந்து ஒரு மினிமலான ஒரு கார்டியோ எக்ஸசைஸ். கார்டியோ எக்ஸசைஸ் நல்லா இருக்கிறப்போ பிளட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நல்லா சுறுசுறுப்பாக வந்து ரத்தம் பாயும், இதயம் வந்து நல்லாவே வந்து ஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும், சும்மா அது டக்குன்ட்டு வந்துட்டு ஹார்ட் பீட் ஏறி இறங்கும் அந்த ஒரு எக்ஸசைஸ் அப்போது. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு உடம்பு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸை வந்து உணரும். ஒன்று, அதுக்கப்புறம் இந்த கார்டியோ எக்ஸசைஸ் நடக்கிறது ஒரு மினிமலான ஒரு கார்டியோ எக்ஸசைஸ், அது வந்து ஒரு 20 minutes பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட்டு 5 minutes ஸ்லோ வாக்கு, அடுத்து ஒரு 10 minutes ஒரு ஃபாஸ்ட் வாக்கு, திருப்பி ஒரு 5 minutes ஸ்லோ வாக் பண்ணோம்னாவே வந்து நமக்கு வந்து வேர்க்கும், அந்த வேர்க்கிறப்ப வந்து புது எனர்ஜியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் நம்ம உடம்பு, ஸ்டோர் ஆகிருக்கிற எல்லா எனர்ஜியும் வந்து நமக்கு வந்து ஆக்டிவ் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த பழக்கம் வந்து ஒரு 20 minutes to 30 minutes இருந்தாலே போதும், நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு லைஃப்பில் தான் இருக்கும்.
1: அப்போது ஹார்ட்டுக்காக நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா ஹார்ட் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நடைப்பயிற்சியும் இந்த மாதிரி, அதாவது வேகமாக நடந்து கொஞ்சம் மெதுவாக நடந்து மறுபடியும் வேகமாக நடந்தோம்னா ஹார்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு பம்பிங், ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் இல்லையா? பிளட்லாம் வந்து நல்லா பம்பிங் ஆகும்,
0: வாஸ்குலர் ஃபங்க்ஷன் வந்து நல்லா பம்ப் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும்.
1: சரிங்க சார்.

0: குறைப ஒரு டிஸ்டர்பன்ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஆனால் இப்போல்லாம் வந்து வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ் தான் ரீசன், அதுதான் மெயின் ஃபேக்டராகவே நிற்கிது. ஸோ ஃபுட் வந்து அந்த ஒரு வயிறில் வந்து அந்த அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகுறது வந்து அந்த இடத்துல அந்த வயிறோட நேச்சர் வந்து எப்போ டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போ வந்து அந்த உள்ளே வந்து நமக்கு நேச்சராகவே வந்து ஆசிட் செக்ரீட் ஆகும். ஸோ அந்த ஆசிட்டோட பயன் என்னென்னா வந்து செரிமானத்துக்காக உதவுறது தான். அது வந்து எம்டி ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகுறப்போ நமக்கு வந்து குடல் அந்த எம்டி ஸ்டொமக்காக இருக்குது, அங்கே சாப்பாடு எதுவும் இல்லை, ஆனால் ஆசிட் மட்டும் அந்த டைமுக்கு வந்து செக்ரீட் ஆகுதுன்னா அந்த ஆசிட் அங்கே தான் இருக்கும். அது இருக்க இருக்க அந்த ஆசிட் வந்து புண்ணாக்கி விட்டுரும். ஓ, ஸோ வந்து அந்த கரெக்டான டைமில் ஒரு சிறிய அளவு உணவாச்சும் நமக்கு வந்து அந்த வயிற்றுக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து டிலே பண்ணி சாப்பிட்றது வந்து அதான் ஆசிட் செக்ரீட் ஆகிட்டு புண்ணாக்கிட்டு போயிடும், அதுக்கப்புறமா சாப்பாடு போகும். அப்போ போயிட்டு அது ஒழுங்காக ஜீரணமும் பண்ணாது, அதில் இருக்கிற நியூட்ரிஷனும் நம்மளால் எடுத்துக்க முடியாது, வயிறு புண்ணாகிட்டு தான் இருக்கும். ஒன்று. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றப்போ நமக்கு அந்த நியூட்ரிஷனும் நம்மளால் எடுத்துக்க முடியும், அந்த ஆசிட் செக்ரீஷனையும் நம்மளால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எம்டி ஸ்டொமக்கை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த குடல் புண், அல கேஸ்ட்ரைட்டிஸ், ஹார்ட் போன் இதெல்லாம் வர்றது. இதில் வந்து ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகிறதுனால வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வருமானா, கண்டிப்பாக வரும். ஏன்னா ஸ்லீப் சைக்கிள் வந்து நம்ம பிரெயின்லேருந்து ஒரு நர்வ் வேகஸ் நர்வ் சொல்லுவோம். ஸோ அந்த நர்வ் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிறைய பிரான்ச்சஸோடு வந்து இங்கே நமக்கு சப்ளை ஆகிட்டுருக்கோம். அந்த நர்வ் தான் வந்து நமக்கு வந்து வயிற்றுக்கும் வந்து சப்ளை ஆகுது, அதோட பிரான்ச்சஸ் தான். ஸோ வயிறு வந்து தூங்கலை, சாப்பாடும் போகலை அப்படின்றப்போ அந்த நர்வ் தான் வந்து நமக்கு வந்து சிக்னல்ஸை கொடுக்குது பிரெயினுக்கும் வயிறுக்கும். ஸோ அந்த நர்வ் வந்து டிஸ்டர்ப் ஆகுறப்போ நிறைய ஆசிட் செக்ரீட் ஆகும், மைண்டும் ஆக்டிவாக இருக்கும், அது லைக் மீன்ஸ் லைக் ஸ்லீப் மோடுக்கு போகாது. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எப்போ வந்து ஒரு பிரெயின்லேயோ இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று எப்போ க்ரியேட் ஆகுதோ, தூங்க முடியாத ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை மென்டல் ப்ரெஷர்னால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, அந்த நர்வ் வந்து ஆக்டிவாக இருக்கும். அந்த நர்வ் ஆக்டிவாக இருக்கிறப்போ ஸ்டொமக்கோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாக ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். உள்ளே ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஆசிட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். வயிறு வந்து ஏதாவது ஜீர்ணிக்கிற மாதிரி வந்து ஒரு சூழலை வந்து அந்த நர்வ் வந்து அசிடிட்டி, சிம்பிள் ஒன்று, ஆசிட் க்ரியேட் ஆகும், அசிடிட்டியாக வந்துடும். ஸோ அதுதான் அந்த இடத்துல நடக்கும். ஸோ இதனால் வந்து வயிற்று புண் வந்துடும். நைட்டு வந்து ரொம்ப நேரம் முழிச்சிட்டே இருக்கிறோம், அவேக்கன் ஸ்டேட்லேயே இருக்கிறோம். அப்போ வந்து அந்த அவேக்கன் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ அந்த வயிறும் வந்து கிட்டத்தட்ட வந்து அவைக்கனில் தான் இருக்கும், பசி எடுக்கும், முழிச்சிட்டே இருக்கிறோம், லேட் நைட் ஆகிடுச்சு, பசிக்கும், பசிக்குதுன்னு நம்ம போய் சாப்பிடுவோம், சாப்பிட்ருவோம், அந்த ஜீர்ணம் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகாது. ஏன்னா அப்போ வந்து சாப்பிட்ற டைமே இல்லை நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும். ஸோ சாப்பிட்ருவோம், ஜீர்ணமும் ஆகாது, வயிறு வந்து ஃபுல்லாகவே இருக்கும். மார்னிங் வரைக்குமே வந்து வயிறு ஃபுல்லாகவே இருக்கும், நெஞ்சிலே நிற்கிற மாதிரியே இருக்கும் சாப்பிட்டதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து கண்டினியூஸாக இருக்கிறப்போ வந்து வயிறு புண் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வயிறு புண்ணு, அப்புறம் வந்து உணவு குழாய் முடிவில் இருக்கிற அந்த ஒரு சூழ் ஈசோஃபேகஸ்.
1: இப்போ காலகட்டத்தில் மிட் நைட் பிரியாணிலாம் இருக்கு, இயர்லி பிரியாணி, இயர்லி
0: மார்னிங் பிரியாணி இருக்கு, மிட் நைட் பிரியாணி இருக்கு.
1: இதெல்லாம் எப்படி சார் டைஜஸ்ட் ஆகும்?
0: கண்டிப்பாக இது டைஜஸ்ட் ஆகாது. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அதுக்காக ஒரு கோக் ஒன்று குடிப்பாங்க, ஏதாச்சும் லெமன் சோடா மாதிரி ஏதாச்சும்
1: எக்ஸ்ட்ரா கலோரிஸ் தான்.
0: ஆமாம், எக்ஸ்ட்ரா கலோரிஸ் தான். அதை குடிச்சு ஜீர்ணிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது என்னதான் ஜீர்ணமாகி போனாலும்
1: உண்மையிலேயே அந்த சோடாலாம் சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகுதா சார்?
0: அந்த சோடாவில் வந்து சோடான்றது வந்து
1: கோலி சோடாலாம் குடிக்கிறாங்களே?
0: ஆமாம்,
1: அது என்ன உண்மையிலேயே
0: வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க் தான். அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் வந்து ஒரு ஆசிடிட்டியை வந்து ஒரு ஆசிட் ப்ரொடக்ஷனை வந்து அந்த கார்பனேட்டட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாலிகுல்ஸ் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்,
1: ஹெல்ப் பண்ணுது,
0: ஹெல்ப் பண்ணும்.
1: சரி, அப்போ வந்து கோலி சோடா இந்த மாதிரி, அதாவது இப்போ கோக் இந்த மாதிரி பிராண்டடாக இல்லாமல் இப்போ இந்த கோலி சோடா அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சும்மா ஒரு நாட்டு பிராண்டு, இப்போ அவங்க ஒரு சின்ன லோக்கல் கம்பெனியாக எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து உடம்புக்கு உண்மையாக கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும்னு நம்புறீங்களா?
0: இல்லை, இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க் வந்து ஹெல்த்லாம் இல்லை,
1: எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒன்று தான்.
0: எல்லாம் ஒன்று தான். இதில் வந்து யார் வந்து அதிகமான வந்து ஒரு சுகர்
1: பெப்சி கோக்னா வந்து இது வெளிநாட்டு பானம், இது வந்து உள்நாட்டு பானம்.
0: அவன் வந்து கெஃபினேட்டட், அப்புறம் வந்து நோ சுகர் ஆடட், ஆனால் சுகருக்கு ஆல்டர்னேட் தர வேற ஒரு இனிப்பு திரவியத்தை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து சர்க்கரை மாதிரியான ஒரு ஸ்வீட்னர் ஏதாச்சும் வேற ஆட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஸ்வீட்னர் இருக்கும், அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃப்ளேவர்லாம் கொடுத்து அந்த தண்ணியை வந்து கார்பனேட்டட் பண்ணுவாங்க, அதில் வந்து அந்த கார்பனேட்டட் கேஸ் வந்து போகும். ஸோ அப்போ வந்து அது திறந்தோம்னா குப்புன்ட்டு அந்த கேஸ் வரும். ஸோ அந்த கார்பனேட்டட் திங் வந்து குடிச்சா வந்து நமக்கு
1: என்னைக்காச்சும் ஒரு நாள் குடிக்கலாம் இல்லையா?

0: இப்போ அடுத்ததான் வந்து நம்ம செரிமானம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அஜீரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, அதுவும் தினமுமே வந்து வர மாதிரியான சூழல்லாம் இப்போ வந்துடுச்சு. என்ன காரணம், ஃபுட்டு தான் காரணமா, இல்லை அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த குறிப்பாக அவங்க கடைபிடிக்கக்கூடிய ஸ்லீப்பிங் சைக்கிள் அண்ட் ஃபுட் சைக்கிளா, என்னவாக இருக்கும்
1: இதில் வந்து? ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஒரு மிஸ்லேனியஸ் திங், அதாவது அது அதோட ஸ்ட்ரெஸ்னால் வர டிசீஸோ ஒரு

0: அது வந்து ரெகுலர் ஹேபிட்டாக இருக்கக்கூடாது. ரெகுலர் ஹேபிட்டாக இருக்கக்கூடாது. ஒரு ஆசைக்கு ஒரு நாள் வந்து மிட் நைட் பிரியாணி சாப்பிட்லாம், இல்லை ஏர்லி மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹேபிட்டாக இல்லாமல் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஓகே. ஏன்னா அது இல்லாமல் நம்ம ரொட்டீன் லைஃப் வந்து எனக்கு இது ரிலாக்ஸேஷனாக இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் நம்ம.
1: ஏன்னா அந்த ஸ்மார்ட் போனதுக்கு அப்புறமா டிப்ரெஷன் ஒரு புது வார்த்தையை இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறமா தான் எல்லாமே மாறுது. ஒரு ஸ்லீப்பிங் சைக்கிளாக இருக்கட்டும், அப்புறம் டிப்ரெஷன் சொல்லிட்டு சாப்பிட்டா தான் அதெல்லாம் குறையும், சாப்பிட்டா தான் எனக்கு வந்து அந்த டிப்ரெஷன் போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட்டில் நைட்டு 11 மணிக்கு போயிட்டு பேக்கரி போயிட்டு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றது, 3 மணிக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு ஒரு செயல் தான் இதெல்லாம் இல்லையா.
0: இப்போ சாப்பிட்டு முடிச்சோடனே நமக்கு நம்ம போதும்னு சொல்கிறதே அந்த சாப்பாடு மட்டும். சாப்பிட்டு முடித்தோடனே எனக்கு ஒரு திருப்தி வரும் பார்த்தீங்களா, அது திருப்தின்னு தமிழில் அழகாக சொல்கிறோம். ஆனால் அது வந்து இந்த பயோ கெமிக்கல் எப்படி சொல்லுவோம்னா வந்து டோப்பமைன் செரட்டோனின் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அது வந்து ரிலீஸ் ஆகும், அதுதான் நம்ம வந்து திருப்தி அப்படின்ற ஒரு மன அந்த ஒரு மன திருப்தி அப்படின்னு சொல்கிறோம். சாப்பிட்டு எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த திருப்தி வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன அந்த லோன்லினஸ்ஸு அப்புறம் அந்த டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ்ஸு அதுலேருந்து டைவெர்ட் ஆகிக்கிறாங்க. ஒரு ஹாப்பி ஹார்மோன் வந்துருச்சு, ஒரு சின்னதாக வந்து ஒரு சோகம் இருக்குது, ஒரு ஹாப்பி ஹார்மோன் அது எந்த ரூபத்தில் வேணால் வரலாம். ஸோ சாப்பிட்டதுனால எனக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஹாபிட்டாகவே மாற்றிக்கிறாங்க. அது அவங்களுக்கு அந்த டைமுக்கு அது வேணும் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம அதுக்கு வந்து ரொம்ப டிபெண்ட் ஆகிட்டோம். ஸோ அது நாம் எப்படியும் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம், அது 8 மணிக்கே சாப்பிட்றலாமே, எதுக்கு 12 மணிக்கு சாப்பிடணும்.
1: அதுவும் கரெக்டு தான். சரிங்க சார். சரிங்க சார். இப்போ அந்த டைஜஷன் அப்படின்னு ஃபைபர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் இல்லையா. ஸோ ஃபைபர் எடுத்துக்கிறதுனால என்ன நடக்குது, என்னென்ன மாதிரி உணவுகள் ஃபைபராக இருக்குது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில்?
0: நார்சத்து வந்து ஒரு பழங்கள்லையும் காய்கறிலையும் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நார்சத்து எதுக்கு வேணும் அப்படின்னா வந்து அந்த குடலோட சீரான ஒரு ஃபங்க்ஷன்
1: செயல்பாடு
0: ஒரு குடலோட சீரான செயல்பாட்டுக்கான ஒரு மூலப்பொருளாகவே வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல குடல் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஈரப்பதமான ஒரு ஒரு சூழல் அமைப்பில் இருக்கிறது. தினந்தினம் அதில் வந்து செல்ஸ் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், ஈரமான ஒரு சூழல் இருக்கும். நம்ம சாப்பிட்டதெல்லாம் வந்து அது வந்து அதோடய மூமெண்ட்ஸ் மூலிமா வந்து அது ஜீர்ணித்து அதில் இருக்கிற சத்தை உறிஞ்சி வெளியனுப்பும். ஸோ இந்த சத்தை உறிஞ்சி வெளியனுப்புறதுக்கு வந்து ஒரு ஃபைபர், அது சப்போர்ட்டிவான வந்து சின்ன சின்ன என்சைம்ஸு, அதுக்கான ஒரு எலக்ட்ரோலைட்ஸு இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ வந்து ஃபைபர் எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி எலக்ட்ரோலைட்ஸும் வேணும். எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சின்ன சின்ன சால்ட்டு சின்ன உப்பு சத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த உப்பு சத்து வேணும், நார் சத்து வேணும், அந்த நியூட்ரிஷன்ஸ் வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல நல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லா சத்தையும் உரியும். இது எப்போ வந்து நார் சத்து இல்லையோ அந்த ஈரப்பதம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி வந்து குடலோட மூமெண்ட் கம்மியாயிடும். ஸோ குடலோட மூமெண்ட் கம்மியாயிடும், உள்ளே இருக்கிற குடலோட செல்ஸ் வந்து 24 hours ஒன்ஸ் வந்து ரீசைக்கிள் ஆகிறது வந்து ஒரு 45 hours 48 hours அந்த மாதிரி 30 hours மேலே வந்து ஒரு 24 hoursல் வந்து புதுப்பிக்கிறது வந்து ஒரு 30 hours 40 hoursாக வந்து டிலே ஆகி ஒரு புது செல்ஸ் வர்றதுக்கான காலதாமதம் ஆகிடும். அது வந்து அந்த சாப்பாட்டிலேருந்து உரியிற சத்து வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸ்லோ டவுன் ஆகுறப்போ வந்து அந்த ஸ்லோ டவுன் ஆகிற அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜீர்ணித்து அந்த சாப்பாடு வந்து அதே குடல்லே தான் இருக்கும், குடல் மூமெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ குடல் மூமெண்ட் கம்மியாக இருக்கும், அந்த குடல் மூமெண்ட் கம்மியாக இருக்கிறப்போ நம்ம சாப்பிட்ட அந்த டைஜஸ்டட் ஃபுட் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ இருந்து இருந்து பொறுமையாக அதில் இருக்கிற நீர் சத்து எல்லாமே உறிஞ்சிக்கும், உறிஞ்சிட்டு வெறும் சக்கையாக தான் இருக்கும், அந்த சக்கை வந்து ஈஸியாக மூவ் டவுன் ஆகாது. ஸோ அப்போ வந்து அந்த கெட்டியான ஒரு மலமாக அது வந்து மாறிடுது, அப்போ அது கான்ஸ்டிபேஷன் ஆகிடுது. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து ஒரு பெரிய தொந்தரவு உண்டாக்குது குடலில். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து சின்ன சின்ன இந்த வயிறு உபசத்தில் ஆரம்பித்து கோலன் கேன்சர் வரைக்கும் கொடுக்குற ரிஸ்க்கை வந்து இந்த கான்ஸ்டிபேஷன்ன்ற சிம்டம் வந்து அதுக்கு அந்த தன்மை இருக்குது.
1: ஓகே சார். இப்போது அந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்?
0: ஓகே, கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹை ஃபைபர் டயட்டு, அது பப்பாளி பழம், மாதுளை பழம், நல்ல தயிர், மோர், பாயில்டு வெஜிடபிள்ஸு, எக்கு இதெல்லாம் சாப்பிட்றப்போ வந்து நமக்கு வந்து பேலன்ஸ்டான ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும், நார்ச்சத்து கிடைக்கும், ப்ரோட்டீனும் கிடைக்கும், சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் முதற்கொண்டு நமக்கு கிடைக்கும். ஜிங்க், செலீனியம், காப்பர், விட்டமின் ஏ, விட்டமின் சி, அது சின்ன அளவில் கிடைச்சாலும் வந்து சின்ன சின்னதாக போயிட்டு ஸ்டோர் ஆகிக்கும் நம்ம லிவரில், நம்ம உடம்புலலாம் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அது வந்து ஸ்டோர் ஆகுறப்போ வந்து எப்போ தேவையோ அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து நல்ல ஒரு ஃபைபர் டயட் எடுத்துக்கிறப்போ குடல் மூமெண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும்.

0: நல்ல சத்த வந்து உரியற தன்மை கிடைக்கும். ஈஸியாக வந்து நமக்கு வந்து சத்தை உறிஞ்சிட்டு அந்த கழிவை வந்து வெளியே தள்ளி விட்டுரும். அந்த வெளியே தள்ளி விடுற ப்ராசஸ்க்கு வந்து ஃபைபர் வந்து தேவைப்படுது.
1: சரிங்க சார், ரொம்ப சூப்பராக இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே, குறிப்பாக எனக்கு இருந்த சந்தேகங்களோடு சேர்ந்து இதை கேட்டுருக்கக்கூடிய நேயர்களுக்கான கேள்விகளையும் நான் உங்ககிட்ட கேட்டேன். எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமாக ஒன்று பதில்களை சொன்னீங்க. குறிப்பாக ஹார்ட்டுக்கு நம்ம எப்படியான ஒரு எக்ஸசைஸ் செய்யணும், அதை பாதுகாக்க நம்ம என்னென்ன மாதிரி உணவுகளை நம்ம உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நிறைய தகவல்களை நம்ம பண்பறையில் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி.
2: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் பொது நலனும் உடல் நலனும் டாக்டர் கே ஏ அன்பரசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் சுபாஷ்.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
4: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலியில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளமான வலிமையான நாட்டை உருவாக்குவதில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்குமாறு பேரவைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்ததன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. ராணுவத்தின் அனைத்து மகளிரை கொண்ட திரிவேணி படகு சாகச பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குழுவினரின் சாதனை பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்குழுவினருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராணுவத்தில் மகளிரின் சாதனையை இந்த பயணம் எடுத்துரைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உடல் திறன், மனநலம் மற்றும் தலைமை பண்பை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மகளிரை கொண்ட இக்குழுவினர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சாதனை பெண்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான புதிய அத்தியாயம் இதன் மூலம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இளையோர் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளது.

0: இருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். காசநோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டிருந்த போதிலும் இந்தியா இந்த வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதே இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா விருதுகளை வழங்கினார். தொலைத்தொடர்பு துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுக்கான இந்த விருது 2 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாளை முடிவடைவதையும் வருமான வரித்துறை அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பீகாரில் உள்ள பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், குஜராத்தில் உள்ள மஞ்சள்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், மத்திய பிரதேசத்தில் உள்ள டாட்டியா சட்டப்பேரவை தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வருடாந்திர காவட் யாத்திரை இன்று தொடங்கியது. இதனையொட்டி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் அரசுகள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வினை மத்திய குழுவினர் நிறைவு செய்தனர். சராய்தியோ, சவிசாகர், ஜோஹட் மற்றும் கோலாகட் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் திஸ்பூரில் அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ரவி கோட்டாவுடன் விரிவாக ஆலோசித்தனர். பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் முதலாவது அரிய வகை கனிம ஆய்விற்கான உரிமத்தை ராஜஸ்தான் அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் சுரங்கத்துறையில் ராஜஸ்தான் முன்னிலையில் உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜோத்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அரிய வகை கனிமம் குறித்த ஆய்விற்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் 39,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்துள்ளன. இதற்காக 29,000-க்கும் மேற்பட்ட கடன் விண்ணப்பங்களுக்கு வங்கிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக எரிசக்தி துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாக 8,000-க்கும் மேற்பட்ட நுகர்வோர்களுக்கு மின் கட்டணங்கள் முழுமையாக குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். தங்கள் நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம்

0: வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 8.5 புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 68 கிலோ எடைப்பிரிவில் திபான்ஷுவும் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் நயாத்ரி சேட்டியாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ராகுல் சிங், மஞ்சித் ரத்தோட், வைஷ்ணவி பகோட்டா, பிஹு குமாரி மற்றும் சானியா கான் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஹிமான்ஷி அண்டில், ஆர்யா டிசோசா, ரக்ஷா சஹர், ஜோயா கான், அங்கித் மேர், ரிஷப் மற்றும் ஸ்ரீநிதி கட்கர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் யுக்ரைனின் மரியா போல்ட்ரக்கை வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 22-20 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ராமதானி வைரவானை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடாவும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்தரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 12:50, 15:00. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
5: தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
9: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
8: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
1: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
10: சூழல் காப்போம்.

0: என்னடா இது, ஒரே புகமூட்டமா இருக்கு, இருமல் வேற வருது.
1: அண்ணா, என் பைக் சவுண்ட கேட்டீங்களா? சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்குல்ல.
0: சத்தம் எல்லாம் பரவாயில்ல தம்பி, ஆனா இந்த புகைய பார்த்தா அந்த சிங்கமே மயங்கி விழுந்துடுற மாதிரி இருக்கு.
1: ஏன்னா கவலைப்படுறீங்க, அது சாதாரணமான புகை தான்.
0: என்னது சாதாரணமான புகையா? உன் பைக்கு புகை விட்டுட்டு போற இடத்துல கொசு எல்லாம் மயங்கி விழுந்துருது தெரியுமா? வண்டி வச்சிருக்கான் பாரு, வண்டி கொசு மருந்து மிஷின்ல கூட இவ்வளவு புகை வராது தம்பி.
1: நான் ரொம்ப வருஷமா இந்த வண்டியை தான் வச்சிருக்கேன், ஏன் இப்படி சொல்ற?
0: தம்பி, இந்த புகை உனக்கு பெருமை கிடையாது. இது உனக்கு மட்டும் இல்ல, நமக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் ஆபத்து தரக்கூடிய விஷயம், புரியுதா?
1: அட, கொஞ்சமா புகை வந்தா என்ன ஆகும்?
0: கொஞ்சமா புகையா? தினமும் உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க இதே மாதிரி புகையை விட்டா என்ன ஆகும் தெரியுமா?
1: என்ன, புகமூட்டமா இருக்கும், கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும்.
0: வாகனங்கள் வெளியிடுற இந்த புகையில கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு மாதிரி நிறைய வகையான நச்சு வாயுக்கள் இருக்கு. அதனாலதான்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு July 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, சிசிடிவி பொருத்துதல் மற்றும் பழுது நீக்குதல் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியானது சிசிடிவி அமைப்புகள் அடிப்படை அறிவு, சிசிடிவி கேமரா வகைகள் மற்றும் அதன் பயன்பாடுகள், சிசிடிவி கேமரா பொருத்துதல், டிவிஆர், என்விஆர் அமைத்தல் மற்றும் கான்பிகரேஷன், கேபிளிங் மற்றும் கனெக்ஷன் முறைகள், மொபைல் ஆப் மூலம் லைவ் லியோ அமைத்தல், பொதுவான கோளாறுகள் கண்டறிதல், பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல், பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு குறிப்புகள், நடைமுறை பயிற்சி மற்றும் நேரடி செயல்முறை வழங்கப்பட உள்ளது. இதற்கு தேவையான தகுதிகள், வயது வரம்பு 19 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். பயிற்சி நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை. சுய தொழில் தொடங்குவதற்கு வங்கி கடன் பெறுவது குறித்து ஆலோசனை வழங்கப்படும்.

0: பயிற்சியின் இறுதியில் மத்திய அரசு சான்றிதழ் வழங்கப்படும். இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு நகல், 100 நாள் வேலை அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3, வங்கி கணக்கு புத்தக நகல். பயிற்சி தொடங்கும் நாள் இம்மாதம் 30 தேதி. பயிற்சி காலம் 14 நாட்கள். முன்பதிவு அவசியம். மேலும் தொடர்புக்கு 90 80 67 65 57 என்ற எண்ணிலோ அல்லது 99 43 19 92 35 என்ற எண்ணிலோ அல்லது 63 79 74 44 42 என்ற எண்ணிலோ அல்லது 95 00 87 09 53 என்ற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை பெறலாம் என இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பயிற்சி நடைபெறும் இடம் ட்ரைசெம் கட்டிடம், கேஆர்பி டேம், கிருஷ்ணகிரி, 63 51 01. முதலில் வருவோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் பட்டியலின மாணவர்கள், பழங்குடியின மாணவர்கள், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு தாட்கோ மூலம் கல்வி கடன் திட்டம் வழங்கப்பட உள்ளது. இதற்கு பட்டியலின மாணவர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்வி பயில கல்வி கடன் விவரம், அதிகபட்ச கடன் தொகை 40 லட்சம் ரூபாய். இதற்கு குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பழங்குடியின மாணவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்வி பயில கல்விக் கடனாக அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இதற்கு குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் உள்நாட்டில் உயர்கல்வி பெற 10 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது. வெளிநாட்டில் உயர்கல்வி பெற 20 லட்சம் வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 4.5 லட்சம் வரை இருக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்கும் முறை, தேவையான ஆவணங்கள் மற்றும் பிற விவரங்களுக்கு தருமபுரி தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேரம் பிற்பகல் 1 மணி. நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

0: இனிய மதிய வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ். ஆடி ஆப்ரில் 7 முதல் 70% வரை அதிரடி தள்ளுபடி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
0: யதார்த்தமான கடித தேடலுக்கு எதிர்பாராத பதிலாய் உங்களின் கடித வழி விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நார்த்தம்பட்டி பகுதியிலிருந்து NR முத்துமல்லிகா. இவர் கேட்டிருக்கும் பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து. மலருக்கு தென்றல் என தொடங்கும் பாடல் பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு, பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை பாடியிருக்கிறார்கள் LR ஈஸ்வரி, P சுசீலா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
3: ஆம் நேர்களே, வானலையில் வர்ண ஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பாலக்கோடு பகுதியிலிருந்து பாபாஜான். இவர் கேட்டிருக்கும் பாடல் அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து நினைவாலே சிலை செய்து என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருக்கிறார்கள் கே ஜே ஏசுதாஸ், வாணி ஜெயராம். அந்த இனிய பாடலை கேட்போம் நேயர்களே.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
8: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
7: அளவு முன்னப்பண்ண இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம்.
11: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
10: ஆம் நேர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது. குருவி திரைப்படத்திலிருந்து தேன் தேன் என தொடங்கும் பாடல். பாடலை கேட்டிருக்கிறார்கள் கோட்டையூர் பகுதியிலிருந்து கே முத்தரசு என்ற நேயர். பாடலாசிரியர் யுகபாரதி, பாடலுக்கு இசை வித்யாசாகர். பாடலை பாடியிருக்கிறார்கள் உதித் நாராயண், ஸ்ரீயா கோஷல். அந்த இனிய பாடலை கேட்போம் நேயர்களே.

0: கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசூவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: The Kaveri Engineering College Autonomous
5: Biomedical Civil and Computer Science Engineering Electrical and Electronics Engineering Electronics and Communication Engineering Mechanical Engineering BTech Artificial Intelligence and Data Science Information Technology Chemical Engineering and Agricultural Engineering PhD Electrical and Electronics Engineering MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College Autonomous Mecheri Salem. Call 9524936156.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: எம்சிடி பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
8: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
12: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னாக்கா 2-3 விஷயம் பேசணும். ஒன்று வந்து இந்த நேரத்து வந்து ஒரு பேஷண்ட் வந்து

0: மயக்கம் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க செஞ்சாங்க. அதாவது ஒரு நாள் முழுக்க வந்து சுத்தமாக வந்து அவர் பொண்ணுக்கே வரலை அப்படின்ட்டு. அவரோட மெயின் கம்ப்ளைண்ட் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அது அட்டண்டர்ஸுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது. அப்புறம் இங்கே வரும்போது கொஞ்சம் நினைவிருந்து செஞ்சு பண்ணார். எல்லாம் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது எப்படியாச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லும்போது ஒன்றுக்கே ஒரு நாள் முழுக்க வரலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறமா அவர் என்ன வேலை செய்கிறாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது தோட்டத்தில் விவசாய வேலை செஞ்சிட்ருக்கிறவர், ஏதோ அவங்க தோட்டத்தில் கொஞ்சம் தண்ணி பஞ்சன்றதுனால வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் அங்கங்கே மாற்றி விட்டு செஞ்சு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ரெண்டு நாளாக வந்து கடுமையான வேலை அங்கேயே தோட்டத்தில் இருந்தார் செஞ்சார், என்ன பண்ணாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறமா அவருக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது செய்யும்போது அந்த உப்போட வேல்யூ பார்த்திங்கனாக்கா வந்து நார்மலாக நமக்கு அந்த கிரியாட்டின் அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ஒன்று இருக்கணும், நார்மலாக ஒன்று புள்ளி அஞ்சு, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவருக்கு பார்த்தா 5.8 இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் குளுக்கோஸ் எல்லாம் போட்டு செஞ்சு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அவர்கிட்ட கேட்கும்போது செய்யும்போது 2 நாளாக சுத்தமாக வந்து 1.5 லிட்டர் கூட தண்ணி குடிக்கல. பட் ஆனால் இந்த வெயிலில், ஏன்னா தருமபுரிலாம் 100 டிகிரி தாண்டிடுச்சு செஞ்சிடுச்சு, இந்த வெயிலில் கடுமையாக வந்து தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காரு பண்ணியிருக்கிறாரு. 3வது நாள் சுத்தமாக வந்து யூரின் அவுட்புட் வரல, செயலை பண்ணல. உடனே நாங்கள் வந்து ஒரு சந்தேகப்பட்டு அந்த சிபிகே அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதாவது சிபிகே அப்படின்னாக்க நம்ம உடலில் வந்து தசைகள் வந்து எவ்வளோ தூரம் வந்து பாதிப்பாகுது, தசைகள் வந்து எவ்வளோ தூரம் வந்து செயலுக்கு ஆரம்பிக்குதுன்றதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட்டு. அந்த சிபிகேன்றது வந்து நார்மலாக பார்த்தா நமக்கு வந்து ஒரு 60க்குள்ளே இருக்கணும்னு வைங்களேன், 60-65 அந்த மாதிரி இருக்கணும் செய்யணும் பண்ணோம். பட் ஆனால் வந்து அவருக்கு இருந்தது வந்து 2500 அந்த மாதிரி வந்து செஞ்சது. அப்படின்னா தண்ணி அவர் குடிக்காதனால அந்த வெயிலில் போய் அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து செஞ்சு பண்ணதுனால அந்த சதைகளோட பாதிப்பு எத்தனை மடங்கு தாக்கமாயிருக்குன்றதை பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி பார்த்தாக்க 2.5 வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்து 2200 ml வந்து யூரின் அவுட்புட் வர ஆரம்பிச்சிருச்சு, கம்ஃபர்டபுள் ஆகிட்டார் செஞ்சிட்டார். அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கேஸு இது. அதனால் இந்த வெய்ய காலத்தில் தயவுசெய்து போய் இந்த தோட்டத்தில் இந்த வந்து நிறைய வெயிலில் எந்தெந்த வேலை செய்கிறவங்களோ அவங்க முடிந்தளவு வந்து அந்த வெயில் காலங்களில் கடுமையான வெயில் வேலையை செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து அந்த மாதிரி செஞ்சிங்கனாக்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் அந்த மாதிரி செய்கிறீங்களோ அவங்க தண்ணியை கொஞ்சம் நிறைய குடிங்க, யூரின் அவுட்புட்டை மானிட்டர் பண்ணுங்கள். ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு நமக்கே வந்து ஒரு அளவு இருக்கணும், நமக்கு வந்து ஒன்றும் அந்த பேக் போட்டு தான் இவ்வளோ தான் வரணும் செய்யணும்னு இல்லை, ஒரு டைம் யூரின் போனாக்க எவ்வளோ வந்திருக்குன்றது நமக்கே வந்து ஒரு ரஃபாக வந்து ஒரு கால்குலேஷன் தெரியும் செய்யும் பண்ணோம். அதனால் ஒரு 2 லிட்டர், 1.5-2 லிட்டர் வந்து யூரின் வருதா அப்படின்றது வந்து கொஞ்சம் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த டைம் போனாக்க 200 ml வந்தது, அடுத்த டைம் போனால் 150 ml வந்து இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி கலரையும் பாருங்கள், ரொம்ப மஞ்சள் கலரில் ரொம்ப சிகப்பு கலரில் வந்துருந்ததுன்னா உடம்புல வந்து நீர் வந்து இல்லை அப்படின்றது வந்து ஒரு அறிகுறி. இதெல்லாம் வந்து நமக்கு சிம்பிள் டெஸ்ட்டு. ரொம்ப மஞ்சளாக போகுது இல்லை ரொம்ப ஒரு மாதிரி சிகப்பு கலராக போகுது அப்படின்னாக்கா உடம்புல நீர் சேர்த்து 10 லான்னு அர்த்தம். அதனால் அந்த நீரோட குடிக்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைய வந்து செய்தி, இந்த மாதத்தோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7-70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1, 2, 3 3 நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு. இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: நாளும் இன்னிசையால் நம் மனதை வருடிக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி கிருஷ்ணா சில்க்ஸின் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம் பகுதியிலிருந்து குணசீலன் என்ற நேயர் இவர் கேட்டிருக்கும் பாடல் அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் வயலார் ராமவர்மா, பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், பாடலை பாடியிருக்கிறார்கள் SB பாலசுப்பிரமணியம், பட்டம்.

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இதுவரை இணைந்திருந்தோம்.
4: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ். ஆடி ஆஃபரில் 7-70% வரை அதிரடி தள்ளுபடி.
3: நேயர்களுக்கு பாடல்கள் தந்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் இதனை அவையில் தாக்கல் செய்கிறார். முன்னதாக அவையில் இன்று பூஜ்ய நேரத்தின்போது பேசிய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பொதுத் தேர்வு குளறுபடிகள் தடுப்பு மசோதா குறித்த விவாதத்திற்கான நோட்டீஸை தாம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த மசோதா தொடர்பான நகல்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்கள் முடக்குவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றிற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் தகவல்கள் பதிவு செய்த 2 மாதங்களிலேயே முறைகேடுகள் தொடர்பான புலனாய்வை முடிக்கவும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிப்பதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நீட் விவகாரத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீதான காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது தொடர்பான வழக்கில் அதிரடி காவல்படையினர் தங்களது வெடிப்பொருட்கள் பிரயோக பதிவேட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க உச்சநீதிமன்றம் இன்று அறிவுறுத்தியுள்ளது. சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளின் போது உலோக குண்டுகள் பிரயோகத்தை தடை செய்ய வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் அசாதாரண காலங்களில் இவற்றை பிரயோகிக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகத்தை நிறுவுவதற்கான உலகளாவிய முன்னணி நிறுவனங்களுடனும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் வளாகமும், காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி நிலையமும் அமையவுள்ளன. சுவிட்சர்லாந்து ஜெர்மனி நாடுகளின் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களும் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 5000-க்கும் மேற்பட்டோருக்கு நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளுக்கு வகை

0: செய்யப்பட்டுள்ளன. இந்த முதலீடுகள் தமிழக இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதோடு உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாடு, உயர்கல்வி மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளுக்கான சர்வதேச மையமாக தமிழகத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரின் 141வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில், அன்னாரது உயரிய லட்சியங்களும் பெண் முன்னேற்ற செயல்பாடுகளும் என்றென்றும் தமிழ் மண்ணில் நிலைத்திருக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தரவரிசை பட்டியலை மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். பால்வளம், கோழி, இன, இளநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் இன்று வெளியிடப்பட்டது. தரவரிசை பட்டியலை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு விவரங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று மீண்டும் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீரை திறப்பது குறித்த ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரை மீது இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே மாதத்தில் நடைபெறும் இரண்டாவது கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளும், 3 பேருக்கு குடும்ப ஓய்வூதிய ஆணைகளும், ஓய்வூதிய நிலுவைத் தொகையாக 14 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று சென்னையில் வழங்கினார். பிரதமரின் சூரியமின் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 11,066 மின் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களை சார்ந்தோருக்கு, நிராகரிக்கப்பட்ட சிறார்களுக்கு மட்டுமே தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை அனுமதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் 2026-27 ஆண்டிற்கான பூம்புகார் விருது பெற தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என திருச்சி பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலான சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சியை ஏராளமான மாணாக்கர் பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் விண்வெளி ஆய்வு மையத்தின் தயாரிப்புகளான சந்திரயான் 2-3 திட்டங்களின் மாதிரிகள், விண்வெளி ரோவர், வாகனங்கள், செயற்கைக்கோள்கள், விண்வெளி வீரர்களின் மாதிரிகள் மாணவ மாணவிகளை பெரிதும் ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி அறிவியலை ஊக்குவிக்கும் வகையில் இஸ்ரோவின் சிறப்பு நடமாடும் விழிப்புணர்வு கண்காட்சி வாகனம் வருகை தந்தது. பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் சந்திராயன் 3 மாதிரிகள், விண்வெளி ரோவர், லேண்டர் மற்றும் செயற்கைக்கோள்களின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்து இஸ்ரே அதிகாரிகள் மாணவர்களுக்கு எளிய தமிழில் விளக்கி கூறினர். இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை பெருமளவில் தூண்டியுள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பழனியிலிருந்து ராஜசேகர் சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை மாவட்டத்தில் காவலர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ முகாமை நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இங்கிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இத்தகைய மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிடப்படும் என்றார்.
3: திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற காவலர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ உதவி முகாம் இன்று நடைபெற்றது. இதுல முக்கியமாக புற்றுநோய்க்கான காரணிகள் என்னென்ன, அது ஏன் உருவாகுது, 40 வயதுக்கு மேற்பட்டு உள்ள காவலர்கள், குறிப்பாக பெண் காவலர்கள், அவருடைய குடும்பத்தினர், அவங்க அனைவருக்குமாக இந்த புற்றுநோய் இருந்தது என்றால், வாய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் இருந்தால் அதை கண்டுபிடித்து எவ்வாறு அதற்கு மேல்நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிகழ்வானது இன்று ஆரம்பிக்கப்பட்டது.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து ஓராண்டு கால தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க உள்ளது.

இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 28ஆம் தேதி கடைசி நாளாகும். கடலூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் கூறியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் 230 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை இதற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகளில் தன்வி சர்மா, தேவிகா இந்தோனேஷிய வீராங்கனைகளையும், உன்னதி ஹூடா தன்யா ஹேமந்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைப்பாடும் நேரம் 1:55. நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையளவும், நீலகிரி மேல் பவானி பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையளவும், கோயம்புத்தூர் உபாசி TRF AWS சோழையார் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும், நீலகிரி தேவாலா, தாலுகா அலுவலகம் பந்தல், விண்ட்வொர்த் எஸ்டேட், கூடலூர் பஜார், கோயம்புத்தூர் வால்பாறை PTO சின்கோனா ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், நீலகிரி மேல்கூடலூர் அவலாஞ்சி கோயம்புத்தூர் வால்பாறை PAP ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், கோயம்புத்தூர் தாலுகா அலுவலகம், நீலகிரி பார்வூர், தேனி பெரியாறு, திருநெல்வேலி நாழுமுக்கு ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி ஊத்து, நீலகிரி செருமுள்ளி, கன்னியாகுமரி சிற்றாறு 1 ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், நீலகிரி ஊட்ஃபிரையர் எஸ்டேட், நடுவட்டம், கிளான்மார்கன், தேனி தேக்கடி, கன்னியாகுமரி சிற்றாறு 2, பேச்சுப்பாறை, திருநெல்வேலி காக்காச்சி, கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், ஆழியாறு ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 39 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.8 டிகிரி செல்சியஸ் மழை வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட மண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை

நிலவுகிறது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை முதல் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 இருந்து 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள் ஆன தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் சூறாவளி காற்றுக்கு மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்துடனும், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடனும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துடனும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீச கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:01.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
1: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
0: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
1: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
0: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
1: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
0: போதுனே போதும்.
1: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: செல்வி, மண்புழு உரம் தயாராயிடுச்சுல்ல? மச்சான வண்டி பூட்டிக்கிட்டு வர சொல்லவா?
2: உரம் தயாரா தான் இருக்கு வள்ளி, ஆனா உங்க கழனிக்கே கொண்டாந்து நாங்களே கொடுத்துடுறோம்.
1: அட, உங்களுக்கு எதுக்கு சிரமம்?
2: சிரமம் எல்லாம் இல்லை வள்ளி, நம்ம மாரிமுத்த அண்ணனும் மண்புழு உரம் கேட்டிருந்தாரு. நாளைக்கு வண்டியில் உரத்தை எடுத்துக்கிட்டு அவர் கழனியில் கொண்டு சேர்க்கணும். அப்படியே உங்கள் கழனிக்கும் கொண்டு வந்து கொடுத்துடுறேன்னு மச்சான் சொன்னார்.
1: ரொம்ப நல்லது செல்வி. கழனியில் முழுக்க முழுக்க இயற்கை எரு, இயற்கை பூச்சி விரட்டி, பஞ்சகவ்யா இப்படி எல்லாம் பயன்படுத்துறதால மனசும் நிறைவாக இருக்கு, பயிரும் தரமாக இருக்கு.
2: நெசந்தா வள்ளி, ரசாயன மருந்து போடுறதால பல பாதிப்புகள் ஏற்படுது, ஆனால் நாம் இயற்கை முறை விவசாயம் செய்கிறதால தரமான பயிர் விளைவிக்கிறதோட சுற்றுச்சூழலையும் தூய்மையாக வச்சுக்கிறோம்.
1: ஏன் செல்வி, இயற்கை விவசாயத்தில் பயிர் தரமாக இருக்கு, நம்ம ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுது, ஆனால் சுற்றுச்சூழல் எப்படி?
2: வள்ளி, வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவங்க எடுத்து சொல்றாங்க. மொத நீ இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
3: பங்கக வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக திகழ்கிறது. இன்றைய வேளாண்மையில் உழவு மட்டுமல்லாமல் ரசாயனங்களின் ஆதிக்கமும் உள்ளது. பசுமை புரட்சி இந்தியாவை உணவு உற்பத்தியின் தண்ணீரை அடையச் செய்தது. இதற்கு முக்கிய காரணமாக ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. 65 ஆண்டுகள் கழித்து அதே ரசாயனங்கள் இன்று நமது மண்ணில் உள்ள வளங்கள், நீர், உணவு, உடல் நலம் அனைத்துக்கும் சவாலாக மாறியுள்ளது. 1 ஏக்கரில் 8 மூட்டை நெல் விளைவு பெற்ற காலம் போய் இன்று 25 மூட்டை நெல் நாம் அறுவடை செய்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு காரணம் ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, யூரியா, DAP, பொட்டாஷ் போட்டு மண்ணோட பசியை ஆற்றி நாம் நிலத்தில் நெல் உற்பத்தி செய்கிறோம். மேலும் பூச்சிகளை அழிப்பதற்காக மோனோக்ரோட்டோபோஸ் போன்ற பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துகிறோம். ஒரு காலத்தில் 1 மூட்டை யூரியா போட்டு 10 மூட்டை நெல் எடுத்திருந்தோம். இன்று அதே இது 3 மூட்டை யூரியா போட்டாலும் 2 மூட்டை நெல் தான் எடுக்க முடிகிறது. இதை தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் ஆங்கிலத்தில் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் என்று கூறுகிறோம். பசுமை புரட்சியில் விவசாயத்தில் ரசாயனத்தின் பயன்பாடு நல்ல முன்னேற்றத்தை அடையச் செய்தது. இருப்பினும் இந்த முன்னேற்றம் ஒரு குறுகிய காலத்திற்கு சிறகடித்து பறந்தது. விவசாயத்தில் ரசாயன பயன்பாட்டின் விளைவாக மண் ஆரோக்கியம் குறைவு, பூச்சி மற்றும் நோய்களின் எதிரான எதிர்ப்பு திறன் அதிகரிப்பு மற்றும் பயிர் சாகுபடியில் பாதகமாக நுண் தட்பவெப்ப நிலை ஆகியவை ரசாயனத்தின் பயன்பாடாக வெளிவந்த ஒரு காரணிகளாகும். விவசாயத்தில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு ரசாயனத்தின் பயன்பாட்டு இலக்காக இருந்தது. இருப்பினும் ரசாயனத்தின் தொடர்ச்சியான பயன்பாடு பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பு திறனை அதிகரித்தது. இது பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்த மேலும் நச்சு வாய்ந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அறிமுகப்படுத்த வழிவகுத்தது. இவை அனைத்தும் விவசாயத்தின் உற்பத்தி செலவை அதிகரித்தது. விவசாயிகள் ரசாயனத்தின் பயன்பாட்டை அதிகரித்ததால் மண்ணின் ஆரோக்கியம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதாவது நிலைத்த தன்மையுடைய விவசாயத்தை செய்வதற்கு மண் முக்கியமான ஒரு ஆதாரமாக உள்ளது. பயிர் உற்பத்தியின் வெற்றிக்கு மண்ணின் கட்டமைப்பு ஒரு காரணியாக உள்ளது. மண்ணின் நீர் தேங்கும் திறன் மற்றும் வடிகால் வசதி ஆகிய இரண்டும் மிகவும் முக்கியமான காரணியாக உள்ளது. நல்ல மண் அமைப்பு பயிர்கள் தங்கள் வேர்களை மண்ணில் ஆழமாக பரப்பி நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுப்பதற்கு பயனுள்ளதாக உள்ளது. ஒரு நல்ல மண் அமைப்பு மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனையும் பொதுவான அளவில் கிடைக்கச் செய்கிறது. இது நீர்நிலை பகுதியில் நிலையான வேளாண்மை உற்பத்திக்கு மிகவும் முக்கியமான தேவைகளில் ஒன்றாக உள்ளது. மேலும் மண்ணில் பல்லுயிர் பெருக்கத்தையும் இது அதிகப்படுத்துகிறது. இருப்பினும் மண்ணின் அமைப்பு ஒரு நிலையான அம்சம் அல்ல. உண்மையில் இது சாகுபடி முறை மற்றும் பிற சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த காரணிகள் மாறுபடுகிறது. மண் துளைகளில் திரட்சி மண் கட்டமைப்பு பெறுவதற்கு முக்கியமாக உள்ளது. மண் துளைகளில் உள்ள திரட்சிகளை உருவாக்குவதில் கூழ்மங்கள் மற்றும் கரிமங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மண் துளைகளில் திரட்சி அத்துளைகள் இடைவெளியாக இடைவெளியில் உள்ள துளைகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது. நல்ல மண் கட்டமைப்பதற்கு மண்ணின் துளைகள் சீராக பரவுவதற்கும் உதவுகிறது. உலகம் முழுவதும் உள்ள நீர்நிலை பாதுகாப்பு திட்டங்களில் இயற்கை வேளாண்மையில் பயன்பாடு எளிதாக்குகின்றது. மண்ணில் கரிமப் பொருட்களை சேர்ப்பது, சிறந்த மண் திரள்களை உருவாக்குவது போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம்

மூலம் நீர்நிலை பகுதிகளில் நிலையான பயிர் உற்பத்திக்கு தேவையான நல்ல மண் கட்டமைப்பை செய்ய உதவுகிறது. விவசாய வளர்ச்சி சூழ்நிலைக்கு ஏற்ப மண் முக்கியமாக உள்ளது. இந்த வளத்தை முறையாக நிர்வகித்து கொடுத்தால் மண் சீர்வழிவிலிருந்து நாம் மேலும் பாதுகாக்கலாம். இன்று மண்ணில் வேதியியல் தன்மையை மாற்றத்திற்கு மானிய அடிப்படையில் கிடைக்கப்பட்ட உரங்களின் அதிகளவு பயன்பாடு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இது மேலும் மண்ணின் சீரழிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. தொடர்ச்சியாக இரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் மண்ணில் கரிமம் சத்து குறைந்து 1% கீழாக இந்த கரிம சத்து குறைய ஆரம்பித்துள்ளது. நல்ல மண்ணுக்கு தேவையான அளவு கரிமம் என்பது 2.5% கரிமப் பொருளாகும். தமிழ்நாட்டில் 92% மண்ணில் கரிம சத்தோட அளவு 0.5% கீழாக உள்ளது. இதனால் இரசாயன உரங்கள் மட்டும் போட்டு விவசாயம் செய்வதன் மூலம் இந்த கரிம சத்தின் அளவு மிகவும் குறைகிறது. இதை மாற்றுவதற்காக மாட்டு எரு, தொழு உரங்கள் இடுவது மிகவும் முக்கியமாகும். மேலும் மண் இறுக்கமடைகிறது. யூரியாவின் அதிகமான பயன்பாட்டால் மண் கெட்டுப்போய் மண்ணில் நீர் உறையும் தன்மை மற்றும் வேர் வளர்ச்சி திறன் குறைகிறது. மற்றபடியாக நுண்ணுயிர்களின் அளவு, குச்சிக்கொல்லிகளின் தீமைகள் அதிகப்படுவதால் மண்ணில் நன்மை செய்யும் மண்புழு, அசோஸ்பைரில்லம், ரைசோபியம் போன்ற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் அளவு மிகவும் குறைந்துள்ளது. மேலும் அதிக உரம் பயன்படுத்துவதால் மண்ணில் உப்பு தேக்கத்தை அதிகப்படுத்தி நிலம் கலர் நிலமாக மாற்றமடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 400,000 கலர் நிலங்கள் உள்ளன. மேலும் சுற்றுச்சூழல் மாசுபடுவது. உரத்தில் 30% மட்டுமே பயிர்கள் எடுத்துக்கொள்கிறது. மீதமுள்ள 70% நீரில் கரைந்து ஏரி, குளம், நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. நாம் பயன்படுத்தும் யூரியாவில் 40% தான் பயிர்கள் எடுக்கிறது. மீதி உள்ள 60% காற்றில் அமோனியாவாக பரவுகிறது அல்லது தண்ணீரில் நைட்ரேட்டாக கலந்து விடுகிறது. இது கிணறு, குளம் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை வீணாக்கி அவற்றின் தன்மையை குறைக்கிறது. மேலும் யூரியாவில் இருந்து வெளிப்படும் நைட்ரேட் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட 300 மிகவும் ஆபத்தான வாயுகளாகும். மேலும் உயிரின பன்மை அழிவு, அதாவது தேனீக்கள், பட்டாம்பூச்சி, வண்ணாத்துப்பூச்சியின் எண்ணிக்கை 75% பெரிய அளவில் உர பயன்பாடுவது மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதால் குறைகிறது. இது மகரந்த சேர்க்கையை பயிர் உற்பத்தியை பாதிக்கிற ஒரு காலகட்டத்திற்கு எடுத்து செல்கிறது மற்றும் மனிதனின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. மேலும் பொருளாதார சவால்களாக இடுபொருட்களின் செலவும் அதிகரிக்கிறது. மொத்தமான சாகுபடியில் 35% உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக உள்ளது. மேலும் மானிய சுமை, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு பெரிய அளவில் உரங்களுக்கான மானிய செலவு கொடுப்பதால் மானியத்திற்கான செலவு 1.75 லட்சம் வரை மானிய செலவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது நாட்டின் நிதி சுமையையும் அதிகப்படுத்துகிறது. இதற்கான நிலையான தீர்வுகளாக மண் பரிசோதனை மிகவும் முக்கியமாக உள்ளது. அதாவது நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தும் மண் அட்டைகளை பயன்படுத்தி 1 ஏக்கருக்கு எவ்வளவு தழை சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து வேண்டுமென்று அளவுகளை குறிப்பிடுகிறதோ அந்த அளவு உரங்களை பயன்படுத்த வேண்டும். அதாவது மண் அட்டையை பயன்படுத்துவதன் மூலம் 20% வரை உரங்களை நாம் மிச்சப்படுத்தலாம். மக்கிய உரம் மற்றும் சாணம் போன்ற கரிமப் பொருட்களை சேர்ப்பதன் மூலம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பராமரித்து மண்ணின் கரிமப் பொருட்களின் வளத்தையும் அதிகப்படுத்தலாம். மேலும் மண்ணின் கட்டமைப்பு, நீர் தக்கவைக்கும் மற்றும் நுண்ணுயிர்களின் செயல்பாட்டையும் மேம்படுத்தலாம். நீண்டகால விவசாய உற்பத்தி திறனுக்கான சுற்றுச்சூழல் அழுத்தங்களையும் எதிர்கொள்ளவும் திறனாய ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒன்றாக மாற்றலாம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து என்பது 100% ரசாயனம் இல்லாமல் மற்றும் 100% இயற்கை இடுபொருள்கள் இல்லாமல் 50-50 என்ற கலவை ரீதியாக நாம் ரசாயனம் மற்றும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நல்லபடியான விவசாயம் செய்யலாம். அதாவது தொழு உரங்கள் 5 டன் பயன்படுத்தி அதனுடன் பசுந்தாள் உரங்கள், தக்கை பூண்டு மற்றும் சணப்பை போன்ற பயிர்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையையும் பயன்படுத்தலாம். யூரியா 50% என்ற அளவில் பயன்படுத்தி அதனுடன் அசோஸ்பைரில்லம் 2 கிலோ விதை நேர்த்தி செய்வதன் மூலமும் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையும் அதிகரிக்கலாம். அதிகரித்த பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவதற்காக ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான நேரத்தில் கிடைக்க உறுதி செய்கிறது. ஆரோக்கியமான பயிர் உற்பத்திக்கு விளைச்சலை அதிகப்படுத்தவும் பயன்படுத்துகிறது. சமச்சீரான ஊட்டச்சத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து பயன்பாடு திறன் மேம்படுகிறது. அதிகமான இடுபொருட்களின் தேவையை குறைப்பதோடு உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலமும் நாம் இரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம்.
அதாவது விளக்கு பொறிகள் வைத்து தாய் ஐந்து பூச்சிகளை கவர்வதன் மூலம் ஈட்டியல் பொருளாதார சேர நிலைக்கு வந்தால் மட்டும் நாம் பூச்சிக்கொல்லி

பயன்படுத்துவதன் மூலம் நாம் பூச்சிக்கொல்லிகளின் அளவை குறைக்கலாம். அதற்கு மாற்று வழியாக வேப்பெண்ணெய் 3% பயன்படுத்துவதன் மூலமும், ட்ரைக்கோடர்மா அட்டை ஏக்கருக்கு 5 கட்டி விவசாயம் செய்வதன் மூலமும் பெரிய அளவில் பூச்சிகளை நாம் கவர்ந்து நல்லபடியான விவசாய முறைகளை கையாளலாம். இது இல்லாத பட்சத்தில் மட்டும் கடைசியாக இரசாயன உரங்களை பயன்படுத்த வேண்டும். அதுவும் இரசாயன கலவைகளை பயன்படுத்துவது அதன் தன்மையை பொறுத்து பயன்படுத்த வேண்டும். அதாவது பச்சை முக்கோணம், நீலை முக்கோணம் ஆகிய மருந்துகளை பயன்படுத்தி சிகப்பு மற்றும் மஞ்சள் முக்கோண வடிவமான மருந்துகளை தவிர்ப்பது மிகவும் முக்கியமாகும். மேலும் உரம் பயன்பாட்டில் நானோ உரங்கள் மற்றும் ட்ரோன் மூலம் உரங்களை பயன்படுத்துவது ஒரு துல்லிய விவசாய முறைக்கு அடிக்கோளாக உள்ளது. யூரியாவில் நானோ யூரியா 500 ml ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். 45 கிலோ யூரியா வேலை செய்யும் அளவு இந்த 500 ml நானோ யூரியாவை பயன்படுத்தும் பொழுது நாம் பெரிய மகசூலை பெற முடிகிறது. மேலும் ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்கச் செய்கிறது. இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துவதன் மூலமும் பெரிய அளவில் உர மேம்பாடை தவிர்க்க முடிகிறது. அதாவது பஞ்சகாவியா 3% தெளிப்பதன் மூலம் 25% யூரியா பயன்பாட்டை குறைக்கலாம். மேலும் மீன் அமினோ அமிலம் பயன்படுத்துவதன் மூலம் பூ அதிகப்படுத்துதல் மற்றும் காய்களுடைய பெருக்கத்தையும் அதிகப்படுத்தலாம். மேலும் பூச்சி புரட்டிகளாக மூலிகை பூச்சி புரட்டிகளை பயன்படுத்தலாம். இவை இயற்கையாக கிடைக்கும் இஞ்சி, பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் கரைசலின் மூலமும் செய்யப்பட்டு பெரிய அளவில் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இதனுடைய உற்பத்திகள் பெருக்குவதற்காக கேவிகேயில் இதற்கான தொழில்நுட்பங்களும் விவசாயிகளுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. இதற்காக 1 லிட்டர் தயாரிப்பதற்கு வெறும் 40 ரூபாய் மட்டும்தான் செலவாகிறது. நிலையான தீர்வாக இரசாயனங்களை குறைப்பதற்கு என்பது ஒரு உடனடியான சாத்தியக்கூறாக அமைவதில்லை. அதனால் இரசாயனங்களை குறைத்தல், முறைப்படுத்துதல் மற்றும் மாற்று வழிகளை காணுதல் மிகவும் முக்கியமான அம்சமாக உள்ளது. மேலும் மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் பயன்பாடு, அதாவது நியூட்ரியன் யூஸ் எஃபிஷியன்சி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், பயிருக்கு இடப்பட்ட ஊட்டச்சத்தின் அளவிற்கு பயிரால் பயன்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்தின் அளவிற்கும் உள்ள விகிதமே ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன் என அழைக்கப்படுகிறது. இது பொறுத்து உரங்கள் பயன்பாடு அளவை நாம் குறைத்து அல்லது எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் பயன்படுத்தி பயன்பெறலாம். மேலும் சென்சார் அடிப்படையில் உரங்களை பயன்படுத்துவது ஒரு மேலாண்மையாகும். நைட்ரஜன் சென்சார்களை கொண்டு இலைகளின் பச்சை அளவை அறிவதன் மூலம் யூரியா இடுவதையும் நாம் மேலும் அறிந்து கொள்ளலாம். துல்லியமான வேளாண்மை செய்வதன் மூலம் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் சென்சார் போன்ற தொழில்நுட்பங்களின் முன்னேற்றங்கள் விவசாயிகளுக்கு உரங்களை மிகவும் துல்லியமாக இடவும் மண்ணின் ஆரோக்கியத்தை கண்காணிக்கவும் உதவுகின்றன. இதன் மூலம் ஊட்டச்சத்து மேலாண்மையை முடிந்தவரை துல்லியமாக திறமையாக செய்வதன் மூலம் பெரிய அளவில் செயற்கை உரங்களின் அளவுகளை நாம் குறைத்து இயற்கை உரங்கள் பயன்பாட்டை அதிகரித்து பெரிய அளவில் மகசூலை அதிகரிக்கவும் இது பயன்படுத்துகிறது. மற்றும் கொள்கை ரீதியாக அல்லது சமூக ரீதியாக இயற்கை வேளாண்மை செய்வதன் மூலமும் அல்லது அங்கக வேளாண்மை செய்வதன் மூலமும் பல திட்டங்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளால் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கு 100% மானியமும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகளை விவசாயிகளுக்கு அளிப்பதன் மூலம், அதாவது கேவிகே மற்றும் ஆத்மா திட்டங்களின் மூலம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை ஆகியவற்றை விவசாயிகளுக்கு கொடுப்பதன் மூலமும் செயற்கை உரங்களின் அளவுகளை நாம் குறைக்கச் செய்யலாம். மேலும் உயிர் உரங்களை பயன்படுத்துதல், ரைசோபியம், மைக்ரோரைசே மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பாக்டீரியா போன்ற உயிரியல் காரணிகளை பயிர்களின் நன்மைக்காக பயன்படுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து உறிஞ்சும் தன்மை, மண்ணின் வளத்தை மேம்படுத்துதல் போன்றவற்றை மேலும் அதிகப்படுத்தலாம். உயிர் உரங்கள் இரசாயன உள்ளீடுகளை சார்ந்திருப்பது குறைந்து சூழ்நிலைக்கு நல்லிணக்கத்தையும் நல்ல விவசாயத்திற்கும் ஆதரவளிக்கிறது. இது மேலும் மண்ணின் கட்டமைப்பையும் அதிகப்படுத்துகிறது. மேலும் நிலையான விவசாய நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அரசாங்கம், அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகளில் பெரிய அளவில் ஆதரவளித்து அவற்றிற்கான பயிற்சிகளும் விவசாயிகளுக்கு அளித்து வருகின்றன. மேலும் அங்கக வேளாண்மை நெறிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் ஆரோக்கியத்தை பேணச் செய்யலாம். அங்கக முறை மூலம் மண்ணின் வளத்தை அதிகரிக்க பெரிய அளவில் உயிர் உரங்களின் பயன்பாடு பயன்படுகிறது. அதாவது பாக்டீரியா, பூஞ்சாணம் மற்றும் பாசிகளிலிருந்து உயிர் உரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. குறிப்பிடப்பட்ட மண் மற்றும் தட்பவெப்ப நிலைகளைப் பொறுத்து ஆராய்ச்சி மூலம் பயனுள்ள இனங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்து உயிர் உரங்களை தயாரித்து அளிக்கின்றனர். இந்த இனங்கள் ஆய்வகத்தில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வினங்களை தாங்கி வளர்ந்து எடுத்து செல்லக்கூடிய இலை மக்கு மண் மற்றும் தூள்கறி மண் மற்றும் நிலக்கரி

0: தூள் ஆகியவற்றுடன் சேர்ந்து இந்த உயிரி உரங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன. பொதுவாக ரைசோபியம் இனங்கள் வேர்க்கடலை, சோயாபீன்ஸ் போன்ற பயறு வகை பயிர்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அசிட்டோபாக்டர் போன்ற உயிர் உரங்கள் வறண்ட நில பயிர் உட்படுத்தும் பருப்பு அல்லாத பயிர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அசிட்டோபேட்டர் பயன்படுத்துவதால் 10 முதல் 15% உற்பத்தி திறன் மற்றும் மகசூல் அதிகரிக்கிறது. இது மேலும் 10 முதல் 15 கிலோ நைட்ரஜனையும் ஏக்கருக்கு அதிகரிக்கிறது. 4 கிலோ பரிந்துரைக்கப்பட்ட உயிர் உரங்களுடன் 200 கிலோ பண்ணை எருவை கலந்து அக்கலவையை ஒரு நாள் இரவு வைத்து விதைப்பதற்கு அல்லது நடவு செய்வதற்கு முன் இந்த கலவையை மண்ணுடன் இட்டு உழுவதன் மூலம் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் அளவை நாம் அதிகப்படுத்த இது பயன்படுத்துகிறது. சேட்டு வயல்களில் பயிர்களுக்கு ஏற்றது அசோலா. இந்த அசோலாவை 1 ஏக்கருக்கு 30 முதல் 40 கிலோ நைட்ரஜனை நிலை நிறுத்த செய்கிறது. நெல்லில் நடவு செய்த முன் அசோலா 1 கிலோ அளவு 1 சதுர மீட்டருக்கு என்ற அளவில் இடுவதன் மூலமும், நெல் நடவு செய்த பின் 1 நாள் முதல் 3 நாட்களுக்குள் அசோலாவின் அளவு 100 கிராம் 1 சதுர மீட்டருக்கு, அதாவது 1 ஹெக்டேருக்கு 500 கிலோ என்ற அளவிலும் இட்டு பயன்பெறலாம். மேலும் 25 முதல் 30 நாட்கள் வளரவிட்டு மீண்டும் இதை மண்ணுடன் சேர்த்து உரமாக்குவதன் மூலம் மண்ணின் கட்டமைப்பு மேலும் பயனுள்ளதாக உள்ளது. இதையே அசோலா விலங்குகளுக்கு உணவாகவும் பயன்படுகிறது. மற்றும் விலங்குகளின் தீவனங்களுடன் 1:1 என்ற சதவிகிதத்தில் இடுவதன் மூலம் விலங்குகளுக்கு சிறந்ததான ஒரு உணவுப் பொருளாகவும் வழங்கப்படுகிறது. மேலும் இயற்கை வேளாண்மை மற்றும் சமச்சீர் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு ஒருங்கிணைந்த விவசாய முறையை பயன்படுத்துவதன் மூலம் இரசாயன பயன்பாட்டை குறைத்து நீண்டகால விவசாய லாபத்திற்கு பயனுள்ளதாக விவசாயத்தை மாற்ற முடிகிறது. இரசாயன இடுபொருட்கள் தேவையான தீமை என்ற நிலையிலிருந்து தவிர்க்கக்கூடிய தேவையான நிலைக்கு நாம் நகர வேண்டும். முற்றிலும் ஒழிப்பது என்பது உடனடி இலக்கு அல்ல. அதனால் அறிவியல் பூர்வமாக தேவையான மற்றும் சரியான நேரத்தில் அல்லது சரியான அளவு பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு இரசாயன பொருட்களை சரியான அளவு பயன்படுத்துவதன் மூலம் நாம் மண்ணின் கட்டமைப்பு மற்றும் மண்ணை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது. கரிமம், உயிர் உரங்கள், பசுந்தாள் உரங்கள் போன்றவற்றை நாம் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி பெரிய அளவில் காலநிலைக்கு ஏற்ற விவசாயம் செய்து நல்ல மகசூலை பெற பயன்படுத்துகிறோம்.
1: என்ன வள்ளி, வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல. எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டதானே?
2: ஆமா, எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டேனே. ரசாயன உரங்களை தொடர்ச்சியா போடுறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்.
1: மண்ணை பரிசோதனை செஞ்சு அந்த பரிந்துரைப்படி இயற்கை உரம் கொடுக்கறது எம்புட்டு அவசியம்னு கேட்டுக்கிட்டியா?
2: கண்டிப்பா. மண்வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வளமான பூமிய விட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியமாச்சே. அதுக்கு இவங்க எடுத்து சொன்ன வழிமுறைகளை நாம அவசியம் கவனத்துல வச்சு செயல்படணும்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: வாழையில் சிகடோகா இலைப்புள்ளி நோய் மேலாண்மை. வாழை என்பது மிக முக்கியமான பழப்பயிராகும். இது இந்தியாவில் பெரும்பாலும் அனைத்து பகுதிகளிலும் பயிரிடப்படுகிறது. உலக அளவில் இந்தியா வாழை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநில

இடங்களில் அதிக நிலப்பரப்பில் வாழை பயிரிடப்படுகிறது. சிக்கடோக்கா இலைப்புள்ளி நோய் வாழை பயிரிடும் விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சினையாக உள்ளது. சிக்கடோக்கா இலைப்புள்ளி என்பது ஒரு பூஞ்சான நோயாகும். இது வாழையை தாக்கி பெரும் விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் சிக்கடோக்கா இலைப்புள்ளி இரண்டு வகையாக தென்படும். ஒன்று மஞ்சள் சிக்கடோக்கா இலைப்புள்ளி, மற்றொன்று கருப்பு சிக்கடோக்கா இலைப்புள்ளியாகும். இவற்றில் மஞ்சள் இலைப்புள்ளி வாழை உற்பத்தியில் தீவிர அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இதில் கருப்பு இலைப்புள்ளி பொதுவாக இந்தியாவில் பரவலாக தென்படுவது இல்லை. இந்நோயினால் 50%

0: இவற்றில் மஞ்சள் இலைப்புள்ளி வாழை உற்பத்தியில் தீவிர அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இதில் கருப்பு இலைப்புள்ளி பொதுவாக இந்தியாவில் பரவலாக தென்படுவது இல்லை. இந்நோயினால் 50% பொருளாதார சேதம் ஏற்படுகிறது. மேலும் பழத்தின் தன்மை குறைந்து வியாபாரத்திற்கு பயனில்லாத நிலையை உண்டாக்குகிறது. சாதகமான தட்பவெப்பநிலைகளில் சிக்கடோக்கா இலைப்புள்ளி நோய் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். எனவே தகுந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி வாழையில் விளைச்சல் இழப்பு மற்றும் பழத்தின் தன்மையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். இந்நோயின் அறிகுறிகளை பற்றி முதலில் பார்க்கலாம். வெளிரிய மஞ்சள் நிற கோடுகள் இலை நரம்புகளுக்கு இணையாக தோன்றி பிறகு பழுப்பு நிறத்துடன் நீள்வட்ட வடிவில் பெரியதாகும். பின்பு இப்புள்ளிகளின் மையப்பகுதி வெளிரிய சாம்பல் நிறமும் அதைச் சுற்றிலும் மஞ்சள் நிற மாற்றமும் தோன்றும். சிறு சிறு புள்ளிகள் ஒன்று இணைந்து இலை முழுவதும் பரவி இலைகள் காய்ந்து கிழிந்து சருகுகள் போல மாறும். இதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு மரத்தின் வளர்ச்சி பெரிதும் தடைப்படும். விரைவில் இலைகள் காய்தல் மற்றும் இலை உதிர்தல் ஆகியவை இந்நோயின் முக்கிய அறிகுறிகள் ஆகும். பொதுவாக குலை தள்ளும் சமயத்தில் 15 முதல் 18 இலைகள் மரத்தில் இருப்பது அவசியம். ஆனால் இந்நோயின் விளைவாக வெறும் 10 இலைகள் இருப்பதே அரிதாகும். நோய் தாக்கம் அதிகம் இருப்பின் குலைகள் சிறுத்தும் கோணலாகவும் தென்படும். மேலும் அறுவடைக்கு முன்பே காய்கள் பழுத்துவிடும். இந்நோய்க்கான சாதகமான சூழ்நிலைகள் குறைவான வெப்பநிலை, அதிகமான காற்றின் ஈரப்பதம் மற்றும் சாரலுடன் கூடிய மழை உள்ள சூழ்நிலைகளில் பூசண வித்துக்கள் வேகமாக பரவி நோயை ஏற்படுத்தும். எளிதில் பாதிக்கக்கூடிய ரகங்களான செவ்வாழை, நேந்திரன், கதலி, பூவன் போன்றவற்றில் இந்நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படும். மேலும் வாழைக்கு தேவையான மிக முக்கிய சத்துக்களில் ஒன்றான பொட்டாஷ் குறைவாக இருக்கும். சரியான வடிகால் வசதி இல்லாத வயல் மற்றும் நோய் தாக்கப்பட்ட இலை அல்லது செடி உள்ள வயல்களில் அதிக பாதிப்பு தென்படும். சிக்கடோக்கா இலைப்புள்ளி நோய் காரணி மற்றும் பரவும் விதம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது பூசணத்தால் உண்டாகும் நோய். இப்பூசண வித்துக்கள் காற்று, மழைத்துளிகள் மற்றும் உலர்ந்த நோய் தாக்கப்பட்ட இலைகளினால் பரவும். இந்நோய் நிழற்பாங்கான பகுதிகளிலும் வளம் குன்றிய மண் வகைகளிலும் அதிகம் காணப்படும். இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். முதலில் உழவியல் முறை. நோய் தாக்கப்பட்ட இலைகளை அகற்றி அழிக்க வேண்டும். இடைக்கன்றுகள், களைகளை அவ்வப்போது நீக்கி வயலை சுத்தமாக வைக்க வேண்டும். நோய் தாக்குதல் அதிகமுள்ள பகுதிகளில் நெருங்கிய இடைவெளியுடன் கூடிய அடர் நடவு முறையை தவிர்க்க வேண்டும். சரியான வடிகால் வசதி அமைத்து வயலில் நீர் தேங்காமல் தடுக்க வேண்டும். இனி வேதியியல் முறையை தெரிந்து கொள்ளலாம். கார்பன் டாசிம் லிட்டருக்கு 1 கிலோ, காப்பர் ஆக்சிக்ளோரைடு லிட்டருக்கு 2.5 கிலோ, புரோபிகோனசோல் லிட்டருக்கு 1 மில்லி, மேன்கோசெப் மற்றும் கார்பன் டாசிம் லிட்டருக்கு 2.5 கிலோ, குளோரோதலோனில் லிட்டருக்கு 2.5 கிலோ, டெபுகோனசோல் லிட்டருக்கு 1 மில்லி, இவற்றில் ஏதேனும் ஒரு பூஞ்சான கொல்லியை அவசியம் லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவம் கலந்து நோயின் அறிகுறிகள் தென்பட்டதிலிருந்து 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் 3 முதல் 4 முறை தெளிக்க வேண்டும். அடுத்து உயிரியல் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாழை நோய் மேலாண்மையில் ட்ரைகோடெர்மா ஆஸ்பரில்லம் மற்றும் பேஸ்லெஸ் சப்டிலிஸ் பயன்படுத்தும் முறை. வாழை கிழங்கினை களிமண் கரைசலில் நனைத்து அவற்றின் மேல் 20 கிராம் உயிர்கொல்லியை சீராக தூவி நிழலில் உலர்த்தி நட வேண்டும். குழி ஒன்றிற்கு 25 கிராம் உயிர்கொல்லியை 1 கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். உயிர்கொல்லி லிட்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்க வேண்டும். இக்கரைசலை 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். உயிர்கொல்லிகள் கிழங்கின் மேற்புறத்தில் உள்ள நோய்க்கிருமிகளை கொல்லும். மேலும் மண்வழி பரவும் நோய்க்கிருமிகளிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கும். இவை இதர உயிரினங்கள் மற்றும் மண்புழுக்களுக்கு தீமை விளைவிப்பது இல்லை. தாவரத்தின் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கும், தாவரத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும், மேலும் விளைச்சலை அதிகரிக்கும். இதுபோன்ற மேலாண் முறைகளை பின்பற்றி வாழையில் சிக்கடோக்கா இலைப்புள்ளி தாக்கத்தை கட்டுப்படுத்தி நல்ல விளைச்சலை பெறுமாறு விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் விவசாய அரங்கம். தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30.

0: பேசுறோம்.
1: மூட்டுமா தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும்
2: கல்நகைகளுக்கு
3: கல் எடையில்
4: மற்றும் தருமபுரி.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:33. வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் போகுவது, உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடங்களையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம் என்ற கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகளோடு நிகழ்ச்சியில் இணைவோமா நேயர்களே. ஆம் நேர்களே, பூங்கொத்து நிகழ்ச்சியில 2 திரைப்பட பாடல்கள் தான் நம்ம

பாடல்களை கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை படமாக ராசாமகன் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலாக வைகாசி வெள்ளிக்கிழமை என தொடங்கும் பாடல் வரிகள் வாடி பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

ஆம் நேர்களே, நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சியினு தான் கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் ராசா மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டிருக்கோம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1994 வெளிவந்ததுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சிவரஞ்சனி மணிவண்ணன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்திலிருந்து அடுத்த பாடலாக வருகிறது 5 கஜம் என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் வாடி பாடலை பாடியிருக்கிறார்கள் SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

நேர்களே, வானலையில் வர்ண ஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூங்கொத்து நிகழ்ச்சியில் ராசாமகன் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காத்திருந்தேன் என தொடங்கும் பாடல் வரிகள் வாலி பாடலை பாடியிருக்கிறார்கள் சந்திரசேகர், ஸ்ரீரேகா.

நாளும் இன்னிசையால் நம்மை தாளாட்டி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூங்குத்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த படமாக வருகிறது செவ்வந்தி. 1994 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சந்தான பாண்டியன், ஸ்ரீஜா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பி எஸ் ஸ்ரீனிவாஸ் இயக்கியிருக்காரு. இந்த படத்திலிருந்து செம்மீனே செம்மீனே என தொடங்கும் பாடல் பாடல் வரிகள் வாடி பாடலை பாடியிருக்கிறார்கள் பி ஜெயச்சந்திரன், ஸ்வர்ணலதா. இந்த இனிய பாடலை கேட்போம் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. இன்று செவந்தி படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக புன்னைவன பூங்குயிரை என தொடங்கும் பாடல் பாடல் வரிகள் பிரைஸுடன் பாடலை பாடியிருக்கிறார்கள் அருண்மொழி ஸ்வர்ணலதா.
3: செவந்தி

நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் பூங்கொத்து. இன்றைய நிகழ்ச்சியில் செவ்வந்தி, ராசாமகன் என்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வளம் வர கேட்டோம். பண்பலையில் தொடர்வது கட்சிபியில் கலக்கல் பாடல்கள்.

நேய உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கங்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அலைவரிசையில் உலாவரும் நிகழ்ச்சி கற்செவியில் கழக்கல் பாடல்கள்.

நேர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது 0 43 42 24 40 30 என்ற எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், ஊர் ஆகிய விவரங்களை தட்டச்சு செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்க. அனுப்பிட்டாங்கய்யா, அனுப்பிட்டாங்க சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள ஒரு பாட்டுக்கு விருப்பம் தர வச்சிருக்காங்க. பிடமணேறு பகுதியிலிருந்து லதா தருண் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் பிரியமுடன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, நம்ம இணைஞ்சிருக்கோம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ். ஆடி ஆஃபரில் 7 முதல் 70% வரை அதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
8: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
7: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு.

0: சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
3: கட்சேவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சு வாட்ஸ்அப் வழியாக தட்டச்சு செய்து அனுப்பியிருக்காங்க. கம்பைநல்லூர் பகுதியை சேர்ந்த ராணி இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ராதா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேர்களே, நம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ்.

கச்சேரியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் ஒலிபரப்பு செய்ய நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பரான 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், அப்புறம் உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்பி வைக்கணும். அப்படி நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்கள் ஊர் சொல்லி பேர் சொல்லி காட்சியில் கேட்க ஒலிபரப்பு செய்வோம். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் பிடிச்ச பாட்டை இருந்த இடத்துல இருந்தே கேட்குற அந்த வசதிகள் வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் நம்ம பேர் சொல்லி எஃப்எம்ல ஒருத்தர் பாட்டு போட்டால் அது அலாதியான இன்பமாக இருக்கும் இல்லையா? அதுக்காகவாது நீங்கள் இந்த கட்சிவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்ப பாடலை தட்டச்சு செய்து அனுப்புங்க. என்ன நான் சொல்கிறது சரிதானே? அனுப்பிட்டாங்கய்யா, அனுப்பிட்டாங்கய்யா. அடுத்த நபரும் அனுப்பிட்டாரு. அவர் எங்கிருந்து கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நிருப்பூரன் கொட்டாயிலிருந்து கு வெள்ளையன் அப்படின்ற அந்த ஐயா கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் புதிய கீதை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
0: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
1: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
4: இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து 2 பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்காங்க. எடக்கல் பகுதியை சேர்ந்த சுப்ரியா ராணி, அதே போல் உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்த பொம்மி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து நமக்கு மெசேஜ் அனுப்பி பாட்டு கேட்டிருக்காங்க. சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
4: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: நேயர்களின் கவனத்திற்கு இன்று மாலை 4 விடை தேடும் வினாக்கள். விறுவிறுப்பான விடையை தேடுவதற்கான குறிப்புகளோட எங்க அறிவிப்பாளர்கள் ரெடி? அதை கேட்டு பதில சொல்லிட்டு பரிசு பாடல பெற நீங்க ரெடியா? நிகழ்ச்சியை கேட்கவும் கேட்டுட்டு நிகழ்ச்சியில பங்கு பெறவும் தவறாம இருங்க சரிங்களா? கச்சேவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பூர்லேருந்து ராஜா கீதா முருகேசன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் காதல் மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ இந்த பாடல்

கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ். ஆடி ஆஃபரில் 7 முதல் 70% வரை அதிரடி தள்ளுபடி.

3:33 நாம் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசையில் உலா வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கட்சபியில் கலக்கல் பாடல்கள். தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிக்கு நிறைய நேயர்கள் வந்து தட்டச்சு செய்து அனுப்பிட்டே இருக்கீங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் சொல்லிக்கிறேன், 7 நாளைக்கு ஒரு முறை மட்டும் பாடல் கேளுங்க. அப்போ தான் புது புது நேயர்களுக்கான பாடல் வழங்க ஏதுவாக இருக்கும். புதிய நேயர்கள் அவங்களும் பாடல் கேட்கும்போது தான் உற்சாகமாக பண்பலியோடு உறவாடுவாங்க. அதனால் நம்ம வழக்கமாக வரக்கூடிய நேயர்கள் 7 நாட்களுக்கு ஒரு முறை, வழக்கமாக மட்டும் இல்லை, இப்போ வர புது நேயர்களும் நீங்கள் ஒரு டைம் பாடல் பெற்றுட்டீங்க அப்படின்னா 7 நாளைக்கு ஒரு முறை மட்டும் பாடல் கேளுங்க. இது வந்து பண்பலியோட நிபந்தனை. இது வந்து புதிய நேயர்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம். கட்சேவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. நாமக்கல் பகுதியை சேர்ந்த கற்பகவல்லி. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் கருப்பன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கல்யாணத்துல கவனிச்சியா,
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
8: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
9: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7-70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
8: இச்சலுகை ஆகஸ்ட் 1 தேதி, 2 தேதி, 3 தேதி, 3 நாட்கள் மட்டும்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
10: மூன்று 3:42 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சேவியல் கழக்கல் பாடல்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஆசை என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சத்தியமங்கலம் ஃபோரூட்ஸ் பகுதியை சேர்ந்த சரவணன், யமுனா, மதுமிதா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோம் நேர்களே.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

பண்பலையில் அடுத்ததாக கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிக்கு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. வளர்மதி ஈரோடு பகுதியை சேர்ந்தவங்க, ஈரோடு பவானி பகுதியை சேர்ந்தவங்க, அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் காதலன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
8: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
7: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்ட், 100% கடல் எண்ணெய்.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில் இருக்கும் நிறைவு பாடலில் ஒளிபரப்ப போகும் திரைப்படம் பாசம் என்ற திரைப்படம் கேட்டிருக்கக்கூடிய நேயர் நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன்.

0: ஒலித்த பாடல்கள் நேயர்களின் உள்ளங்களில் இடம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நேயர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்
1: தருமபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கச்செவியில் கழகல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: நேர்களை, நிறைவு பெற்றது கச்செவியில் கழகல் பாடல்கள் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது விடை தேடும் வினாக்கள்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அளிக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும் மற்றொரு எண்களாக 94861015 என்றும் மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும் மற்றொரு எண்களாக 94865620 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதல் 3 குறிப்புகள் கொடுக்கப்படும். சரியாக விடை சொல்லும் நேயர்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். வணக்கம் கார்த்தி.
1: வணக்கம் நவீன். வணக்கம் நேர்களே.
0: என்ன கார்த்தி, நிறைய குறிப்புகளோடு வந்துட்டீங்களா?
1: ஆ, நிறைய குறிப்புகளோடு வந்துட்டேன். மேலும் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, 7 நாட்களுக்கு பிறகு தான் பதில் சொன்ன நேயர்கள் வந்து இணைப்பில் வரணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. அதை வந்து நேயர்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு.
0: கண்டிப்பாக. சரிங்க, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கயா?
1: கார்த்தி, முதல் மூன்று குறிப்புகள் சொல்லுங்க.
0: நாம் வந்து இப்போ ஒரு உணவுப் பொருளை வச்சு தான் கேட்க போகிறோம், அதனால் அதனுடைய மூன்று குறிப்புகளை வந்து இப்போ கொடுத்துடலாம். இது வந்து ஒரு உணவுப் பொருளுங்க.
1: சரி.
0: அதாவது மனித உடல் நலத்துக்கு ஏற்றது செரிமான கோளாறுகளை வந்து நீக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். அதனுடைய பேர் தான் சொல்லணும்.
1: அது பேர் என்ன அப்படின்னு சொல்லணும்.
0: அதனுடைய அதில் வந்து அதனுடைய இனத்தினுடைய பேர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி.
1: இன்றைய கேள்வி அதுதான். சரிங்க, நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
2: தருமபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கற்செவியில் கழகல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: என்னே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
6: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
5: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷல்?
6: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
5: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
6: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் கல்நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
5: போதுனே போதும்.
6: இதுக்கே எப்படினா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலைய விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
7: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
8: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
9: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
8: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
10: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks &
11: விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
12: தொடர்புக்கு 8985712345.
1: விடைத்தரு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான குறிப்பு
0: ஐயா, இந்த செடியானது வந்து வெள்ளை நிற பூக்களை வந்து கொண்டு காணப்படுங்க. இந்த உணவுப் பொருளினுடைய செடியானது
13: சொல்லாமா? இஞ்சி.
0: இஞ்சி தாங்கய்யா, இஞ்சியினுடைய ஒரு வகை தான் இது. அந்த அதனுடைய பேர் சொல்லணும். இஞ்சி தான் இஞ்சியினுடைய ஒரு வகை. ஆமாங்கய்யா, அந்த இஞ்சியினுடைய ஒரு வகை தான் நம்ம கேக்குறோம்.
1: அது என்ன வகை அப்படின்னு கேக்குறாருங்க.
13: என்ன
0: வகைன்னு
13: கேக்குறாரு
0: ஐயா. நாங்கள் அதாவது இஞ்சிங்கிறத வந்து சொல்லிட்டுங்கய்யா, அதனுடைய வகை தான் வந்து இப்போ நான் கேட்கக்கூடிய வினா.
13: இஞ்சி தான் அது கூட வெள்ளை பண்ணாரு இப்போ வர மாதிரி சொல்றீங்க.
0: ஆமாங்க,
13: சரிங்க, பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு சொன்னேன்.
0: நன்றிங்கய்யா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: வணக்கம்.
1: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கம்.
1: மதிவோன் பாலி மோகன் பேசுறியா?
0: சரிங்கய்யா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
1: ஐயா, இந்த வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் விளையுதுன்னு சொல்லுங்க. இந்த இஞ்சி
0: உங்களுக்கான குறிப்பு,
2: நம்ம இந்தியாவில் வந்து மேகாலயாவில் இருக்குங்கய்யா.
1: அப்படிங்களா ஐயா? கார்பி ஹாங்காங் இஞ்சி.
2: கார்பி ஹாங்காங் இஞ்சிங்களா?
1: ஆமாங்கய்யா.
2: இல்லைங்கய்யா, அதுவும் ஒரு வகை இஞ்சி தான். அந்த நாம கேட்ட கேள்விக்கு அது பதில் இல்லைங்க. நன்றிங்க. நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
2: தேன்மொழி அம்மா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டங்கய்யா. எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: உங்களுக்கான குறிப்பா? இது வந்து இப்ப சமீபத்துல தான் இந்த இனம் கண்டுபிடிக்கப்பட்டதுமா.
3: ஐயா, மலை இஞ்சின்னு சொல்றாங்க ஐயா. ஒரு நாள் செய்தியில சொன்னாங்க.
2: மலை இஞ்சி, அதாவது மலை இஞ்சின்னு சொல்றாங்க. அதனுடைய நேம், அதனுடைய பெயர் தான் நம்ம கேக்குறோம்.
3: அது சொன்னாங்க ஐயா, மறந்துட்டேன். ஒரு நாள் செய்தியில காதல் கேட்டேன்.
2: கண்டிப்பா நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கம்மா, விடை தெரிஞ்சுக்கலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நன்றி.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே. அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
7: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:12. விடைத்திடு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் பொம்மலப்பட்டி பேசுறேன்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேக்குறீங்களா? சரிங்கம்மா, விடை சொல்லாமே
1: ஐயா. மகி இஞ்சி.
0: என்ன இஞ்சிம்மா?
1: மகி இஞ்சி.
2: மகி இஞ்சா? இல்லைங்கம்மா, நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அது இல்லை. நன்றிங்கம்மா, முயற்சி செய்தமைக்கு நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: எண்ணம்துறை நாகமுடன் பேசுறேங்க.
0: சரிங்க, குறிப்பு எல்லாம் தொடர்ந்து கேட்டீங்களா?
3: கேட்டேங்க. எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
2: இந்த இனம் வந்து சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்ன இல்லைங்க இல்லையா? இது வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மியூசிக் டைரக்டரோட பேர் வச்சிருக்காங்க, இந்த இஞ்சியோட சேர்த்து.
3: அப்துல் கலாம்
2: ஐயா, நான் சொன்னது இசையமைப்பாளர். அவர் வந்து ஒரு அணு விஞ்ஞானி. நன்றிங்க. இல்லைங்க, நன்றிங்க அனுப்பில் வந்தமைக்கு.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். ஐயா, உங்க இணைப்பு சரியா கேட்கல.
2: நீங்க சொல்ற அதுவும் ஒரு வகை தாங்க. நீங்க சொன்ன

0: நீங்க சொல்ற இஞ்சி வந்து நாங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இல்லைங்க. நன்றிங்க அனுப்பி நமக்கு.
1: நன்றி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். சரிங்கய்யா, தியாகராஜன் ஐயா குறிப்புகள்லாம் தொடர்ந்து கேக்குறீங்களா? ஒரு இசை அமைப்பாளருடைய பெயர் வந்து அந்த இஞ்சிக்கு இஞ்சியுடைய பெயர்ல வந்து இருக்குங்க.
0: இல்லைங்கய்யா, குறிப்புகள் கேட்டா பதில் சொல்லாங்க.
1: குறிப்புகள் இல்ல சார், அதான் நீங்க ஒரு ஒரு விஞ்ஞானியினுடைய மயில்சாமி நம்ம இதுல அவருடைய இது.
2: சரிங்க, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
3: அத்திமத்தூர் அருண்.
2: சரிங்க, விடை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சயிங் மகிர் என்று அழைக்கப்படும் இங்கு மகிர் இன்ஜிங்கய்யா.
0: ஐயா மறுபடி சொல்லுங்க.
3: திங் மகிர்.
0: நல்லதொரு முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஐயா அதனுடைய முதல் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லுங்க நீங்க. இல்லைங்க, நன்றி. அது வேற வகை இஞ்சை. நன்றிங்க.
2: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசியா, கொளமாட்டப்பட்டிங்க.
2: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஒரு குறிப்பு
2: உங்களுக்கான குறிப்பு.
0: ஐயா இந்த இஞ்சி இனத்தினுடைய செடிகள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல பூக்கள் பூக்கும். மனம் கமலம், அதாவது ஒரு நறுமணத்தோட கூடிய ஒரு இஞ்சி வகை தான் இது. இப்ப சமீப காலத்துல சமீபத்துல வந்து இதனுடைய வகைகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து முக்கிய ஒரு இசையமைப்பாளருடைய பெயரை வச்சு இருக்கிறதுனால நாம இந்த குவெஸ்டின் வந்து கேட்டிருக்கோம்.
4: நன்றி.
2: நன்றி. கார்த்திக், நேயர்கள் வந்து அப்படியே பரபரப்பா என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய தேடலோட இருக்கிறாங்க. நம்ம அடுத்த நேயர் நம்ம சந்திக்கலாம். இணைப்பு நிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
0: வணக்கம்.
2: விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு.
0: ஐயா இது வந்து மேகாலயாவில் இருக்குங்க, சில்லாங் அப்படின்ற இடத்துல இருக்கு.
2: நன்றி. நன்றி. கார்த்திக், ஏற்கனவே நீங்க அப்துல் கலாம் அப்படின்னு ஒரு நேயர் சொல்லிட்டாரு, அணுவிஞானின்னு சொல்லிட்டீங்க. இன்னும் குறிப்பா வந்து மேகாலயா ஷில்லாங், அதோடைய தலைநகர் ஷில்லாங்னு குறிப்பா எல்லாம் சேர்ந்து அப்துல் கலாம் ஐயாவே அப்படியே குறிப்பிட்டு காட்டுற மாதிரி இருக்குது. நம்ம அடுத்த நேயரை நம்ம சந்திப்போம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
5: வீரதுரை, அரியலூர்ல இருந்து பேசுறேன்
2: சார். சரிங்க, குறிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: கேட்ட சார், அதாவது
2: வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுறீங்க. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
5: அந்த ஒரு நிமிடம்.
2: சரிங்க, சரிங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.
5: ரொம்ப நன்றி சார்.
2: சரி, கார்த்திக், பெரிய தேடலில் நம்ம நேயர் ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கான பரிசு பாடலாம் நம்ம கொடுத்துடலாம். அதற்கு முன்பாக வந்து அது குறிப்புகள் வந்து ஒன்று நேயர்களுக்கு வந்து இன்னும் விரிவாக கொடுங்க.

0: இந்த இஞ்சினம் பார்த்தீங்கன்னா, அதாவது உணவுப் பொருள்களிலே வந்து இஞ்சி வந்து செரிமானத்திற்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இஞ்சி வகையில் வந்து இது வந்து ஒரு இந்திய அறிவியல் தாவரவியல் நிறுவனம் வந்து இந்த இஞ்சி இனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மேகாலயாவினுடைய சில்லாங்களை வந்து இந்த இனத்தை வந்து 2018 கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது அதனுடைய விளைவாக இப்போ 2026 ரெண்டு மூணு இஞ்சி இனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இஞ்சி வகை என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல ஒரு நேயர் சொன்னார், ஆஸ்பெக்கியா சுபிங் கார்கியானா, அதாவது அந்த இஞ்சிக்கு பின்னாடி வந்து இந்த அசாமினுடைய இசையமைப்பாளர் அவருடைய பேரை வந்து சூட்டி இந்த இஞ்சி வந்து பெயரிட்டிருக்காங்க.
1: இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னதும் நம்ம நேயர்கள் வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு குழப்பமாக கூட இருந்துச்சு.
0: இப்போ வந்து அந்த இஞ்சியினம் வந்து பரவலாக காணப்படுகிறது. இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா, இது இதனுடைய மூலிகைத்தன்மை, அந்த செரிமானத்தன்மை, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கிறதாகவும் இந்த தகவல்கள் வந்து தெரிவிக்குது. இந்த மனம் கவலும் பாலேடு கலந்த வெள்ளை நிற பூக்களை கொண்ட இந்த இஞ்சியினம் வந்து ஃபஸ்ட்டு 2018 கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, மேகாலயாவில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய தாவரவியல் மையம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ 2026 தொடக்கத்தில் வந்து அசாமினுடைய மனாஸ் தேசிய பூங்காவில் வந்து ஆஸ்பெக்கியா அப்படின்ட்டு ஒரு இஞ்சி இனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனுடைய தொடர்ச்சியாக. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இசையமைப்பாளர் சுபீன் கார்கியானா அவருடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. இதுதான் இந்த இஞ்சியினுடைய சிறப்பு.
1: சரிங்க கார்த்தி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக நேர் கேட்ட பரிசு பாடல் நம்ம கொடுத்துடலாம்.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345
3: தினமும் காலை 9 இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கு எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
0: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம்

0: மற்றும்
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 84820.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:30. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் விடைத்திடும் விடாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் ஆடி ஆஃபரில் 7 முதல் 70 வரை அதிரடி தள்ளுபடி. கார்த்திக், ஒரு சிறப்பான ஒரு கேள்விக்கு சரியான ஒரு விடையை கொடுத்துட்டாருங்க. அதே போல் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த நேயர் நம்ம சந்திப்போம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம், நிசப்தமாக இருக்கிறாங்க. சரி, இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஒரு விளையாட்டு வீரரை வச்சு கேட்க போறோம். அதான் ஒரு விளையாட்டு வீரர்ங்கய்யா. தற்போது வந்து லோக்கல் மேட்ச், அதாவது உள்ளூர் போட்டிகள் வந்து விளையாண்டு இருக்காரு. அது அடுத்த நேயருக்கான குறிப்புங்கய்யா.
5: சரி,
4: நன்றிங்க.
5: இந்த விளையாட்டு வீரரை பத்தி சொல்லணுமா?
4: ம்
5: சார், கிரிக்கெட் வீரர் சொல்லட்டுமா, வேற வீரர் சொல்லட்டுமா? சொல்லுங்க
4: சொல்லுங்க.
3: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம்.
3: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
6: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
3: சரிங்க சண்முக சுந்தரம், முதல் 3 குறிப்புகள் கேட்டீங்களா?
4: இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர்ங்கய்யா.
6: சரிங்க.
4: உள்ளூர் போட்டிகள் வந்து இப்ப பயிற்சியாளராகவும் இருக்காரு, விளையாண்டுட்டும் இருக்காரு.
6: சரிங்க.
4: இவர் வந்து ஒரு சர்வதேச நட்சத்திர வீரர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து நிறைய ரெக்கார்டுகளை படிச்சிருக்காருங்கய்யா.
6: என்ன போட்டிங்க?
3: இல்ல, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துட்டோம்.
6: மீராபாய் ஜானு.
4: மீராபாய் ஜானு இல்லைங்க, அது தடகள போட்டி. நன்றிங்க.
3: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: ஐயா, இருவருக்கும் வணக்கம். ஐயா
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் இங்க மதுகன்பாளையம் ராமகாயிலிருந்து 1வது வந்து எழுச்சுன்னு பேசுறேங்க ஐயா.
3: சரிங்க ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
7: நான் கேட்டுக்கிறேங்க ஐயா.
3: விடை சொல்லாமே.
7: இவர் ஓட்ட பந்தியமா இல்ல கிரிக்கெட்டா?
4: கிரிக்கெட் வீரங்க ஐயா.
7: ஐயா, சுப்மன் கில்ன்னு போட்டுருக்குது.
4: சுப்மான் கில்ன்னு போட்டிருக்குங்களா?
7: ஆமாங்க
4: ஐயா. இவர் வந்து கொஞ்சம் பழமையான வீரர், அதாவது 80 காலகட்டங்களில் வந்த வீரர்னு சொல்லலாம். சுப்மான் கில் வந்து சமீபத்தில் விளையாடி இருக்கிற வீரர் வந்து. நன்றிங்க.
3: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: மாலை வணக்கம் சார்.
4: மாலை வணக்கம், சொல்வது யாருங்க?
8: நல்லபள்ளி ஒன்று நாத்தமுத்தி, என்ஆர் முத்து.
4: என்ஆர் முத்து ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
8: கேட்டேன் ஐயா, ஒரு விளையாட்டு வீரர் பற்றி
4: தெரிஞ்சிருக்கேன். ம், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன விளையாட்டு
8: பிடிக்கும்? எனக்கு கபடி, வாலிபால்.
4: சரிங்க, நாம கேட்டிருக்கிறது வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரரை பத்தி. கண்டுபிடிக்க நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.

0: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
1: சரிங்க சந்திரசேகர், குறிப்பு விடை விடையோட வந்துட்டீங்களா?
0: சுனில்
1: கவாஸ்கர், நம்ம ஃபார்மர் கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர் வந்து சொல்லிருக்கீங்க.
0: நன்றி
1: இணைப்பில் வந்து. ஏனிப்பிரணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: மாலை இனிய வணக்கம் ஐயா.
1: இனிய வணக்கம், சொல்வது யாருங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: ஐயா கோபால் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க
1: ஐயா. இவர் வந்து ஒரு வலதுகை மட்டையாளர்.
2: எந்த ஸ்டேட்டஸ் சார்ந்தவர்?
1: உங்களுக்கான குறிப்பு கொடுத்துட்டோம் கோபால் ஐயா வந்து மறுபடியும் கேட்கிறார். நன்றிங்க. இணைப்பிரணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். இந்திய நாட்டை சார்ந்தவர் அல்ல. அவர் வந்து ஒரு வலது கை ஆஃப் ஸ்பின்னர், அதாவது மேட்ச்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு முக்கியமான வீரர் சார். இவர் இந்திய நாட்டை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டோம். விடை தெரியுங்களா? அடுத்தது அவங்க கூட நம்ம சீரீஸ் விளையாட போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம்.
3: அவரு போயிட்டாரு.
1: சரிங்க கார்த்தி, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு முன்பாக மீண்டும் இணையலாம்.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
6: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
7: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
6: இச்சலுகை ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3 நாட்கள் மட்டும்.
7: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
8: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
9: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
10: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
9: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
11: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
11: For admissions, contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோ 2683.
13: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
6: திருச்செங்கோடு.

0: Because autonomous engineering college BE BTech electronical mechanical ECE computer science artificial intelligence and data science cyber security போன்ற பாடப்பிரிவுகளுக்கு admission நடைபெற்று கொண்டிருக்கிறது வித்யாவிகாஸ் autonomous engineering college திருச்செங்கோடு counseling code 2633
1: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி
3: தொடர்புக்கு 9500848820
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 4:41 விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக வணக்கம்
7: ஐயா வணக்கம்
8: வணக்கம் யார் எங்கிருந்து பேசுறீங்க
7: ஐயா நாங்கள் பாவல பக்கம் வாழை தோட்ட சினிமா பேசுறேன் இருவருக்கும் அன்பன் வணக்கம்
8: வணக்கங்கய்யா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா
7: கேட்டங்க ஐயா ஒரு குறிப்பு சொல்லுங்க
8: உங்களுக்கான குறிப்புங்களா இவருக்கும் உலகக்கோப்பை போட்டிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது உலகக்கோப்பை போட்டியில் மட்டும்தான் இவர் நல்லா விளையாடுவார்
7: டி சில்வா
8: டி சில்வா அரவிந்த் டி சில்வா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர் சொல்றீங்களா
7: ஆமாங்கய்யா
8: இல்லைங்க அவர் அவர் காலத்தை சார்ந்தவர் தான்
7: அப்படிங்களா நன்றிங்கய்யா
8: நன்றி
6: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம் வருக வணக்கம்
9: மாலை வணக்கம் ஐயா இருவருக்கும்
8: யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா
9: அருள் ஐயா குறிப்புகள் கேட்டீங்களா பதில் சொல்லாமே ஐயா ஒரு தொடக்க ஆட்டக்காரர் இல்லைங்க மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான வீரர்னு சொல்லலாம் சனத் ஜெயசூர்யா சொல்லலாம் பதிலாங்க ஐயா சனத் ஜெயசூர்யா ஸ்ரீலங்கா ஆவர்னு ஒரு சிறந்த ஓப்பனருங்க அதாவது ஓப்பனர்னா இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு ஃபார்மட்டை கத்து கொடுத்தவரே அவர் தான் இல்லைங்களா
8: மேற்கிந்திய தீவுகள் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்ற நாடு
9: நன்றிங்கய்யா
6: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம் வருக வணக்கம்
10: ஐயா வணக்கம் நான் சேலம் செம்மண்டபட்டி காசி
8: ஐயா உங்க பேர் சொல்லுங்க
10: காசி விஸ்வநாதன் ஐயா செம்மண்டபட்டி
8: காசி விஸ்வநாதன் ஐயா விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா
10: வினோத்
8: காம்பளி வந்து இந்தியன் கிரிக்கெட்டர் ஐயா அதாவது சச்சின் டெண்டுல்கரோட ஓபனிங் ஆடக்கூடிய ஒரு வீரரா இருந்தாரு அவர் இல்லைங்கய்யா நாம சொல்றது வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஒரு நட்சத்திர வீரர் அப்படின்னு சொல்லலாம்
10: நன்றி
8: நன்றி
6: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்
11: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க
12: 98% வேலை வாய்ப்பு சாதனை 9 பொறியியல் இளநிலை படிப்புகள் நவீன உள்கட்டமைப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சங்ககிரி மெயின் ரோட் சேலம் கவுன்சிலிங் கோட் 2648
13: ஏகா செய்தி தெரியுமா என்னடி நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி
0: திருச்செங்கோடு வித்யாவிகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வித்யாவிகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு கவுன்சிலிங் கோட் 2633
14: டிகிரி படிச்சுட்டேன் டீச்சர் ஆகணும்னு ஆசை என்ன பண்றது
15: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்
16: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது
14: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி பொது மோட்டோர் போச்சம்பள்ளி
17: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
18: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
17: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம் விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
18: தொடர்புக்கு 8985712345
19: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத்தை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 30

0: ஒன்னு வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது, அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர்ட கிரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:45. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ். இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
0: சரிங்க கலைமணி, என்ன குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
1: கேட்டுங்க.
0: விடை சொல்லாமே.
1: டெய்னிஸ் கிரிக்கெட் வீரர்.
2: ஐயா, பேர் மறுபடியும் சொல்லுங்க.
1: டெய்னிஸ்.
2: ஜெய்னிஸா?
1: ஜெய்னிஸ்.
2: ஜெய்னிஸ் எந்த நாட்டு வீரருங்க அவரு?
1: அவரு வெண்டீஸ். வெண்டீஸ் இன்னிஸ்
2: வாவல் ஹின்ஸ் சொல்றீங்கயா நீங்க? வாவல் ஹின்ஸ் அப்படின்ட்டு அவர் வெஸ்ட் இண்டீஸ்னுடைய ஓபனர், அவரை சொல்றீங்க?
1: அது ஜெய் ஜெய்னிஸ் டீஸ்ன்னு வருது. ஜெய்னிஸ்
2: W.Hins-னு வருங்க சியா, வருங்கய்யா. வாவல் ஹின்ஸ் அப்படிங்கிறது அவரோட பேர்.
0: சரிங்க, நல்ல ஒரு முயற்சி, நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
3: மாலை வணக்கம் ஐயா.
2: இனிய மாலை வணக்கம். சொல்வது யாருங்க?
3: நேர்த்தங்கோட்டையிலிருந்து வெள்ளையன் பேசுறேன்.
2: வெள்ளையன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா? நிறைய குறிப்புகள் கொடுத்துட்டோம்,
3: கேட்டுங்க ஐயா.
2: ம், பதில் சொல்லாமே.
3: மேற்கிந்திய தீவு அணியை சேர்ந்த விவியன் ரிச்சர்ட்ஸ்.
2: விவியன் ரிச்சர்ட்ஸ், அதாவது அதாவது நம்ம கிரிக்கெட்டினுடைய அதிரடினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு வீரரை சொல்றீங்க. அதே போன்றுதாங்க அந்த இப்போ வந்து ஒரு 80 காலகட்டங்களில், அதாவது இப்போ நடந்த 2010 அதாவது T20 உலகக்கோப்பை அறிமுகமானதுலேருந்து அந்த அணி வந்து 2 உலகக்கோப்பையை வாங்கியிருக்கு. அந்த அணியில் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஒரே வீரர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரியவர் நான் சொல்லக்கூடிய இந்த வீரர், வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவர்.
3: நன்றிங்க.
0: இணைப்புலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: மாலை வணக்கம் ஐயா. பாப்பாரப்பட்டில இருந்து பழனி பேசுறேங்க. இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: சரிங்க, நலமா இருக்கிறோம். குறிப்புகள் கேட்டீங்களா?
4: நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்களா
2: ஐயா? மேற்கிந்திய தீவுகள், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் டீம் அப்படின்னு சொன்னோம். நெதர்லாந்துங்கிறது இப்ப புதிதா வந்த டீம். இவங்க வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் வின் பண்ணவங்க வெஸ்ட் இண்டீஸ் இல்லைங்களா?
4: 46 வயதான ரயான் டென் டாட்ஸ்ன்னு சொல்லலாம் பாத்தங்க ஐயா.
2: இல்லைங்கய்யா,
4: புதுசா பொறுப்பேற்று.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: மாதை மகளும் குப்பன்.
2: பதில் சொல்லாமே.
5: பிரைன் லாரா.
2: நான் சொன்னது வந்து வலதுகை பேட்ஸ்மேன், அவர் வந்து இடதுகை பேட்ஸ்மேன் பிரைன் லாரா. அவரும் ஒரு நல்ல சிறந்த வீரர், அதாவது டெஸ்ட் வரலாற்றிலேயே வந்து 1 இடத்துல வந்து அதிகபட்ச ஸ்கோர்ல இருக்காரு இல்லைங்களா? அவர் இல்லைங்க. அதாவது ஒரு இன்னிங்ஸ்ல 400 ரன் அடித்த ஒரே வீரர்.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். விஜயம்மா, குறிப்புகள் கேட்டீங்களா? சொல்லமே. பிரைன் லாரா இல்லைங்கம்மா, நான் அதான் சொன்னேன். அவர் வந்து வலதுகை பேட்ஸ்மேன். நான் சொல்ற கிரிக்கெட் வீரர் வந்து வலதுகை
6: பேட்ஸ்மேன்.
2: கிரீஸ் கெய்லா? கிரீனி. கிரீஸ் கெயில், அவங்களாம் வந்து லெப்ட் ஹேண்டட், அதாவது இடதுகை மட்டையாளர்கள். நான் சொல்றது வந்து வலதுகை மட்டையாளர், அதாவது ரைட் ஹேண்டட்
6: பேட்ஸ்மேன்.
2: சரிங்கம்மா, நன்றி.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: Dear students, nalla placements thara college paathirukkeengala? Appo Mahindra da super choice. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸ் சொல்லித்தராங்க.
3: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோ 2683.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
9: இணைப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: வணக்கம்.
11: வணக்கம். யார், எங்கிருந்து?
10: மதிகோன் பள்ளியத்தில இருந்து மதுஸ்ரீ.
11: மதுஸ்ரீ, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
10: அவங்க எந்த நாட்டுக்கு?
11: வெஸ்ட் இண்டீஸ், மேற்கிந்திய தீவுகள். அதாவது அவர் வந்து எந்த நாட்டுக்கு எதிராக வந்து அறிமுகமா இருக்காருன்னு கேக்குறீங்களா? எந்த ஃபார்மட்ல? டெஸ்டா, ஒன் டே, T20, அதுல எந்த இதுல அறிமுகமா இருக்கேன்னு கேக்குறீங்களா?
10: ஒரு நாள் போட்டி.
11: ஒரு நாள் போட்டி வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக. இலங்கை,
10: சாமவேல்,
11: முழுசா சொல்லுங்க. மதிகோன் படைய மதிசூரி.

0: சரிங்கம்மா, சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படம் நினைக்க தெரிந்த மனமே, படம் நீ எங்கே எங்கே சென்றாய்.
0: சரிங்கம்மா, ஒரு இந்த வீரரை பற்றிய தகவல் சொல்லிட்டு உங்களுக்கான பரிசு பாடல் கொடுக்கலாம். நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு.
2: கார்த்தி, குறிப்புகள் தொடர்ந்து அப்படியே சொல்லுங்க.
0: இவர் பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸினுடைய ஒரு நட்சத்திர வீரர் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இவர் வந்து ஒரு மிடில் ஆர்டர், அதாவது ஒரு நான்காவது வரிசையில் களம் இறங்கக்கூடிய ஒரு வீரர். இவர் பார்த்தீங்கன்னா அதாவது ஆஃப் ஸ்பின், அதாவது தன்னுடைய இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ரன்களுக்கு மேலே வந்து சில பேட்ஸ்மேன்கள் விளையாண்டுகிட்டு இருந்தால் அவங்கள வந்து எப்படி அவுட் ஆகுறது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் நிறைய முறையை வந்து விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்த ஒரு வீரர்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையோட இவருக்கு தொடர்பு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இவர் வந்து இந்த உலகக்கோப்பை ஃபைனல்ஸ் அந்த அணி வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2012-2016 வந்து வேர்ல்டு கப்பை வந்து வாங்கினாங்க, T20 வேர்ல்டு கப்பு. இந்த ரெண்டு T20 வேர்ல்டு கப்லையுமே பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஒரே வீரர் இவர் தான்.
2: சரிங்க, அருமையாக சொன்னீங்க கார்த்தி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக நேர்கேட்ட பரிசு பாடலை வழங்கிடலாம்.
3: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
4: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7-70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
3: இச்சலுகை August 1, 2, 3 3 நாட்கள் மட்டும்.
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் அள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

நிறைவு பெற்றது இன்றைய விடை தேடு வினாக்கள். தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் ஆடி ஆஃபரில் 7 முதல் 70 வரை அதிரடி தள்ளுபடி. நேயர்கள், இனி கேட்கலாம் மாலை தின்றல்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிதே ஆரம்பமாகிறது
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: The Kaveri Engineering College, Autonomous.
7: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.
8: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
9: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
8: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: இந்த அழகான மாலை நேரத்தில் மனதை உருடும் பாடல் வரிகளோடு மாலை தின்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது வருஷம் 16 என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். கேட்டு ரசிப்போம் நாமும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: சரி சரி,
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
8: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
13: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
14: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு July 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
13: அப்படி என்னன்னு அங்க ஸ்பெஷலு?
14: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு

0: செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகைதான விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
4: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா? 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
5: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: திருச்செங்கோடு வித்

0: பிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: மனதை மயக்கும் பாடல்களோடு மாலை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ராமன் அப்துல்லா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
7: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
6: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
7: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
6: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
7: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
6: போதுனே போதும்.
7: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
8: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
9: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10th மற்றும் 12th மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: மனதை உருடும் பாடல் வரிகளோடும் இதயம் தொட்ட இசையோடும் ஒழிக்க வருகிறது மாலை தின்றலின் பாடல்கள். நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: மலைத்தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது சீவலப்பிரி பாண்டி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: 92.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
5: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
9: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
5: இச்சலுகை August 1, 2, 3 3 நாட்கள் மட்டும்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
10: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
11: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200+ MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
10: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
12: நேய உள்ளங்களின் நெஞ்சை தொடும் ராகமாக ஒலிக்க வருகிறது மாலை தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். இந்த பாடல் ஊரெல்லாம் உன் பாட்டுதான் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது. கேட்டு ரசியுங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. தருமபுரி பண்பலை 108

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: என்னே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23 தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
2: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தான விரும்புறாங்க.
3: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
2: போதுனே போதும்.
3: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: ஐந்து மணி 50 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கவனம் தேவை. வாழ்க்கை பயணத்தை போலவே சாலை பயணத்திலும் கவனம் தேவை. இது எதிர்பாராத விதமாக நடைபெறும் விபத்துக்களை தவிர்க்க உதவிடும் என்றும் அக்கறையில் உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

அழகான மாலை பொழுது, அமைதியான தருணம், இந்த நொடியில் அலாதியான இன்பத்தை கூட்டும் மாலை தின்றல் நிகழ்ச்சியின் பாடல்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே. இரட்டைவால் குருவி என்ற திரைப்படத்திலிருந்து.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மனதை மயக்கும் பாடல்களோடு உறவாடி கொண்டிருக்கிறது பண்பலையின் மாலை தின்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது ஈரமான ரோஜாவே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: நேயர்களை ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய மாலை தேஞ்சல் நிகழ்ச்சி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு ஸ்தலம் வந்து காணா

0: போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க அருள் புரிவதாக பக்தர்களால் நம்பப்படக்கூடிய ஒரு வித்தினமங்கலம் என்ற ஒரு அமைதியான கிராமத்துல தான் இந்த சக்தியோட ஆலயம் வந்து அமைந்துள்ளது. இதற்கு இந்த அம்மனுக்கு மட்டும் அரைக்காசு அம்மன் அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிரகதாம்பாள் அம்மன் இருக்காங்கள, அவங்கள வந்து விஜயநகர மன்னர் வழிபட்டு வந்திருக்காங்க. ஒரு முறை விஜயநகர மன்னரோட முக்கியமான ஆவணம் ஒன்று காணாமல் போயிடுச்சு. இந்த அம்மனை, பிரகதாம்பாள் அம்மனை மண்டிக்கிட்ட பின்னாடி அந்த ஆவணம் வந்து கிடைச்சதா கூறப்படுது. அதன் நினைவாக தான் அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த அரைக்காசு நாணயத்தில் வந்து அம்மனின் உருவத்தை பதித்து மக்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதன் பின்னரே பிரகதாம்பாள் அரைக்காசு அம்மன் என்று அழைக்கப்பட தொடங்கினாள். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தா, இங்கு வரும் பக்தர்கள் காணாமல் போன நகைகள், ஆவணங்கள், பணம், வாகனங்கள் அல்லது தொலைந்த உறவுகள் மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னு மனசார வந்து வேண்டிக்கிறாங்க. ஒரு சிறப்பு சம்பவமும் கூறப்படுது. ரத்தனமங்கலத்தில் உள்ள லக்ஷ்மி குபேரர் ஆலயத்தில் ஒரு விழாவின் போது விலைமதிப்பற்ற ஆபரணம் ஒன்று காணாமல் போயிருக்கு. அப்போ அந்த அரைக்காசு அம்மனை ஆபரணம் கிடைச்சா உங்களுக்கு ஆலயம் அமைக்கிறேன் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. சிறிது காலத்திலேயே அந்த ஆபரணம் கிடைத்ததுனால நேர்த்திக்கடனாக இந்த அம்மன் பீடம் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரைக்காசு அம்மனின் திருக்கோலம் ரத்தினமங்கலத்தில் எப்படி இருக்குன்னா, நாககிரீடம் அணிந்து நான்கு கரங்களுடன் பாசம், அங்குசம், சூலம் ஏந்தி மஞ்சள் வஸ்திரத்தில் அம்மன் வந்து கம்பீரமாக அருள் பாலிக்கிறாங்க. பக்தர்களும் மஞ்சள், எலுமிச்சை, குங்குமம் மற்றும் மலர்கள் சமர்ப்பித்து அம்மனை வழிபடுறாங்க. இந்த அரைக்காசு அம்மனை நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து ரொம்ப பிரியப்பட்ட, நம்ம ரொம்ப முக்கியமாக நினைக்கிற அந்த பொருட்கள்லாம் காணாமல் போயிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி பொருட்கள் திரும்ப கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறாங்க. திருமண தடைகள் நீங்கும்னு சொல்கிறாங்க. குழந்தை பேறு மற்றும் குடும்ப ஒற்றுமையும் வளரும்னு சொல்கிறாங்க. மன அமைதியும் நம்பிக்கையும் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. நிறைவாக, நம்பிக்கையுடன் இறைவனை வேண்டினால் நிச்சயம் நல்ல வழி பிறக்கும் அப்படின்றதுக்கு நம்ம அரைக்காசு அம்மன் திருத்தலம் ஒரு அழகான எடுத்துக்காட்டாக விளங்கும். இந்த அரைக்காசு அம்மன் திருக்கோயிலில் தரிசன நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலையில் 4 முதல் 8:30 மணி வரைக்கும் நம்ம தரிசிக்கலாம். சிறப்பு நாட்கள் என்னென்னா, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடக்குது. முக்கிய நாட்கள் மற்றும் திருவிழா நாட்களில் காலையில் 6 மணிலிருந்து 8:30 வரைக்கும் தொடர்ந்து பக்தர்கள் வந்து அம்மனை தரிசிக்கலாம். இந்த ஆலயத்திற்கு நம்ம எப்படி சென்று அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற எல்லைக்குட்பட்ட ரத்தினமங்கலம் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த அரைக்காசு அம்மன். வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து 15 முதல் 20 நிமிடங்களுக்குள்ள நம்ம இந்த அரைக்காசு அம்மன் திருத்தலத்தை சென்றடையலாம். சென்னையோட பரபரப்பிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி ரத்தினமங்கலத்தில் அமைந்துள்ள இந்த அரைக்காசு அம்மன் திருத்தலம் தொலைந்ததை தேடித்தரும் நம்பிக்கையின் ஆலயமாக இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களோட மனதில் தனி இடம் பிடித்துள்ளது. இதே போல வேறு ஒரு ஆலயத்தின் சிறப்புகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியாஞ்சலாக.
3: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. The Parliament has passed the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026, with the Lok Sabha approving it today. The Rajya Sabha passed the legislation yesterday. The law will further amend the Prevention of Insults to National Honour Act 1971. The legislation seeks to give Vande Mataram the same statutory protection as the national anthem, Jana Gana Mana, and make the insult to the national song a criminal offence. These offences are punishable with imprisonment of up to 3 years, a fine, or both.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. இறை தேட சென்ற பறவைகளும் கூடு திரும்பும் மாலை நேரம். அதுபோலவே நாள் முழுவதும் உழைத்து கிளைத்த நாமும் வீடு திரும்பும் இந்த மாலை வேளையில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் தென்னவன் திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் பாடலுக்கு

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சி என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
5: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
4: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
5: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
4: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே விரும்புறாங்க.
5: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
4: போதுனே போதும்.
5: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
0: 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
7: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
8: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
7: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, பரபரப்பாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருப்போம். நாம் அவசரமாக கிளம்புறதை விட நம்மளுடைய பாதுகாப்பு தாங்க முக்கியம். பேருந்துகளில் பயணிக்கும் போது, படியில் ஏறும்போது, இறங்கும்போது பாதுகாப்பாக போக்குவரத்து விதிகளை கடைப்பிடித்து நடந்துக்கோங்க நேயர்களே. என்றும் நேயர் நலனில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைமின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் லேசா லேசா என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஆரிஸ் ஜெயராஜ், பாடலை எழுதியிருக்கிறார் வாலி, பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் அனுராதா ஸ்ரீராம். அந்த இனிய பாடலை கேட்போம் நேயர்களே.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
2: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
1: இச்சலுகை August 1, 2, 3 3 நாட்கள் மட்டும்.
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 99

0: 8429 555 40.
1: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். இசை மின்னல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் காதல் கிருக்கன் என்ற திரைப்படத்திலிருந்து பூவே முதல் பூவே என தொடங்கும் பாடல். பாடலுக்கு இசை தேவா, பாடலை பாடியிருக்கிறார் சின்மயி, பாடல் வரிகள் கபிலன். இதோ அந்த இனிய பாடலை கேட்போம் நேயர்களே.

0: நேர்லே நிறைவுக்கு வருகிறது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. பாடல்கள் தந்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன். பண்பலையில் தொடர்வது விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய

0: இந்திய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதர பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன எஞ்சின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமன்னா தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் 12 ஆண்டுகளில் 91,00,000 கூடுதல் குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு இம்மாதம் 18 வரை 2,73,00,000 குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு 14% குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் திட்டம் 2028 டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சோமன்னா குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடை

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். அரசு தொடக்க பள்ளிகளில் பெற்றோர் ஆர்வத்துடன் தங்களது குழந்தைகளை சேர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 6 வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரத்தில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் கட்டப்பட்ட 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தர வரிசைப் பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இரத்த சுத்திகரிப்பு மையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாலினி திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனேபள்ளியை வென்றார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளன. டெல்லி ESIC 523 இடங்கள், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 39 இடங்கள், தியோகர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் 223, புவனேஸ்வர் 197, கவுகாத்தி 188,

டெல்லி 121, பிலாஸ்பூர் 89, ரேபரேலி 81 உட்பட மொத்தம் 2218 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஎஸ்சி நர்சிங், TGNM, வயது 18 முதல் 30 வரை, தேர்ச்சி முறை பிரிலிமினரி மற்றும் மெயின் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹3000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹2400. விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 13/8/2026. மேலும் விவரங்களுக்கு aimsexams.ac.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, துர்காபூரில் உள்ள மெக்கானிக்கல் என்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள டெக்னீசியன் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பிட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெஷினிஸ்ட் அல்லது ஃபவுண்டரி மேன் ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் ஐடிஐ படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, எழுத்து தேர்வு மற்றும் திறன் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹500, எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 3/8/2026. மேலும் விவரங்களுக்கு www.cmeri என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி அதிகாரி பிரிவில் 17 இடங்களும், துணை மேனேஜர் 8, மேனேஜர் டிசைன் 5 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், சிஏ, ICWA ஆகிய டிகிரிகளில் ஏதாவது ஒன்று படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 12/8/2026. மேலும் விவரங்களுக்கு hullcrop.farmflex.com என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் NMTC இரும்பு நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனி பிரிவில் மெக்கானிக்கல் 51, எலக்ட்ரிக்கல் 22, நிதி 7, கெமிக்கல் 4, சிவில் 3, கம்ப்யூட்டர் 3, HR 3 உட்பட மொத்தம் 102 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, சிஏ. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹600, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 11/8/2026. மேலும் விவரங்களுக்கு nmdcetr.farmflex.org என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. அனுபவம் குறைந்தது 3 ஆண்டுகள் பணி செய்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 12/8/2026. மேலும் விவரங்களுக்கு ICSI.edu என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு. நேயர்கள், இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில்

0: இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஒரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சிசிடிவி பொருத்துதல் மற்றும் பழுது நீக்குதல் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியானது சிசிடிவி அமைப்புகள், அடிப்படை அறிவு, சிசிடிவி கேமரா வகைகள் மற்றும் அதன் பயன்பாடுகள், சிசிடிவி கேமரா பொருத்துதல், டிவிஆர், என்விஆர் அமைத்தல் மற்றும் கான்பிகரேஷன், கேபிளிங் மற்றும் கனெக்ஷன் முறைகள், மொபைல் ஆப் மூலம் லைவ் லியோ அமைத்தல், பொதுவான கோளாறுகள் கண்டறிதல், பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல், பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு குறிப்புகள், நடைமுறை பயிற்சி மற்றும் நேரடி செயல்முறை வழங்கப்பட உள்ளது. இதற்கு

தேவையான தகுதிகள்: வயது வரம்பு 19 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். பயிற்சி நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை. சுய தொழில் தொடங்குவதற்கு வங்கி கடன் பெறுவது குறித்து ஆலோசனை வழங்கப்படும். பயிற்சியின் இறுதியில் மத்திய அரசு சான்றிதழ் வழங்கப்படும். இதற்கு தேவையான ஆவணங்கள்: ஆதார் கார்டு நகல், 100 நாள் வேலை அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3, வங்கி கணக்கு புத்தக நகல். பயிற்சி தொடங்கும் நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. பயிற்சி காலம் 14 நாட்கள். முன்பதிவு அவசியம். மேலும் தொடர்புக்கு 90 80 67 65 57 என்ற எண்ணிலோ அல்லது 99 43 19 92 35 என்ற எண்ணிலோ அல்லது 63 79 74 44 42 என்ற எண்ணிலோ அல்லது 95 00 87 09 53 என்ற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை பெறலாம் என இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பயிற்சி நடைபெறும் இடம் ட்ரைசெம் கட்டிடம், கேஆர்பி டேம், கிருஷ்ணகிரி, 63 51 01. முதலில் வருவோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு: தருமபுரி மாவட்டத்தில் பட்டியலின மாணவர்கள், பழங்குடியின மாணவர்கள், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு தாட்கோ மூலம் கல்வி கடன் திட்டம் வழங்கப்பட உள்ளது. இதற்கு பட்டியலின மாணவர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்வி பயில கல்வி கடன் விவரம், அதிகபட்ச கடன் தொகை 40 லட்சம் ரூபாய். இதற்கு குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பழங்குடியின மாணவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்வி பயில கல்விக் கடனாக அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இதற்கு குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் உள்நாட்டில் உயர்கல்வி பெற 10 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது. வெளிநாட்டில் உயர்கல்வி பெற 20 லட்சம் வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 4.5 லட்சம் வரை இருக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்கும் முறை, தேவையான ஆவணங்கள் மற்றும் பிற விவரங்களுக்கு தருமபுரி தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். இப்ப நண்பர்கள் துரோகம் செய்த போது தாங்க நம்மளால் தாங்க முடியாது. நமக்கு தெரிஞ்சு இவன் கெட்டவன், அவன் கெட்டதான் செய்வான் அப்படின்னா அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மற்றவங்க கூட நீயே அவன்கிட்ட போய் பழகிற அப்படிம்பாங்க. ஆனால் இந்த கூட இருந்தே சில பேர் செய்யக்கூடிய வேலை இருக்கு பாருங்க, அது நம்மளை அப்படியே பயமுறுத்திடும். அதுலேயும் குறிப்பாக நம்மால் முன்னுக்கு வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள முன்னுக்கு வந்த பிறகு நம்ம பேரை சொல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, நமக்கு எதிரான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க பாருங்க. அது மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது. அதுதான் உலகத்திலேயே கொடுமையான ஒரு துரோகம்ங்கிறது. நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம நம்புவோம் அவங்கள. ஆனால் அவங்க எப்போ தங்களுடைய குணங்களை காட்டுவாங்க அப்படின்னா பொருள் என்று வருகிற போது காட்டுவாங்க, அதே போல் பதவின்னு வர்ற போது காட்டுவாங்க, வேலைன்னு வர்றப்ப காட்டுவாங்க, இன்னும் கூட காதல்னு வர்ற போது கூட காட்டுவாங்க. அப்படியான அந்த துரோகங்கள் எல்லாம் அதை தாங்கிறதுக்கு சாதாரணமாக முடியாது. பல பேர் வந்து வெளியே சொல்ல முடியாம வாயடைச்சு போய் நிற்பாங்க, அப்படியே இப்படா இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஜூலிய சீசருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்க, இன்னைக்கு நீங்கள் சபைக்கு போக வேண்டான்னு அவனுடைய மனைவி சொல்கிறா பேரரசி, இல்லை என்ன

0: காட்டிலும் பெரியவன் யார் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவரை சுத்தி நின்று எல்லாரும் ஒத்த ஆளை கொல்றான், ஆளாளுக்கு கத்திய சொருகிறான். அப்படி அவர் அவங்களோட சண்டை போடலாங்கிறப்ப அவர் நெஞ்சில குத்துறவன் யாருன்னு கேட்டா அவனுடைய நெருங்கிய நண்பன் புரூட்டஸ். அப்பதான் ஒரு வார்த்தை அப்படி திரும்பி, யூ டூ புரூட்டஸ் அப்படிங்கிறார், நீமா யூ டூ அப்படிங்கிறார். இன்னைக்கு கூட இந்த வார்த்தை பயன்படுங்க. இதுல ஒரு ஆச்சரியத்தை சொல்லுவாங்க, அப்படி அவன் குத்துற போது அந்த ரத்தம் அப்படி பொங்கி வந்ததான். ஏன் வந்தது தெரியுமா? வழக்கமாக குத்துறப்ப ரத்தம் வரும்னா, ஆனால் அந்த பொங்கி வந்த ரத்தத்தை எப்படி திறனாய்வாளர்கள் எழுதுறாங்க தெரியுமா? புரூட்டஸாக குத்திட்டான் அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ரத்தம் வேகமாக வந்ததாங்க. இப்போ பாருங்க, அப்படியான ஒரு அழிவு ஏற்படுற போது, நண்பனால் கொல்லப்படுகிற போது, சுப்பிரமணிய பிரபு அதானுங்க, காதலிச்ச பெண்ணு காட்டி கொடுத்துட்டாங்கிறது மட்டுமல்ல, அந்த ஒருத்தன் நிராயுதபாணியாக கொல்லப்படுற போது எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே பாருங்க. இப்போ நம்ம கேட்போம், உங்களுக்கெல்லாம் யாருங்க எதிரி இருக்க போகிறா அப்படின்னு. நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் மாறிட்டோம், இதாகிட்டோம்னா, முன்னுக்கு வந்துட்டோம்னா, 10 நிமிஷத்தில் 100 எதிரியை சம்பாதிச்சிருவோம். காரணமே என்னன்னு தெரியாது. சில சமயத்தில் வார்த்தையை சொல்லக்கூட வேண்டாங்க. எப்படின்னு கேட்டால், எங்கள் கல்லூரி சேர்மன் ஒருமுறை வந்திருந்தார். வந்த உடனே எல்லாரும் போய் இப்போ அவருக்கு வணக்கம் செலுத்துவோம். அப்போ யார் யார் என்னங்கிறத பற்றி கேட்பார். இப்போ என்னையை பற்றி என்கிட்ட கூட இருக்கிறவரை, அவர் எனக்கு மேலே அதிகாரன்னு வச்சுக்கங்களேன், அவர்கிட்ட என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாருன்னா, இவர் பரவாயில்லைங்க, சுமாராக இருக்காரு, கொஞ்சம் லீவு போடுறாருங்க அப்படி கூட சொல்லிக்கலாம். அதெல்லாம் சொல்லாமல் எப்படி இருக்காருன்னு கேட்டார்ல உடனே, அது வந்து இல்லை வேண்டாம், இல்லை இல்லை சார், அதாவது வேணாம் இருக்கட்டும், நான் வந்து சொல்லக்கூடாது நான் நினச்சேன், செத்தண்டா, ஏன்னா சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க, இப்போ சொல்லாமிடவும் மேலதிகாரனுடைய முகம் எப்படி மாறி இருக்கும் பாருங்க, எனக்கு எப்படி வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்கும், இப்போதான் நமக்கு பயமாக இருக்குது. அப்போ தான் நினைக்கிறோம், என்னங்கடா இது கூடத்தானா இருக்க, நானும் கூடத்தான் நிற்கிறேன். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறப்ப இப்படி சொல்லிட்டா அது எத்தனை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சி வருத்தப்பட்டேன். நமக்கு பூராமே எல்லாமே படிக்கல்லாக இருக்காதுங்க, தடைக்கல்லாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இந்த படிக்கல் தடைக்கல்லாக மாறுதுன்னா அதை உடச்சி எடைக்கல்லாக வச்சுக்கிட்டு மேலே வந்துடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி தான் நான் வந்திருக்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதலாவதாக இதய தாமரை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிறைவு பெற்றது இன்றைய திரையிசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜே சுரேகா.
2: இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் இந்தியாவின் கடல்சார் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் அமைந்துள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் புத்தொழில் துணை முனைவோர் முடக்கி அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதியதாக நிறுவப்பட்ட கடல்சார் புத்தாக்க மையம் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மத்தியில் கடல்சார் புத்தாக்கம் தொழில் முனைவு மற்றும் நிறுவன மேம்பாடு வளர்ப்பதற்கான ஒரு பிரத்யேக தளமாக வடிவமைக்கப்பட்டது. இந்த முயற்சியானது புத்தொழில் நிறுவனங்களை ஆதரிப்பது, தொழில்துறை சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை ஊக்குவிப்பது மற்றும் மாலுமிகள், துறைமுக வல்லுநர்கள், தொழில்துறை கூட்டாளிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு துடிப்பான சூழல் அமைப்பை உருவாக்கும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. மேலும் கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்

0: டாக்டர் மாலினி சங்கர் அவர்கள் கடல்சார் துறையில் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனையும் கலாச்சாரத்தை வளர்ப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு கடல்சார் தொழில் துறைகளுக்கான மாற்றத்தை உருவாக்கும் தீர்வுகளை உருவாக்க அதிகாரம் அளிப்பதோடு உலக அளவில் கடல்சார் தலைவராக உருவெடுக்கும் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்திற்கு தயாரான கடல்சார் புத்தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் தொழில் கூட்டமைப்புகளை வளர்ப்பதற்கும் ஆராய்ச்சி சார்ந்த புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு முன்னெடுப்பாக அமைந்துள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் IMU நிர்வாக குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள், கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழில்துறை தலைவர்கள், புத்தொழில் நிறுவனங்களின் நிறுவனர்கள் கலந்து கொண்டனர். அலையாத்தி காடுகளை உருவாக்குவதில் இந்தியாவை விட சீனாதான் அதிக முக்கியத்துவம் காட்டுகின்றது என IIPM இயக்குனர் செந்தில் விநாயகம் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோவளம் ஊராட்சியில் உள்ள கழிமுக சதுப்பு நில பகுதியில் அலையாத்தி மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சதுப்பு நில காடுகள் உருவாக்கும் மரக்கன்றுகள் நடப்பட்டு கடலோர சுற்றுச்சூழல் மீட்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான இயற்கை பங்கு திறனை மேம்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம், ஓஷன் சயின்ஸ் ஆஃப் இந்தியா, சென்னை கிளை மற்றும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம், சிவில் பொறியியல் துறை ஆகியவற்றின் சார்பில் இணைந்து நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக டாக்டர் செந்தில் விநாயகம் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர் மரக்கன்றுகள் வளர்ச்சி மற்றும் கழிவு நீரின் உயிர் வாழ்வு விகிதத்தை அதிகரிக்கவும் நோக்கில் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செயல்பாடு மேம்படுத்தும் உயிரியல் நுட்பத்தை பயன்படுத்தப்பட்டு சுற்றுச்சூழல் மீட்பதற்கான முயற்சியை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. மேலும் அலையாத்தி காடுகளின் பயன்கள் நம் இந்திய மக்களை விட சைனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மக்கள் அதிகம் தெரிந்து வைத்துள்ளனர். இதனால்தான் சீனா அதிக அலையாத்தி காடுகள் உருவாக்குவதில் மும்முரம் காட்டுகிறது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், தன் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். செங்கல்பட்டு அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 79வது சர்வதேச நீச்சல் போட்டி நடைபெற்றன. இப்போட்டியில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஹரியானா, குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் என 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து 472 காவல்துறையினர், ரயில்வே துறையினர் என பல்வேறு துறையினர் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியினை துவக்கி வைத்த தமிழ்நாடு ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் RN ஜெயபிரகாஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். காவல்துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலிருந்து 30 மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு ஆட்சியர் எம் வீரப்பன் கலந்து கொண்டு கொடியசைத்து இப்பேரணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெண்களின் இளம் வயது திருமணத்தை தவிர்க்க வேண்டும் எனவும், சிறு வயதில் மகப்பேறு தவிர்க்க வேண்டும், முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் முறையான இடைவெளி வேண்டும் எனவும், பெண் கல்வியை மென்மேலும் ஊக்குவித்தல், ஆணும் பெண்ணும் சமம் என்று செயல் வடிவம் தர வேண்டும் என உறுதிமொழி ஏற்று கோஷமிட்டு சென்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரி செவிலியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர்.
1: இதுவரை இடம்பெற்றது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் AP சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பான புகார்களுக்கு 2 மாதத்திற்குள் புலனாய்வை முடிக்க வேண்டும்.

0: என்றும் அடுத்த 3 மாதங்களுக்குள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் புதிய சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுத் தேர்வு வினாத்தாள் கசிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எவ்வித சமரசமும் இன்றி முழுமையாக தடுக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் வினாத்தாள் மோசடியில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்த மசோதாவில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வலுவான மாற்றங்கள் செய்யப்படவில்லை என கூறினார். இருப்பினும் இந்த மசோதாவை காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்வால் பேசுகையில், முறைகேடுகளை தடுக்க உறுதியான பல அம்சங்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். விரைவு நீதிமன்றங்களை அமைத்து விரைந்து நீதி கிடைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா, நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டுவரும் புதிய சட்டம் நாட்டின் கல்வி அமைப்பில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவராது என்றும் அவர் கூறினார். சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் வர்மா பேசுகையில், தண்டனையை அதிகரிப்பதால் மற்றும் குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க முடியாது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மாநிலங்களே மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு சுபாரெட்டி உள்ளிட்டோரும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றினர். மாநிலங்களவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பெங்களூரு புறநகர் சுற்றுச்சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக கர்நாடக அரசு 30% செலவு ஏற்கும் என கூறியுள்ளார். இதற்காக கர்நாடக அரசு 518 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 288 கிலோமீட்டர் நீளம் உள்ள பெங்களூரு புறநகர சுற்றுச்சாலையில் 243 கிலோமீட்டர் சாலை கர்நாடகாவிலும் 45 கிலோமீட்டர் தமிழகத்திலும் உள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த நிதியாண்டில் மொத்த உற்பத்தி திறனில் 25% இருந்ததாக கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சென்னையில் குழாய் மூலம் 5,253 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழக மீனவர்களின் 17 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான நிலையங்களை புதுப்பிக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹால் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், சென்னை விமான நிலையத்தை 2வது கட்டமாக நவீனப்படுத்துவதற்கு 2,467 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஆண்டுக்கு 30 முதல் 35 மில்லியன் மக்கள் விமானங்கள் மூலம் பயணம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கையாக 80 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கோவையில் விமான நிலையத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு முரளிதர் தெரிவித்தார். பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்குகளை கையாள்வதற்காக கூடுதல் சிறப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், சரக்கு போக்குவரத்தை கையாளும் முகமைகளுடன் பேச்சு நடத்தி அதற்கேற்ற வகையில் விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றது.

0: அறிவித்துள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை போதைப் பொருள் பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை தொடங்கி வைக்கப் போவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், போதைப் பொருள் புழக்கத்தை அகற்ற நாட்டில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆன்மீக அமைப்புகள், மை பாரத் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம் என டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதனிடையே சேலம் மாவட்டத்தில் இது தொடர்பாக மத்திய அரசின் மை பாரத் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
3: சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
4: இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல மினிஸ்ட்ரியில இருந்து நக்ஷா முக்த் யுவால இருந்து அவேர்னஸ்க்காக வந்திருந்தாங்க. இதுல வந்து மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, விக்ஷித் பாரத்னா என்ன, அதுல எப்படி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ட்ரக் அவேர்னஸ் பத்தின இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. சோ இதெல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என கூறிய அவர், சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. அப்பகுதியிலிருந்து 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் உள்ள 23,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 75,000 மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சின்ஜோரோ கொசுமி தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 1-6, 7-5 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் செமென் பான்கினை வென்றார். சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 7:25.
1: என்னனே, ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகனட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான். நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு July 23rd 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்டு நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்கலாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.

0: நாளும் இன்னிசையால் நம் மனதை வருடும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: வயல்வெளி. யார் அங்க போறது? நம்ம ராமு மாதிரி தெரியுது. நிறைய கட்டப்பையை சாக்கு மூட்டையா தூக்கிட்டு போறாப்புல, எங்க போவா வரக்கும்? சரி, நம்மளே கூப்பிட்டு கேட்டுருவோம். ராமு! ஏ தம்பி ராமு, அங்க என்ன நிறைய தூக்கிட்டு போற? என்ன தூக்கிட்டு போற? என்ன, கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் விவரத்தை சொல்லிட்டு போயேன்.
2: அடா வாங்கக்கா. மஞ்சுளாக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன வேக வேகமா வரீங்க? என்ன விஷயம்?
1: நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இல்லை இந்த வழியே போனேன். நீ வேக வேகமாக பஸ்ஸை பிடிக்க ஏதோ மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு போனேன். அதுதான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு போகலான்னு உன்னை கூப்பிட்டேன்.
2: அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம வயலில் ஃபுல்லாக நல்லா சாகுபடி பண்ணங்கா, நெல் வாழையெல்லாம் அதை எடுத்து

0: ஆ மஞ்சுளாக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன வேக வேகமாக வரீங்க? என்ன விஷயம்?
1: நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இல்லை இந்த வழியே போனேன், நீ வேக வேகமாக பஸ்ஸை பிடிக்க ஏதோ மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு போனேன். அதுதான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு போகலான்னு உன்னை கூப்பிட்டேன்.
0: அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம வயலில் ஃபுல்லாக நல்லா சாகுபடி பண்ணங்கா, நெல் வாழையெல்லாம். அதை எடுத்துட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்கேன். எல்லோரும் கொஞ்சம் கொடுத்துட்டு வரலான்னு. தாய் வீட்டு சீரில் சும்மாவா விட முடியும்? உங்களுக்கும் வேணுமா என்ன?
1: ஓ, ஆடி மாசம் வந்ததையும் அக்காவுக்கு சீர் கொண்டு போற. சரி, நெல் வாழைப்பழம்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொன்ன, எங்களுக்கும் தான் கொஞ்சம் கொடுத்துட்டு போறது.
0: அட என்னக்கா மஞ்சுளாக்கா, உங்களுக்கு இல்லாமையா? இந்தாங்க எடுத்துக்குங்க, நான் வேணா திருப்பணம் எடுத்துட்டு எங்க அக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறேன்.
1: அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ராமு, நீ சொன்னதுக்கே ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அது எப்படி, உனது மட்டும் நல்லா இருக்கு, நானும் நெல் தான் போட்டிருக்கேன், வாழை மரம் தான் நட்டிருக்கேன், நீ வச்ச அதே வாழை மர கன்றுகளை தான் நானும் வச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் செழிப்பாக தெரியலையே.
0: அடா என்னக்கா சொல்கிறீங்க, என் நிலத்தெல்லாம் பயங்கரமாக விளையுது பாருங்க. நல்லா விளைஞ்சதுனால தான் சொந்தக்காருக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஒழுங்காக விளையலையா? என்னக்கா சொல்கிறீங்க?
1: ஆமாம் ராமு, அதைத்தானே சொன்னேன், எனக்கு வந்து ஒழுங்காக சாகுபடி இல்லைன்னு. சரி, உனக்கு மட்டும் எப்படி இந்த ஐடியாலாம் கிடைக்குது, எனக்கு கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம்.
0: அது ஒன்றும் இல்லைக்கா, ஃபஸ்ட்டு எனக்கும் நிறைய சாகுபடியெல்லாம் வராமல் தான் இருந்துச்சு. நான் வானொலி கேட்க ஆரம்பித்தேன், அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை சொன்னாங்கக்கா. அதில் வாழையும் சொன்னாங்க, நெல்லும் சொன்னாங்க. அதை கேட்டு அதை எப்படி பயிர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த முறையில் பண்ண எனக்கு நல்ல சாகுபடி கிடைச்சிச்சு. நீங்களும் அதை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.
1: சரி, அப்போ நீ சொல்கிறதும் சரிதான்.
0: ஆமாக்கா, பாருங்களேன், இன்றைக்கி கூட வாழையை பற்றியும் நெல்லை பற்றி தான் பேச போகிறாரு நம்ம மேச்சேரி கண்ணன் விவசாயி. இதை கேளுங்க, என்னை விட உங்களுக்கு ரொம்ப சாகுபடி கிடைக்கும்.
1: சரி சரி, அப்போ நீ ஊருக்கு போய் வர்றதுக்குள்ள நான் அதை கேட்டு வைக்கிறேன்.
0: சரிங்க, கேளுங்க.
2: இந்த நிகழ்ச்சியில் நெல் மற்றும் வாழை சாகுபடி மேச்சேரி என் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக்.
3: வணக்கங்க.
4: வணக்கங்க
3: கண்ணன். இப்போ வந்து மேச்சேரியில் இருக்கீங்க, இப்போ எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க?
4: ஒரு ஏக்கரா இருக்குங்க.
3: ஒரு ஏக்கர் நிலம்
4: இருக்குங்க.
3: எப்படி, தண்ணி பயிர் நிலமா இல்லை மேட்டு நிலங்களா?
4: தண்ணி பயிர் நிலம்.
3: தண்ணி பயிர் நிலமா? இப்போ நிலத்தில் என்ன பயிர் பண்ணிருக்கீங்க?
4: இப்போ ஆரி நட்டுருக்குறோங்க.
3: இப்போ ஆரி நட்டுருக்கீங்களா? ஆஹா, இப்போ வந்து ஆடி பட்டத்துக்கா இல்லை எப்படி?
4: இல்லை, இடையில நடுவோங்க. ஆடியும்
3: இடையில இடையில நடுவீங்க?
4: இடையில நடுவோங்க.
3: என்னென்ன வெள்ளம் பண்ணுவீங்க?
4: வாழை, நெல், ஒரு ஆரி பயிர், மாட்டுக்கு சோளம் அரைப்போங்க.
3: அந்த மாதிரி பண்ணுவீங்க. இப்போ நெல்லும் பண்ணுறீங்க?
4: நெல் பண்ணுவோங்க.
3: இப்போ நெல்லுன்னா என்ன ரகம் பண்ணுவீங்க?
4: இப்போ வர 5020 5050 அந்த மாதிரி நடுவோங்க.
3: அந்த மாதிரி தான் நடுவீங்க? எப்படி, வீட்டு சாப்பாட்டுக்காக நடுவீங்களா?
4: வீட்டுக்கு சாப்பாடு நடுவோம்.
3: இப்போ நெல் வந்து விதையெல்லாம் வெளியில் போய் வாங்கிட்டு வருவீங்களா, நீங்களே வச்சுருப்பீங்களா?
4: இல்லை, நாங்களே வந்து நல்லா தரமாக இருந்தால் நாங்கள் வச்சுக்குவோங்க.
3: தரமாக இருந்தால் நீங்களே எடுத்து வச்சுருக்கீங்க?
4: எடுத்து வச்சுக்குவோம்.
3: இப்போ ஒரு ஏக்கரை நடணும் அப்படின்னா எவ்வளோ விதை தேவைப்படுதுங்க?
4: ஒரு 20 கிலோ வேணுங்க.
3: 20 கிலோ நம்ம நாட்டு ரகமாக எடுத்து சுத்தமாக வச்சுக்குவீங்க? இப்போ எப்படி வந்து நெல் பற்ற விடுவீங்க?
4: சேறு குழப்பி ஒரு 4-5 நாளைக்கு விடணுங்க.
3: எந்த அளவில் குழப்பிவீங்க?
4: ஒரு கலப்பில் தான் ஓட்டணும். ஓட்டி ஒரு 10 நாளைக்கு விட்டு நெல் ஒரு நாளைக்கு ஊற வச்சு மக்கள் நாளைக்கு தண்ணி நிறையா விட்டு வச்சுருவோங்க.
3: வச்சுருவோம். இப்போ எப்படி, ஒரு 5 சென்டில் அந்த மாதிரி பண்ணிடுவீங்களா?
4: 5 சென்டில் போதும்.
3: போதும்
4: போதுங்க.
3: இப்போ ஒரு நாள் ஊற வச்சு ரெண்டாவது நாளே போட்டுருவீங்களா இல்லை 3 நாள் ஆகுங்களா?
4: இல்லை, 1 நாள் வச்சு மக்கள் நாள் போட்டுருங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து சேத்துல உக்காராதுக்கும் மழை போடனே வருங்க.
3: அந்த மாதிரி வந்து பண்ணி போட்டுருவீங்க?
4: போட்டுருங்க.
3: இப்போ எப்படி, தினமும் தண்ணி விடணுமா இல்லை எப்படிங்க?
4: இல்லைங்க, தண்ணி நாங்கள் நைட்டு ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு நெல் அரைச்சிட்டு காலையில் உடச்சி விட்ருவோங்க. அப்புறம் சாயங்காலம் லைட்டாக விடுவோம், அப்புறம் மக்கள் நாளைக்கு உடச்சி விட்ருவோங்க.
3: இதே மாதிரி எத்தனை நாள் பண்ணுவீங்க?
4: ஒரு 2 நாளைக்கு விட்டால் போதுங்க. ஆமாம்,
3: அதுக்கு
4: தேவையில்ல,
3: அதுக்கு மேலே தேவையில்ல.
4: மேலே முடிஞ்சுன்னா தேவையில்ல.
3: இப்போ மேலே வர்ற வரைக்கும் அந்த ஈரப்பதம் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து காஞ்சாலும் பிரச்சனை இல்லை.
4: அது காஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் கழிச்சு ஒரு டகர் போதும்.
3: இப்போ நம்ம இந்த ரகத்துக்கெல்லாம் 8வது நாள் பயிர் நம்ம பிடிங்கி நடணும்.
4: இதெல்லாம் முறையாக நடணுங்களா? ஒரு 22-25 நடணும்.
3: 25வது நாளுக்குள்ளே
4: நடணும்.
3: இப்போ இது நடுவில் ஏதாவது பூச்சி கீச்சு அது மாதிரி வந்துச்சுன்னா மருந்து அடிக்கணுங்க?
4: மருந்து அடிக்கணுங்க.
3: இப்போ சில பேர் அந்த மாதிரி உரமெல்லாம் கலர் கரைச்சி கொடுக்குறாங்க வளர்ட்டோம் அப்படின்னா அது மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா இல்லை?

0: மலை இப்போ போடக்குள்ளேயே அடிவாரம் போடுவோங்க.
1: விதை விதைக்கிறதுக்கு முன்னாடியே அடிவாரம்
0: ஆமாம் அடிவாரம் போடணும். அப்போ கூட பயிர் கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கருக்குன்னு வளர்ச்சி வருவாங்க.
1: இப்போ பயிர் வளர்த்து 25 நாள் விட்டுட்டீங்க, வளருது. இப்போ வயல் ரெடி பண்ணணும்.
0: அது வயல் ரெடி பண்ணிக்கணும். வயிறு விட்டு ஒரு வாரம் கழிச்சு வயலுக்கு ஆரம்பிச்சுக்கணுங்க.
1: இப்போ எப்படி நீங்கள் கலப்பிலே ஓட்டுறீங்களா இல்லை கேஜுவில் இந்த மாதிரி விட்டு ஓட்டுறோம்?
0: மாடு கிடைக்காததுனால கேஜுவில் தான் போட்டு ஓட்டுறோங்க. கேஜுவில் போட்டு ஓட்டிட்டு 2 நாள் கழித்து பயிர் நட்டமாக கரெக்டாக இருக்குங்க.
1: இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ பயிர் விட்ட உடனே 4 நாள் கழித்து ஓட்டி விட்டுறாங்க. திரும்பவும் வந்து நடுறதுக்கு முன்னாடி நாள் அந்த மாதிரி ஓட்டி நடுறாங்க. ஏன்னா ஒரு 10-15 நாள் இருந்தது அப்படின்னா களையெல்லாம் வந்து அழுகிடும்.
0: ஆமாம்
1: அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எப்படி ஓட்டணுன்னு நட்டுறீங்களா
0: இல்லை? நாங்களும் அப்படி தான் போட்டுட்டு ஒரு 10 நாள் ஓட்டுட்டு எல்லாம் தண்ணி விட்டு அந்த சேர்லாம் மக்கனை வட்டி இதில் நடத்துக்கு 1 நாளைக்கு இருக்க ஓட்டி பயிர் பிடிங்கி நடுவோங்க.
1: இப்போ வரப்பு இதெல்லாம் வந்து
0: அதில் அண்டமெல்லாம் கட்டி எல்லாம் சுற்றியாக சேர் போடணுங்க.
1: சேர் பண்ணி நட்டுறீங்க?
0: நட்டுருவோங்க.
1: எப்படி நீங்களும் நடுவீங்களா ஆள் வச்சு நடுவீங்களா?
0: இல்லை ஆள் வச்சு நட முடியும்.
1: ஆள் வச்சு தான் ஆள் வச்சு நடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலாம் வந்து குத்துப்பயிர் நடுவாங்க, இப்போ வந்து ஜாரி பயிர்லாம் நடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
0: நாங்கள்லாம் குத்துப்பயிர் தான் பண்ணுவோம்.
1: குத்துப்பயிர் தான். இப்போ ஜாரி பயிர் நட்டால் வந்து நமக்கு பயிரும் மீதியாகவும் அதே போல் விளைச்சலும் 1 ஏக்கருக்கு 5 மூட்டை அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறாங்க.
0: இப்போ
1: அது மாதிரிலாம் நட்டதில்லைனோ?
0: ஆனால் அது மாதிரி நட்டலாம். நம்ம ஏரியாவில் என்ன பண்ணாலும் அது மாதிரி நம்மளும் கவலை பண்ணிக்கிறோம்.
1: இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு?
0: நம்ம இருக்கிற அந்த ஏரியா தான் பண்ணுவோம்.
1: இப்போ எப்படி கூலியா இல்லை எப்படி குத்துவீங்களா நடுறதுக்கு?
0: இப்போ இருக்கிறது எல்லாம் எதுங்க மேக்ஸிமம் வந்து கூலி தாங்க. கூலிக்கு தெரிஞ்சு விட்றாங்க, இல்லைன்னா குத்தை விட்டால் ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க.
1: நம்ம பகுதியில் எவ்வளோ கூலிங்க ஒரு நாளைக்கு?
0: நம்ம பகுதியில் இப்போ வந்து 500 ரூபா பார்க்க போயிருக்குதுங்க.
1: 500 ரூபா?
0: 500 ரூபா.
1: காலையில் வந்து
0: காலையில் 8 மணிக்கு வந்தாலும் 5 மணிக்கு முடிச்சிடுவாங்க.
1: 500 ரூபா கொடுத்துடணும்.
0: 500 ரூபா
1: அதுக்குள்ளே வேலையை பண்ண முடிக்கணும்.
0: முடிக்கும்.
1: இப்போ 1 ஏக்கரை நடுறதுக்கு எத்தனை ஆள் தேவைப்படுதுங்க? அதுமாரி
0: குறைஞ்சி ஒரு 10 ஆளாச்சும் வேணுங்க.
1: 10 பேர் வேணும்.
0: 10 பேர் வேணும்.
1: 5000 ரூபா 6000 ரூபா
0: 5000 வேணும்.
1: இருந்தால் நெட் விட்டு போட்டுறாங்க. சரிங்க. இப்போ நெட்டுறாங்க, இப்போ களையெல்லாம் வரும், அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
0: அது இடையில ஒரு 20 நாள் ஒரு மாதம்
1: இடையில
0: களையை உள்ளே போந்து தேடி நசி விடணுங்க. காலை வச்சு அழுத்தி விடணும்.
1: அப்படியே உள்ளே வச்சு அழுத்தி விட்டுறீங்க?
0: எங்கள் களை என்ன ஒவ்வொன்றா பிடிங்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் வந்து அப்படியே காலை வச்சு அழுத்தி விடணுங்க.
1: இப்படி அழுத்தி விட்றதுனால கொஞ்சம் நம்ம பயிரும் வந்து நல்லா
0: சைட்டுக்கிற வேர்லாம் அடிச்சுன்னா புது வேர் வந்துச்சுன்னா கொஞ்சம் பயத்துக்கு ஒரு ஆரோக்கியமாக ஒரு குத்து கட்டிடும்.
1: குத்து கட்டும்.
0: குத்து கட்டும்.
1: இப்போ இந்த மாதிரி நெல்லில் என்ன மாதிரி நோய் வருது?
0: இன்னும் இப்போ புடையில் வந்து குருத்து பூச்சி வரும், அந்த பூச்சி வரும். அந்த புடை வெளியே வரக்குள்ளே லைட்டாக ஒரு மருந்து அடிச்சுமா போதுங்க.
1: போதும்
0: போதும்.
1: ஒரு மருந்தே போதும்?
0: போதும் போதும்.
1: இப்போ இந்த ரகம் வந்து எவ்வளோ நாளில் நமக்கு வந்து விளைச்சலுக்கு வருது?
0: இது அட்டு ஒரு 110 நாள் 100 நாள் இது அப்படி வந்துடலாம்.
1: வந்துடும்
0: வந்துடும்.
1: இப்போ இதுக்கு தனியாக பட்டம் இருக்குங்களா இல்லை எப்போ வேணாலும் நடுவீங்களா?
0: மாசி மாதம் நடலாம், இல்லைன்னா பொட்டாசியில் நடலாம்.
1: பொட்டாசியில் இப்போ அடுத்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் இப்போ நடலாம்.
0: நடலாம்.
1: பொட்டாசி பட்டம் நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். இல்லைன்னா பொட்டாசியில் தான் தை மாதம்லாம் 60 அடி மாதிரி வருங்க.
1: வரும். இப்போ மழை காலம்லாம் முடிஞ்சு கார்த்திகை மாதிரி தையில் பனிக்காலத்தில் அறுத்தால் நல்லாயிருக்குங்க.
0: நல்லாயிருங்க.
1: இப்போ நீங்கள் எப்படி கையிலேயே அறுத்துருவீங்களா இல்லை வண்டி வச்சு அறுப்பீங்களா?
0: நிறைய 1 ஏக்கரை கணக்கு போ இருக்கும் நடக்குள்ள வண்டி வச்சு எடுக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கையிலே அறுத்துக்கலாங்க.
1: கையிலே அறுத்துக்கலாம்.
0: கையில் அறுத்துக்கலாம்.
1: கையில் அறுத்து அடித்து திரும்பவும் இது பண்ணுங்களா?
0: கம்மியாக இருந்துச்சுன்னா அடித்து வண்டியில் விட்டு இப்போ இப்போல்லாம் மேக்ஸிமம் என்ன முதல்ல தாம் கட்டியிருந்தாங்க, இப்போல்லாம் பண்ணுறது இல்லைங்க. அது அடித்து ஒரு இடத்துல வச்சுமா அது மிஷினுக்குது அடித்து தாம் கட்டி கொடுத்துனா நம்ம பில்லை மட்டும் உதவிக்கலாம், நெல் தனியாக பிடிச்சிக்கலாம்.
1: பிரிச்சிக்கலாம். இப்போ அது வந்து 2 கூலியில் ஆகுது. அறுக்கிறதுக்கு ஒரு கூலி, திரும்பவும் வண்டிக்கெல்லாம் எடுத்து கொடுத்து அடிக்கிறதுக்கு ஒரு கூலி ஆகும். இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா காட்டிலேயே அப்படியே அறுக்கிற மிஷின் இருக்குது, அப்படியே அறுத்து அடிக்கிற மிஷின் இருக்குது, ஒரே வேலையாக முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பண்ணுறதில்ல அம்பா?
0: அது பண்ணலாங்க. அது வந்து காடு வந்து பரவலாக இருக்கணும். ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா இருக்கணும். அப்படி காடு கொஞ்சம் காஞ்சிரு அந்த வரப்பாக இருக்கணும், காஞ்சிருக்கணும். அப்போ அந்த அண்டி விட்டால் தான் அந்த வண்டி இறங்காத இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வயலுங்கும் போது நம்ம ஆள் விட்டு தான் அறுத்து ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சு இந்த எப்பயும் அடிக்கிற மிஷினில் வச்சு அடிச்சுக்கணும்.
1: அடிச்சுக்கணும். திரள் காடாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
0: அந்த மாதிரி பண்ணலாங்க.
1: இப்போ நீங்கள் வந்து கம்மியாக போடுறதுனால இந்த மாதிரி
0: கம்மியாக போடுறதுனால இந்த இப்படி தான் பண்ண முடியும்.
1: பண்ணிக்கிறீங்க. இப்போ தாம்பு கட்டி எடுத்துடுறீங்க. இப்போ இப்படி பில்லெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
0: பில்லை அப்படியே அப்படியே உணர்த்தி விடணும். தாம்பியை கட்டிலேயே அப்படி உணர்த்தி விட்டால் ஒரு 4-5 நாள் வந்து எடுத்து வச்சுக்கணும். விட்ட வச்சுக்கணும்.
1: விட்ட வச்சுக்குவீங்க. இப்போலாம் சுரண் போடுறாங்க. போடுறாங்க.
0: போடுறாங்கப்பா.
1: நீங்கள் போடுறதில்ல?
0: இல்லை நாங்களும் போகிறோம். பில்லு அதிகமாக இருந்துச்சுன்னா சுரண் போட்டுருவோம்.
1: எப்படி வந்து போர் போட்டு வைக்கிறது பரவாயில்ல.

0: பரவாயில்லையா, சுரண்ண போடுறது பரவாயில்லையா?
1: போர் போட்டால் ஒரு இடத்துல ஒட்டிக்க வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணுங்க. இது வந்து சுரணி அடிக்கலாம், நான் வேப்பனாலும் எடுத்துக்கலாம்
0: எடுத்துக்கலாம்
1: எடுத்துக்கலாம்.
0: நமக்கு வந்து வேலை குறையுதுங்களா?
1: வேலை குறையுது.
0: இப்போ நம்ம போர் போட்டால் அதுக்கும் கூலி ஆகும்.
1: ஆமாம், அதுக்கும் கூலி ஆகும். அது மேலே படுதா போகணும், நிறையாவது வச்சுருக்கணும். இது அப்படி இல்லாமல் ஒரு நிறையா இடத்துல ஒரு கத்தை எடுத்து போட்டுக்கிட்டு வச்சுக்கலாம்.
0: இப்போ ஒரு கத்தை சுருள் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுங்க?
1: 50 to 60 rupees கேட்குறாங்க.
0: 60 rupees கொடுத்தா ஒரு சுருள்,
1: ஒரு சுருள்.
0: இப்போ ஒரு 50 சுருள் போட்டால் கூட வந்து 60 rupees அப்படின்னா கூட ஒரு 3000 முடிஞ்சு போயிருது.
1: முடிஞ்சிருங்க.
0: இப்போ நெல்லெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
1: நெல் காய வச்சு நம்ம தேவைப்படுறதுக்கு வச்சுக்கிட்டு மீதி விற்று கொண்டு தான்
0: விற்றுருவீங்க.
1: விற்றுருவோம்.
0: எப்படி அங்கேயே வியாபாரிங்களை வர வச்சு விற்பீங்களா, இல்லை நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்களா?
1: இல்லை, அங்கேயே வியாபாரிங்க வந்தாங்களும் அவங்களே வந்து எடுத்துடுவாங்க.
0: இப்போ இந்த ரகம் என்ன ரேட்டுக்கு போகுதுங்க அங்கே?
1: நான் படிச்சிருக்கேன், இந்த ரகம் என்னென்னு விசாரிக்கிறீங்க. இந்த வாரம் தான் விசாரித்து என்னென்னு போடுங்க.
0: போடணும். இந்த மாதிரி நெல் வந்து சாகுபடி பண்ணுறீங்க. இப்போ நெல் பில்லெல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
1: அதெல்லாம் மாட்டுக்கு தான்.
0: மாட்டுக்கு தான்.
1: மாட்டுக்கு தான்.
0: இப்போ மாடு வச்சுருக்கீங்க?
1: மாடு வச்சுருக்குறோம்.
0: எத்தனை மாடு வச்சுருக்குறீங்க?
1: ஒரு 5 மாடு வச்சுருக்குறோங்க.
0: 5 மாடு. ஜெர்சியா செப்பா?
1: இல்லை, நம்ம ஜெர்சி தான்.
0: ஜெர்சி மாடு.
1: ஜெர்சி தான்.
0: 5 மாடுன்னா அதுக்கு இந்த பிள்ளை போதுமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்களா?
1: இல்லை, பக்கத்தில் காடு இருக்குது, சோளம் வச்சுக்குவோங்க.
0: சோளம்.
1: சோளம்.
0: ம்,
1: அந்த தட்டு இருக்குது, அந்த அறுக்க அறுக்க தட்டு இருக்குது. அது
0: தீவனத்தட்டும் வச்சுக்கிறீங்க. இப்போ அது எவ்வளோ வச்சுருப்பீங்க?
1: அது ஒரு 1.5 acres.
0: 1.5 acres இருக்கும். 5 மாடுன்னா அறுத்தறுத்து போடுறதுக்கு
1: 1.5 acres இருக்கும்.
0: இப்போ 5 மாடு இருக்குது, எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்க முதல் முதல்ல?
1: நம்ம ஒரு கண்ணுட்டி இருந்து அப்படியே வளர்த்திக்கிட்டுங்க.
0: ஓ, ஒன்று வாங்கி அதுலேருந்து
1: கண்ணுட்டி வந்து அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கண்ணு போட போட அப்படியே வச்சுக்கிட்டுங்க. கடை கண்ணு தான் விற்றுப்படுவோம், கொட்டை கண்ணை வச்சுக்குவோம்.
0: வச்சுக்குவீங்க. இப்போ பாலெலாம் எங்கே கொண்டு ஊற்றுவீங்க?
1: பால் சொசைட்டியில் தான், கவர்மெண்ட் சொசைட்டியில் தான் ஊற்றுறோங்க. பக்கத்துலேயே
0: பக்கத்துலேயே இருக்குது. இப்போ 5 மாடு இருக்குது, பால் கறக்கிறதுக்கெல்லாம் ஒரே ஆள் கறந்துறீங்களா, இல்லை இப்போ
1: 5 மாடும் ஒட்டுக்காக கறக்காதுங்க. ஒரு மாடு 2 மாடு சேனையாக இருக்கும், ஒரு ரெண்டு மாடு கறக்கும், ஒரு 2 மாடு சேனையாக இருக்கும். இந்த மாதிரி இடையில வருங்க அப்படி.
0: அந்த மாதிரி வரதுனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
1: அந்த மாதிரி வருங்க.
0: இப்போ வரத்தேவனுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி நெல் பிள்ளைலாம் இருக்குது, பச்சை தேவனத்துக்கு சோளத்தட்டெல்லாம் போட்டுக்கிறீங்க. இப்போ அந்த கலப்பு தேவனத்துக்குலாம் என்ன பண்ணுறீங்க?
1: கலப்பு தேவனம் கடையில் வாங்கிக்குவோங்க.
0: கடையில் வாங்குறது?
1: கடையில் வாங்கிக்குவோம்.
0: அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாடுங்களுக்கு வந்து அம்மை நோய், கோமாரி நோய் இதெல்லாம் வருது, இதுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறது?
1: தடுப்பூசி அவங்களே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் வந்து ஊட்டி வீட்டுக்கு வந்து போட்டு போயிடுவாங்க.
0: போட்டு போயிடுவாங்களா? வருஷத்துக்கு 2 முறை வந்து போட்டு போகிறாங்க. அதுவும் போட்டு விட்டுறீங்க?
1: போட்டு விட்டுறாங்க.
0: இப்போ மடி நோயெல்லாம் வருதுங்கிறாங்க, இந்த மாதிரி கொட்டகையை வந்து சுத்தமாக பராமரிக்கணும், இல்லைன்னா மாட்டுக்கு வந்து மடி நோயெல்லாம் வரும் அப்படின்றாங்க. இப்போ 5 மாடு வச்சுருக்கீங்க, கொட்டைகள்லாம் இருக்குங்களா?
1: கொட்டைகள்லாம் இருக்குதுங்க. சுத்தமாக தான் வச்சுருப்போம் நாங்கள்.
0: சுத்தமாக வச்சுப்பீங்க எப்பயுமே? அது அப்படி சுத்தமாக இல்லைன்னா தான் வரும்.
1: ஆமாங்க.
0: இப்போ இதனால் இதனுடைய கண்ணுக்குட்டியெல்லாம் நீங்களே வளர்த்திக்குவீங்க?
1: நாங்களே வளர்த்திக்குவோம்.
0: இப்போ காட்டுக்கு எருவெல்லாம் இந்த மாட்டு சாணத்தை பயன்படுத்தி?
1: ஆமாம், இதே தான்.

0: இப்போ வந்து நெல் தவிர வேறு என்ன வெள்ளம் வைப்பீங்க?
1: நெல் தவிர வாழை வைப்போங்க.
0: வாழை வைப்பீங்க? வாழைன்னா என்ன ரகங்க?
1: பூ வாழை, ரஸ்தாளி, இதுதான் வைப்போங்க.
0: இதுதான் வைப்பீங்க?
1: இதுதான்.
0: அந்த பக்கம் நம்ம பக்கம் வந்து வாழையெல்லாம் வச்சா நல்ல சேல்ஸ் ஆகும்.
1: சேல்ஸ் ஆகும்.
0: ஊர் பக்கம் இருக்கிறதுனாலயா?
1: ஊர் பக்கம் இருக்கிறதுனால.
0: இப்போ வாழை வைக்கணும் அப்படின்னா எப்படி வந்து நிலத்தை தயார் பண்ணுவீங்க?
1: அதாவது ஒரு 6 அடி, ஒரு 7 அடி அந்த குழி வெட்டி கண்ணு அப்படியே வச்சிங்கன்னா அதை வந்துடும்.
0: இப்போ குழின்னா எப்படி காடு ஓட்டாமையே குழி ஓட்டி வச்சுருதா?
1: காடு ஓட்டி விட்டு தான், ஓட்டி விட்டு
0: தான், ஓட்டி விட்டு
1: ஓட்டி விட்டு.
0: எப்படி 9 கலப்பு இது மாதிரிலாம் ஓட்டி?
1: 9 கலப்பு ஓட்டி விட்டு அப்படியே மட்டம் கட்டி விட்டு ஒரு 6 அடிக்கு 6 அடி நீட்டம். கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா தார் கொஞ்சம் நீட்டமாக வருங்க, பழம் கொஞ்சம் ஊருங்க. கொஞ்சம் நீட்டம் அகலமாக இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: பிரச்சனை இல்லை. எவ்வளோ இடைவெளி இருக்குதோ அவ்வளோ கூட
1: அதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி தார் கூட கொஞ்சம் வெயிட்டாக வெயிட்டு இறங்கும்.
0: இப்போ கண்ணு வேணும், கண்ணு எங்கே போய் வேண்டி வருவீங்க?
1: கண்ணு மேட்டூர் சைட்லாம் இருக்குதுங்க, போலாம்பட்டியான சைடில். அங்கேருந்து எடுத்து வந்துடலாம்.
0: அங்கேருந்து எடுத்து வந்துருங்க,
1: எடுத்துக்கலாம்.
0: இப்போ அங்கே நமக்கு என்ன ரேட்டு கிடைக்கும் ஒரு கண்ணு?
1: அங்கே 10 ரூபா 12 ரூபா வருங்க.
0: 10 ரூபா 12 ரூபா 12 ரூபா. இப்போ நம்ம அதுக்கு வந்து வாடகை கொடுத்து எடுத்துகிட்டு
1: வரோம். ஆமாம்.
0: இப்போ குழியெல்லாம் நீங்களே எடுத்துருவீங்களா இல்லை ஆள் வச்சு?
1: இல்லை, ஆள் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 100 குங்கும்போது நாமளும் எடுத்துக்கலாம். ஒரு 500 600 குங்கும்போது ஆள் வச்சு எடுக்கணும்.
0: ஆள் வச்சு தான் எடுக்கணும். இப்போ அதுக்கு என்ன குழி கணக்கு காசு கொடுக்கணுமா இல்லை?
1: ஆமாம், குழி கணக்கு தான் காசு கொடுக்கணும். ஒரு குழிக்கு 5 ரூபா கேட்பாங்க.
0: 5 ரூபா கேட்பாங்க. ஒரு சில பகுதியில் வந்து ஒரு கண்ணு நெட்டு பார் பிடிச்சி கொடுக்குறதுக்கு 10 ரூபா 15 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இங்கே வந்து குழி எடுக்கிறதுக்கு 5 ரூபா வாங்குறாங்க. எந்த அளவுக்கு எடுப்பீங்க?
1: 2 அடி எடுக்கணும்.
0: 2 அடி?
1: 2 அடி.
0: அதுக்குள்ளே ஏதாவது போட்டு போடணுங்களா வைக்கணுங்களா இல்லை?
1: அதாவது இந்த குருணை மருந்துங்க வந்து ஊற வச்சா அப்படியே எல்லாம் வேப்பங்கொட்டையை தண்ணியில் ஊற வச்சா அப்படி நினச்சா அப்படியே வச்சா போதும்.
0: இல்லைன்னா வேர்க்கரையும் அது மாதிரி அடிக்கும்.
1: வேர்க்கரையும் அடிக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அடிக்கும். ஒவ்வொரு மண்ணுகளுக்கு இருக்கும் கரையான். ஒவ்வொரு மண்ணுகளுக்கும் அடிக்காது.

0: அடிக்காது. அதனால் எதுக்கும் எச்சரிக்கையாக வந்து இந்த மாதிரி நினச்சி
1: வேப்பங்கொட்டையை இடித்து தண்ணியில் நினச்சி அதை கட்டையை நினச்சி போட்டிங்கன்னா ஒன்றும் அடிக்காது.
0: அடிக்காது. இப்போ எப்படி திறந்த வழி தண்ணி தானே விடுவீங்களா?
1: ஆமாம்ங்க.
0: ஆ, இப்போ அப்படி விட்டால் நிறைய களை முளைக்கும்.
1: இடையில் ஓட்டி கொண்டு தான்
0: ஓட்டிக்குவீங்க?
1: ஓட்டிக்கலாம்.
0: எப்படி டிராக்டர் விட்டு ஓட்டு?
1: டிராக்டர் விட்டு ஓட்டிக்கொண்டு தான்.
0: இப்போ நீங்கள் வந்து ஊடு பயிரெலாம் பண்ணுறது இல்லைங்களா? வாழையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விவசாயிகள் வந்து சின்ன வெங்காயம் பயிர் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா உளுந்து பச்சைப்பயிர் இல்லைன்னா நிலக்கடலையெல்லாம் போடுறாங்க. ஏன்னா மூணு மாதம் வரைக்கும் சும்மா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தானே மரம் வளரும் அப்படின்னு.
1: அது என்ன பண்ணாலும் உள்ள அந்த இந்த மாதிரி பயிரெலாம் வளர்த்துனீங்களா அந்த மரத்துக்கு வந்து பேலன்ஸ் குறையுதுங்க.
0: சத்து கிடைக்கிறது,
1: சத்து கிடைக்கிது. நம்ம இடையில கொத்தி விடணும். போட்டோன்னு ரெண்டு இலை மூணு இலை இறங்கும் போது அந்த சுற்றி மரத்தை கொத்தி விடணும், இடையிலெல்லாம் கொத்தி விடணும். நம்ம இடையில பயிர் போட்டோமோ அதுக்கு மரத்துக்கு பேலன்ஸ் கிடைக்கிறதுல அந்த ஆரோக்கியம் வரதில்ல
0: வரதில்ல
1: வரதில்ல.
0: ஓ, அது போட்டும் பார்த்துருக்கீங்க, போடாமையும் பார்த்துருக்கீங்க?
1: போட்டுக்கிறோம், போடாமையும் போட்டுக்கிறோம். போட்டு போடுறதோட போடாதது நல்லதுங்க.
0: நல்லது,
1: நல்லது.
0: வாழை நல்லா ஊக்கா வருது,
1: நல்லா ஊக்கா வரும்.
0: இப்போ அதுக்கு எத்தனை கொத்து போடணுங்க வாழைக்கு?
1: அது கொத்துக்குன்னு மேக்சிமம் ஒரு புடை வரதுக்கு மட்டும் வழியில் ஒரு பத்து கொத்தாவது போடணுங்க. அது மெயின் வந்து பொத பொதணுங்கணும், பிள்ளை இருக்கக்கூடாது,
0: பிள்ளை இருக்கக்கூடாது, கலையே இருக்கக்கூடாது,
1: இருக்கக்கூடாது.
0: இப்போ அது வந்து காலெலாம் மாற்றுவீங்களா மண் அப்படிங்க?
1: இல்லை சுற்றி மரத்துக்கு மட்டும் மண்ணை அடிச்சுக்குவோம்,
0: மண்ணை அடிச்சுக்கோ,
1: மண்ணை அடிச்சுக்குவோம்.
0: இப்போ நடியில் நடுவில் வந்து ஏதாவது உரம்
1: அப்படியே போட்டு விட்டு அப்படியே கிண்டிவிட்டு கீழே விட்டு உரங்கனை போட்டுக்கலாம்.
0: என்ன மாதிரி உரம் போடுவீங்க?
1: இப்போ அது புடையில் வந்து பொட்டாஸ் கலப்போகிறோம், கலந்து சுற்றி மரத்துக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு அடி தள்ளி விட்டு குழி வெட்டிட்டு அது சுற்றி போட்டு விட்டு எருவெல்லாம் கலந்து விட்டு அப்படியே போட்டுருவோம்.
0: அப்படியே போட்டுருவீங்க?
1: போட்டுருவோம்.
0: தண்ணியெல்லாம் வந்து எவ்வளோ வேணாலும் விடலாம்,
1: அதை எவ்வளோ விடலாம்.
0: இப்போ பூவாலையும் ரசாலையும் தான் போடுறீங்க?
1: ஆமாம், பூவாலையும் ரசாலையும் தான்
0: போடுறோம். எத்தனை மாதத்தில் நமக்கு வந்து தார் வருங்க?
1: நல்லா தரமாக கொண்டாந்தோம்னா ஒரு 9 to 10 months ரெடி பண்ணிக்கலாம்.
0: பண்ணிக்கலாம்,
1: பண்ணிக்கலாம்,
0: வந்துடும். அந்த இதில் எப்படி நீங்கள் அது அங்கேயே கொடுத்துட்றீங்களா இல்லை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா?
1: இல்லை ஒட்டுக்கா நம்ம வந்து ஒரு வியாபாரி கூட்டி வந்து ஒட்டுக்கா கொடுத்துருவோங்க.
0: ஓ, அப்படியே வயலே ஒட்டுக்கா கொடுத்துருவீங்களா?
1: கொடுத்துருவோம்.
0: எப்படி மரக்கணக்குங்களா?
1: ஆ, மரக்கணக்கு, தார் கணக்கு.
0: எவ்வளோ கொடுப்பாங்க?
1: நல்லா கார தார் பழம் நல்லா வெயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு 500 மட்டும் போவோங்க.
0: இப்போ வெயிட்டெல்லாம் போடுறதில்ல, அப்படியே தார் கணக்கு?
1: ஆமாம், தார் கணக்கு தான்.
0: அங்கேயே காட்டோடையே,
1: காட்டுலேயே அப்படியே வந்து குத்தகை மாதிரி அப்படியே கான்டாக்ட் பண்ணிக்கோ. அப்படியே எத்தனை தார் இருக்குது அப்படியே எண்ணி எட்டிக்குள்ளே பணம் அமௌண்ட் விட்டுருவாங்க,
0: பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ ஏழைக்கு இந்த மாதிரி தான் வந்து வெயிட் போட்டு எடுக்கிறாங்க?
1: ஆமாம், ஆமாங்க.
0: இதெல்லாம் தார் கணக்கு தான் எடுக்கிறாங்க?
1: தார் கணக்கு தான்.
0: இப்போ அறுவடை முடிஞ்சிருது, இப்போ எத்தனை முறை கண்ணு விடுவீங்க? அது மாதிரி
1: ஒரு ரெண்டு டைம் விடலாங்க.
0: மொத்தம் ரெண்டு டைம் தான்?
1: ரெண்டு டைம் மட்டும் நல்லாயிருக்கும்.
0: நடுவில் இலையெல்லாம் அறுப்பீங்களா இல்லை அப்படிங்க?
1: இல்லை, இலைக்கு வேணும்னா கண்ணு விடணும்.
0: இல்லை
1: அடுத்த டைம் வேணும்னா அந்த மரத்தை வெட்டிட்டு ஒரு கண்ணு விட்டணுமா, இல்லை தொடர்ந்து வந்துடுங்க.
0: பக்கத்து கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கண்ணு தான் விடணும்?
1: ஒரே கண்ணு தான் விடணும்.
0: அந்த மாதிரி ரெண்டு முறை,
1: ரெண்டு முறை விடலாம்
0: பண்ணுங்க. இப்போ வாழையில் ஓரளவுக்கு லாபம் வருமா நமக்கு?
1: லாபம் கிடைக்குதுங்க.
0: வருஷத்து இல்லாமல் அப்படிங்கிறதுனால நடுவில் நடுவில்
1: அந்த வந்து இடையில காற்று கீத்து சாயாதுன்னா நம்மளுக்கு பரவாயில்ல, காற்றுக்கு வந்து அடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஆகும்.
0: இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி தொடர்ந்து இருக்கிறதுனால ஓட்டர் செலவெல்லாம் மிச்சம்,
1: ஓட்டர் செலவு மீதி.
0: இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க. மாடும் வச்சுருக்கிறீங்க, கோழி ஆடு இதெல்லாம் வச்சுருக்கீங்களா?
1: கோழி இருக்குது.
0: கோழின்னா எவ்வளோ வச்சுருக்கீங்க?
1: கோழி நம்பி வீட்டுக்கு தான் சொந்த செலவுக்கு மட்டும் அப்படிச்சிருக்கோம்.
0: சொந்த செலவுக்கு மட்டும் நாட்டுக்கோழிங்களா?
1: நாட்டுக்கோழி.
0: ஆடு,
1: ஆடு சின்ன குட்டி ரெண்டு குட்டி வச்சுருக்கோம், சந்தையில் வாங்கிட்டு போயிடுவோம்.
0: ஓ, கைக்குட்டி?
1: கைக்குட்டி
0: ரெண்டு மூணு அப்படி வளர்த்து?
1: ரெண்டு மூணு, ரெண்டு குட்டி வச்சுக்குவோம்.
0: எப்படி செலவுக்கு விற்கிறதுங்களா எப்படிங்க?
1: செலவு இது ரெண்டு குட்டி இருக்குங்க, அது அப்போ இடையில அந்த தலைக்கெல்லாம் இருக்கிறதுனால அது வேஸ்ட் தலைக்கெல்லாம் போட்டால் சாப்பிட்டுட்டு இருக்குங்க.
0: இருக்கும். வேணுங்கும் போது செலவுக்கு வித்துட்டு திரும்ப ரெண்டு குட்டி வாங்கிக்குவீங்க. இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நெல் இது மாதிரி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிறீங்க?
1: வீட்டுக்கு.
0: சரி, சரிங்க. பரவாயில்லைங்களா ஓரளவுக்கு?
1: பரவாயில்லைங்க,
0: அருமையாக சொன்னீங்க. மேலும் உங்களுடைய விவசாயம் செழிக்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வாழ்த்துதுங்கய்யா.
1: வணக்கம்.
0: இதை கேட்டுட்ருக்கிற விவசாயிகளும் உங்கள்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினைப்பாங்க, உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன்?
1: 9965810698.
0: இந்த எண்ணில் கூப்பிட்டா நீங்கள் சொல்லுவீங்க. நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க.

0: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் நெல் மற்றும் வாழை சாகுபடி மேச்சேரி என் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக்.
1: என்னக்கா கேட்டீங்களா, என்ன சொன்னாரு நம்ம விவசாயி?
0: ஆமா ராமு, இப்பதான் நீ எப்படி விவசாயம் பண்ணி இவ்வளவு சாகுபடி செஞ்சன்ற ரகசியம் எனக்கு நல்லா புரிஞ்சது. அவரு ரொம்ப அழகா நெல் எப்படி நடவு செய்யணும், அதை எப்படி வந்து நோய் தாக்குதல் இல்லாம எப்படி எல்லாம் நடவு பண்ணி எப்படி வந்து விளைச்சல் எடுக்கணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, வாழையில என்னென்ன ரகம் இருக்கு, அதை எப்படி வந்து வருஷ கணக்கா பயிர் பண்ணி அதுல இருந்து வந்து நம்ம வருமானம் ஈட்டலாம், எல்லாமே அழகா சொன்னாரு தெரியுமா. இப்ப வந்து நானும் வந்து உன்ன மாதிரி செஞ்சு நானும் வந்து எங்க அக்கா தங்கச்சிகளுக்கு கண்டிப்பா கொண்டு போய் கொடுக்கதான் போறேன். நீ அதை பார்க்கதான் போற.
1: கண்டிப்பாக்கா, நம்ம விளைஞ்சத நம்ம எல்லாருக்கும் கொடுத்தாதான் நமக்கு உன்ன விளைச்சல் கிடைக்கும். இதையே பண்ணுங்க. என்னக்கா வரட்டுமா?
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்தும் முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற உள்ளது. பயிற்சி நடைபெறும் நாள் வருகின்ற 6ஆம் தேதி வியாழக்கிழமை. நடைபெறும் இடம் VUTRC சேலம், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற உள்ளது. இதற்கு பயிற்சி கட்டணமாக ₹590 செலுத்த வேண்டும். பயிற்சி பெற முன்பதிவு அவசியம். பயிற்சியில் பங்கு பெறுபவர்களுக்கு பயிற்சி கையேடு, சான்றிதழ், மதிய உணவு வழங்கப்படும். பயிற்சியின் சிறப்பம்சங்கள் முயல் மற்றும் காடை கண்காட்சி நடைபெறும். முயல் மற்றும் காடை வளர்த்து வரும் பண்ணையாளர்களின் அறிவுரைகளை பெறலாம். மேலும் இந்த பயிற்சியில் மாணவர்கள், விவசாயிகள், பண்ணையாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள அனைவரும் பங்கு பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0427 என்ற முன்னிணைப்புடன் 241-0408 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:01. நேயர்களை கேட்கலாம் மத்திய அரசின் சட்டத்துறை அமைச்சகத்தின் விளம்பர நிகழ்ச்சி.
1: We bring you a talk on India's new labor codes by Dr. Pradeep Kumar Jena, Director, Ministry of Labor and Employment. This talk was a part of a webinar conducted by the Department of Justice.
2: There are around 44 central acts in the country with various provisions which were, with the definitions varying in varying acts. Like, for example, the definition of wage was different in 13, 14 different acts.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: You had been listening to a talk on India's new labor codes by Dr. Pradeep Kumar Jena, Director, Ministry of Labor and Employment. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்ட எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
4: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
3: அப்படி என்னனே அங்க ஸ்பெஷல்?
4: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
3: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
4: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கு. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
3: போதுனே போதும்.
4: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
6: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங்

0: டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712334.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் வித் சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or org.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026. இன்று இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசை மழை. 9:45 நாடாளுமன்றத்தில் இன்று. 10 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேர பதிவுகள் டெல்லி அஞ்சலாக.
9: மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: கல்யாணத்துல கவனிச்சியா, பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு. அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
14: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
15: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
17: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
18: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
19: சரி சரி,
20: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
21: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சிஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
22: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.
23: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK Silks & Readymades

0: பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
6: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: வணக்கம், நான் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
7: நமது ஸ்ரீ கிருஷ்ணா செல்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
8: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
7: இச்சலுகை August 1, 2, 3 நாட்கள் மட்டும்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
9: டேய், இங்க தாண்டா நிக்கிறேன், சொல்றா, கண்ணே தெரியலையா உனக்கு?
10: மா, தலை பயங்கரமா வலிக்குதுமா, காதெல்லாம் கொய்யுங்குதுமா.
9: எப்ப பாரு போனே பாத்துட்டு இருந்தா எல்லாம் தான் வலிக்கும்.
10: மா, நீ ஏதோ சொல்ற, அது என்னன்னு எனக்கு தெளிவா கேக்கல. நீ இந்த பக்கம் சொல்றியா? ஏன்னா இந்த பக்கம் காது ரெண்டு நாள கேட்க மாட்டேங்குதுமா.
9: அட பாவி, காதும் கேக்கலையா?
10: வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுமா.
9: நீ வீட்டுல மட்டுமா போனை பாக்குற? வண்டியில உக்காந்து போகும்போது கூட அதை மாட்டிட்டே சுத்துற. பின்னாடி வரவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு சுத்துவாங்கன்னா நீ ஹெட்போனை போட்டுட்டு சுத்துறடா. ஒழுங்கா சாப்பிட்றியா? அதுவும் இல்ல, கண்ணில் படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. உன்னை என்ன பண்றதுன்னே தெரியல. 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தாண்டா ஒரு நல்ல வளர்ச்சி. உன்னோட எதிர்காலமே அதுல தான் இருக்கு. அதை இந்த போனால கெடுத்துக்காதடா.
10: சரிம்மா, இனிமேயாவது உன் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிறம்மா.
9: அலைபேசியை பயன்படுத்துங்கள், ஆனால் அளவாக பயன்படுத்துங்கள்.
10: அலைபேசிக்காக உங்களின் அழகான வாழ்க்கையை தொலைக்காதீர்கள்
9: என்றும் நேர்

0: நலனில் அக்கறையுடன்
1: தருமபுரி பண்பலை 102.5.
2: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
3: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76th ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு July 23rd இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
2: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
3: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99%.

0: வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது, அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
0: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99%, எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99%, ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
0: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18K நகைகள் இருக்கே. அது மட்டும் இல்ல, கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
0: இதுக்கே எப்படின்னா, நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நேயர்கள் இனி கேட்கலாம் வானொலி நாடக விழா 2026.
10: நேரம் 8:30.
11: ஆகாசவாணி வானொலி நாடக விழா சிறப்பு நாடகம் இன்று தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருப்போர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.
12: மாமன்னர் பராக்கிரம பாண்டியர்
13: வாழ்க வாழ்க!
12: மாமன்னர் பராக்கிரம பாண்டியர்
13: வாழ்க வாழ்க!
12: இன்று மணிமகனம் சூடும் பராக்கிரம பாண்டியர்
13: வாழ்க வாழ்க!
14: அன்புக்குரிய நாட்டு மக்களே, நீங்கள் என் மீது வைத்திருக்கும் உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் என்றும் நடந்து கொள்வேன். நாட்டையும் நாட்டு மக்களையும் என் கண் போல காப்பேன். என் தாய் தந்தையின் மலரடிகளையும் எனது குரு விந்தையன் அவர்களது மலர் திருவடிகளையும் வணங்கி இந்த பொறுப்பை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன்.
15: தர்மம் தவறாமல் ஆட்சி செய் பராக்கிரமா.
14: அப்படியே ஆகட்டும் குருதேவா, என்னை ஆசீர்வதியுங்கள்.
15: நான் அரசனாக இருந்தபோது எப்படி எனக்கும் நம் நாட்டுக்கும் உண்மையாக இருந்தீர்களோ அதேபோல என் மகனுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும்.
16: அப்படியே செய்வோம் அண்ணா.
15: இப்போது புலவர்கள் பராக்கிரமனின் புகழை பாடி பரிசில்கள் பெற்றுச் செல்லலாம்.

0: உங்கள் புலவரே, உங்கள் செய்வதை கூறுங்கள்.
1: வெற்றி வேல் ஏந்தும் வீரன் வாழ்க. மன்னர் குளமதி செங்கதிர் போல் வந்து தீர்த்த பராக்கிரம பாண்டியன் புகழ் ஓங்குக. மலை போல் நிமிர்ந்த மார்பினன் வாழ்க. தலைவணங்கா தமிழ் மகன் வீரமும் வாழ்க.
2: ஆஹா, மிக்க நன்றி புலவரே, மிக்க நன்றி. ஒரு மன்னனின் வீரம் தமிழால் பாடப்படும் போதுதான் முழுமையடைகிறது. இதோ விடியுங்கள் 108 பொற்காசுகள். இனி உங்கள் வம்சமே வறுமையின் பிடியிலிருந்து விலகி இருக்கட்டும்.
1: மிக்க நன்றி மன்னர். நீங்களும் உங்கள் வீரமும் ஈகைத்தன்மையும் எப்போதும் பாரில் புகழ் பெற்று விளங்க வாழ்த்துகிறேன் மன்னா.
2: நன்றி புலவரே.
3: மன்னா, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல தோன்றுகிறதே.
2: ஆம் செண்பகா, பட்டாபிஷேகம் முடிந்தும் ஏனோ என் மனம் அமைதி கொள்ள மறுக்கிறது. மதுரையிலிருந்து நாம் இங்கே புதிய அரசாங்கத்தை அமைத்துள்ளோம். காடாக இருந்த இந்த பகுதிகளை வயல்களாக தங்கள் கடின உழைப்பால் மாற்றியிருக்கிறார்கள் நம் மக்கள்.
3: உண்மைதான் மன்னா. உங்கள் கவலைக்கான காரணம் புரிந்துவிட்டது. உங்களுக்கு எப்போதும் நாட்டை பற்றிய சிந்தனைதான் என்பதை நான் அறிவேன் மன்னா. ஆந்திர பிரதேசத்திலிருந்து விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை தங்கள் பேரரசோடு இணைக்க விரும்புகிறது. அதற்கான படைகள் வந்து இறங்கிவிட்டதாகவும் தெரிகிறது. அது போதாதென்று சேரனும் நம் மீது போர் தொடுக்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழலில் மக்களுக்கு எப்படி நல்லாட்சி வழங்குவது என்பதுதானே உங்கள் கவலை.
2: செண்பகா, என் மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடியா உன் மனம்? மிகச் சரியாக சொல்லிவிட்டாயே.
3: நம் கையில் எதுவும் இல்லை மன்னா. எல்லாம் அந்த இறைவன் கையில் தான் உள்ளது.
4: பராக்கிரமா, செண்பகவல்லி, உங்கள் தனிமை பேச்சுக்கு இடையூறு செய்துவிட்டேனோ?
2: வாருங்கள் தந்தையே, வாருங்கள். இது என்ன கேள்வி? நான் உங்கள் மகன் அல்லவா? என்னிடம் பேசும்போது கூட இது போன்ற முறைகளை கடைபிடிக்க வேண்டுமா என்ன?
4: அப்படி இல்லை பராக்கிரமா. கணவன் மனைவி இருவரும் பேசும்போது மூன்றாவது நபர் குறுக்கிடுவது அவ்வளவு நல்லதில்லை.
3: போங்கள் மாமா.
4: ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்தேன்.
3: நான் வேண்டுமானால் பக்கத்து அறையில் இருக்கட்டுமா?
4: இல்லை மருமகளே, நீ என் மகனில் பாதி, என் மருமகள். இது ஒன்றும் ரகசியம் அல்ல, ஆன்மீக விஷயம். ஆகையால் நீயும் உடனிருப்பது நல்லதுதான்.
2: சொல்லுங்கள் தந்தையே.
4: மதுரையில் இருந்து செண்பகப் பொழிலுக்கு புலம்பெயர்ந்து வந்து காசியில் இருக்கும் விஸ்வநாத பெருமான் அருளால் மீண்டும் பாண்டிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து விட்டோம். என் வாரிசாக உனக்கும் பட்டாபிஷேகம் செய்து முடித்துவிட்டேன். இந்த நாடும் நாட்டு மக்களும் உன் பொறுப்பு. ஆகையால் இனி நானும் உன் தாயும் மனிதர்களாக பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றலாம் என்று இருக்கிறோம்.
2: தந்தையே, நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
4: காசியில் குடிகொண்டிருக்கும் அந்த காசி விஸ்வநாதனையும் அன்னை விசாலாட்சியையும் கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்துவிட்டு பிறகு வடநாட்டில் உள்ள பெருமைமிகு மற்ற சிவாலயங்களையும் தரிசிக்க விரும்புகிறோம் மகனே.
3: மாமா, இப்படி எங்களை தனியே விட்டு யாத்திரை செல்கிறேன் என்கிறீர்களே.
2: அதுவும் காசிக்கு சென்று வருவது என்றால் வருடங்கள் ஆகுமே தந்தையே. உங்களது தேகநிலை, தாயாரின் தேகநிலை எல்லாம் இதற்கு இடம் கொடுக்குமா?
4: நாட்டின் மன்னன் தன் சொந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது மகனே.
3: முடிவு செய்துவிட்டார்கள் மன்னா. இனி நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். மகிழ்ச்சியாக விடை கொடுத்து அனுப்புவோம். அந்த குற்றாலீஸ்வரர் அருளால் எந்த குறையும் இல்லாமல் நலமாக திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்.
2: அப்படியே செய்வோம். ஆனால் ஒரு நிபந்தனை தந்தையே.
4: என்னது?
2: நீங்கள் இருவரும் தனியாக செல்லுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களோடு 50 பேர் கொண்ட குழு ஒன்று வரும். உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்வது மற்றும் பிற பணிகளை அவர்கள் செய்வார்கள்.
4: அப்படியே ஆகட்டும் மகனே. குரு விந்தையனிடம் சொல்லி யாத்திரைக்கான நாளை குறிக்கச் சொல்வோம்.
2: உத்தரவு தந்தையே.

0: குருநாதருக்கு என் வணக்கங்கள்.
1: வணக்கம் குருதேவா.
2: வா பராக்கிரமா, வா. நாட்டின் மன்னன், சாதாரண ஒரு துறவியின் இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறாய்.
0: என்னை சொற்களால் காயப்படுத்தாதீர்கள் குருநாதா. நீங்கள் அகத்தியரின் 13 தலைமுறை சீடர் என்பதை இந்த உலகமே அறியும். அப்படிப்பட்ட நீங்கள் என்னை இப்படி பேசுவது என் மனதை காயப்படுத்துகிறது குருநாதா.
2: உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பராக்கிரமா. நீ மன்னனாக அமர்ந்து 2 சென்று விட்டன. இன்னும் நீ போர் படையெடுத்தல் என்றுதான் இருக்கிறாய். இதன் நடுவில் என்னை வந்து பார்க்கவும் நேரம் கிடைத்ததா என்ற அர்த்தத்தில் தான் கேட்டேன்.
0: போர் செய்து வெற்றி பெற்று நான் கொண்டு வரும் பொருளில் தானே நம் நாடே செழிப்பாக உள்ளது.
2: நல்லது நல்லது, நீ வந்த விஷயத்தை சொல்.
0: குருவே, என் பெற்றோர் காசிக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்று 2 கடந்து விட்டன. 6 முன்பு நலமாக இருக்கிறோம் என்று ஒரு தூதுவனிடம் செய்தியும் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த செய்தியும் வரவில்லையே. அதுதான் மனதிற்கு கவலையாக உள்ளது குருதேவா.
1: ஆம் குருதேவா, அவர்களோடு சென்றவர்கள் எவரை பற்றியும் தகவல் இல்லை.
2: மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டிய தருணங்களில் சில தியாகங்களும் செய்தாக வேண்டும் அம்மா. அது கடவுளின் கட்டளை. காரணமின்றி காரியமில்லை. ஆனால் சில சமயங்களில் காரணங்களே காரியத்தை உருவாக்கும் காரணிகளாக இருக்கும்.
1: குருதேவா, நீங்கள் சொல்வதன் பொருளை என்னால் ஊகிக்க முடிகிறது. ஆனால்
2: என்பது ஒரு அழகான வார்த்தை அல்லவா பராக்கிரமா.
0: குருவே, சொல் விளையாட்டு எனக்கு தெரியாத ஒன்று. குலகுரு நீங்கள் வானியல் அறிவும் கோள்களின் நிலை வைத்து பலன் சொல்லும் ஞானமும் உடையவர். என் பெற்றோர் எப்போது வருவார்கள்? அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து கணித்து சொல்லுங்கள் குருவே.
2: அதை மட்டும் பார்த்தால் போதுமா பராக்கிரமா?
0: வேறு என்ன வேண்டும்? வீரத்தினால் மன்னர்களை அடிபணிய வைக்க என்னால் முடியும் குருவே. என் கைகளை மீறிய விஷயம் இது என்பதால் தான் உங்களை நாடி வந்தேன்.
2: அப்படியானால் உன் கைகளுக்குள் இருக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்த உன்னால் முடியும் என்கிறாய். அப்படித்தானே?
0: இது என்ன பிதற்றல்!
1: தயவு செய்து இவரை மன்னித்து விடுங்கள் குருவே. பலனை பார்த்து கொஞ்சம் கணித்து சொல்லுங்கள் குருவே.
0: ஆம் குருதேவா, பலனை சொல்லுங்கள்.
2: பராக்கிரமா, நடக்கும் காலம் உனக்கு பல சோதனைகளை தர காத்திருக்கிறது. பட்டம் சூட்டப்பட்ட நீ இன்னமும் பராக்கிரமனாகத்தான் யோசிக்கிறாயே தவிர பராக்கிரம பாண்டியன் என்ற பெருவம்சத்து மன்னனாக யோசிக்கவில்லையே.
0: நாட்டின் இளவரசனாக இருந்த போதும் சரி, பட்டம் சூட்டப்பட்ட பிறகும் சரி, நான் ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் குருவே. படையெடுத்து சென்று தங்கம் வெள்ளி நவரத்தினங்கள் என்று கொண்டு வந்து நம் நாட்டை செழிப்பாக்குகிறேன்.
2: போர் தொடுப்பது மட்டும்தான் மன்னன் வேலை என்றால் அதற்கு தளபதிகளே போதுமே, மன்னர்கள் எதற்கு?
0: குருவே, உங்கள் பேச்சு என்னை அவமானப்படுத்துவது போல உள்ளது.
1: மன்னருக்கான கடமைகளை கேட்டு அறிந்து கொள்வது நல்லதுதானே?
0: ஆண்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணான நீ நடுவில் பேசுவதே தவறு. அதுவும் மன்னனாகிய என்னிடம் அமைதியாக இரு என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இதற்காக நான் உனக்கு தண்டனை கூட வழங்கலாம். ஆனால் நீ என் அன்புக்குரியவள் என்பதால் பேசாமல் இருக்கிறேன்.
2: செண்பகவல்லி, இந்த நாட்டின் மன்னனை அழைத்துக் கொண்டு சென்று விடம்மா. ஆனால் பராக்கிரமா, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள். இனி வரப்போவது கடுமையான சோதனைக்கால். சோதனையில் முடிவில் தான் சாதனையும் ஆரம்பமாகும். மன்னனுக்கு பணிவு அவசியம். சென்று வா பராக்கிரமா, சென்று வா.
1: மன்னா, இந்த பாலையாவது பருகுங்கள். நீங்கள் நலமாக

0: வாழ வேண்டும் அல்லவா?
1: சற்று என்னை தனியாக விடு சண்பகா. காசிக்கு சென்ற என் பெற்றோர் திரும்பி வருவார்கள் என்று நான் ஆவலோடு காத்திருந்தேன். ஆனால் என்ன பலன், பாதி வழியில் நோய் கண்டு இறந்து விட்டார்கள் என்று. மகத நாட்டில் அவர்களது உடல் அரச மரியாதையோடு எரியூட்டப்பட்டது என்றும் தகவல் வந்திருக்கிறது.
2: எனக்கு என்ன உணவும் பால், போய்விடு.
0: உங்கள் துயரம் எனக்கு புரியாமல் இல்லை மன்னா.
1: பெற்றோரை பறிகொடுத்துவிட்டு அவர்களுக்கு இறுதி கடனை செய்யக்கூட முடியாமல், அவர்களின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: நீங்கள் முதலில் உங்கள் துயரம் என்ற கூண்டிலிருந்து வெளியில் வந்து பாருங்கள் மன்னா. அப்போதுதான் மற்றவர்களின் துயரம் தெரியும்.
1: இப்போது என்ன, நான் அரசவைக்கு வர வேண்டும். அங்குள்ளவர்கள் முன்பு என் மனதில் சோகமே இல்லை என்பது போல நடிக்க வேண்டும். அவ்வளவுதானே? இதோ இப்போதே புறப்பட்டு விட்டேன். நீயாவது மகிழ்ச்சியாக இரு
0: மன்னா. இந்த பாலையாவது பருகிவிட்டு.
2: அதையும் நீயே பருகிவிடு.
3: மன்னர் மீண்டும் அரசவைக்கு வந்தது குறித்து மகிழ்ச்சி.
2: ஏதாவது பிரச்சனை உள்ளதா? முக்கியமான படையெடுப்பு செய்திகள் ஏதேனும்?
3: நீ மாறவே இல்லை பராக்கிரம். எப்போதும் பகைவரின் நினைவுதான், பொதுமக்களின் நினைவே வராதா உனக்கு?
2: யார் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள்?
0: பொதுமக்களின் பிரதிநிதிகள் சிலர் வந்திருக்கின்றனர் மன்னா. அனைவருமே பெண்கள்.
1: என்ன பெண்கள், என்ன பிரச்சனை குருநாதா?
3: நீயே வந்து கேட்டுப்பாரே.
2: அவர்களை வர சொல்லுங்கள்.
4: மன்னா, உங்களை வணங்குகின்றேன். இதுவரையில் பல முறை வந்து சென்று விட்டோம். இன்றாவது எங்களை சந்திக்க நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
1: என்ன, பல நாட்களாக வந்து போகிறீர்களா?
2: சரி, உங்கள் பிரச்சனை தான் என்ன, அதை சொல்லுங்கள் முதலில்.
4: மன்னா, எனக்கும் என்னை போன்ற பெண்களுக்கும் நீதி வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்துள்ளோம்.
1: நீ யாரம்மா? எதற்கு நீதி கிடைக்க வேண்டும்? விவரமாக சொல்.
4: மன்னா, என் பெயர் மங்கையர்க்கரசி. என் கணவர் இறந்து விட்டார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனக்கு ஒரு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான். நாங்கள் என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம் சொல்லுங்கள் மன்னா.
1: உன் கணவன் எப்படி இறந்தான் அம்மா? போரில் இறந்திருந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகை உனக்கு வந்திருக்குமே.
4: என் கணவர் போரில் இறக்கவில்லை மன்னா.
1: பிறகு?
4: காசிக்கு செல்லும் உங்கள் பெற்றோர்களை பாதுகாக்க காவலர்கள் கூட்டத்தை அனுப்பினீர்களே, அதில் என் கணவரும் ஒருவர். இதோ இங்கே நிற்கும் பெண்களின் கணவர்கள், சகோதரர்கள் மற்றும் மகன்கள் என்று பலரும் சென்றனர். அவர்களில் யாருமே திரும்ப வரவில்லை. எங்கோ ஏதோ ஒரு நாட்டில் அனாதைகளாக இறந்து விட்டார்கள் என்றும், அவர்கள் உடல்கள் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது என்ற தகவல் மட்டுமே வந்தது. இனி நாங்கள் எப்படி வாழ்வோம், எந்த நம்பிக்கையில் வாழ்வோம்? உங்கள் பெற்றோரும் இதே போல இறந்து விட்டார்கள். அதனால் எங்கள் துன்பத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைத்தோம். ஆனால் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய மன்னர் அறையின் கதவை அடைத்து கொண்டு துக்கம் அனுஷ்டிக்கிறார் என்கிறார்கள். எங்களுக்கு அடுத்த வேளை உணவில்லை மன்னா, உணவில்லை. எங்கள் சோகத்தை கூட உணர முடியாமல் வறுமை எங்களை துரத்துகிறது மன்னா, துரத்துகிறது.
1: என்னை மன்னித்து விடுங்கள் சகோதரிகளே, மன்னித்து விடுங்கள். என் துயரமே பெரிது என்று இருந்துவிட்டேன். உங்கள் மகன்களை, சகோதரர்களை, கணவனை உயிர்ப்பிக்கும் சக்தி இப்போது எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலை செய்து பிழைக்க தேவையான உதவிகளை அரசாங்கமே செய்யும். இது சத்தியம்.
4: மிக்க நன்றி மன்னா, மிக்க நன்றி. ஆனால் ஆண்டுதோறும் இது போல பலரும் காசி யாத்திரைக்கு கிளம்புகிறார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலரை திரும்ப வருகிறார்கள். இது மிகவும் கொடுமையான விஷயம் மன்னா. என்னை போல இனியும் விதவைகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள்.
1: கண்டிப்பாக செய்கிறேன் சகோதரிகளே. நீங்கள் இப்போது சென்று வாருங்கள்.

0: மா பராக்கிரமா, வா.
1: வணங்குகிறேன் குருவே. நேற்று அரசவைக்கு வந்திருந்த பெண்கள் சுயநலம் என்ற இருளால் நிறைந்திருந்த என் இதயத்தை விளக்கேற்றி வைத்து வெளிச்சமாக்கிவிட்டார்கள். என் சுயநலம் என்னை விட்டு சென்று விட்டது. அன்று நீங்கள் சொன்னதன் அர்த்தம் இன்று எனக்கு புரிந்தது.
0: மிக்க மகிழ்ச்சி மன்னா. நீ கட்டாயம் இப்படி மாறுவாய் என்று எனக்கு தெரியும்.
1: ஆனால் குருவே, அந்த சகோதரிகள் சொன்னது போல இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடவாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கு புரியவில்லை குருதேவா.
0: இது உன்னால் தான் முடியும் பராக்கிரமா. அன்று நீயும் செண்பகவல்லியும் என்னை காண வந்தீர்கள் அல்லவா? அப்போது நான் சொன்னது நினைவிருக்கிறதா?
2: காரணமின்றி காரியம் இல்லை என்றீர்கள். அதோடு ஒரு காரியமே காரணமாக அமையலாம் என்றும் சொன்னீர்கள்.
0: ஆம் பராக்கிரமா, அன்றைக்கு நான் உன்மேல் கோபப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, நீ உன் பெற்றோர்கள் அவர்கள் நலன் என்றுதான் சிந்தித்தாயே தவிர உடன் சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்று கவலைப்படவில்லை. இன்னொன்று, உன் மனைவி உனக்காக பதில் சொன்னபோது ஆண்கள் இருக்கும்போது பெண் பேசுவதாவது என்றும், அதோடு மன்னன் இருக்க மனைவி பேசலாமா என்று கூறினாய். நினைவிருக்கிறதா?
1: உண்மைதான் குருநாதா. அதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன்.
0: இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம். இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதை விளக்கத்தான் சிவபெருமானே தன் உடலில் பாதியை உமையவளுக்கு அளித்திருக்கிறார்.
1: நீங்கள் கூறுவது நன்றாக புரிகிறது குருதேவா.
2: ஆனால் அந்த பெண் சொன்னது?
0: சொல்கிறேன். நீ நினைத்தால் இதனை மாற்றலாம் பராக்கிரமா, மாற்றலாம்.
1: புரியவில்லையே குருநாதா.
0: காசியிலிருந்து ஒரு பிடிமண் எடுத்து வந்து இங்கேயும் விஸ்வநாதருக்கு ஒரு கோயிலை எழுப்ப உன்னால் முடியாதா பராக்கிரமா? உன்னால் முடியாதா
1: குருநாதா? இது மிக பெரிய கடினமான பணியாயிற்றே.
0: அதனால்தான் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஆனால் எங்கு ஆலயம் அமைப்பது?
0: செண்பக மரங்கள் நிறைந்த வனம், அங்குதான் ஆலயம் அமைக்க வேண்டும். அதனை சுற்றி நகரமும் நிர்மாணிக்கப்பட வேண்டும். அதுவே உனது தலைநகரமாக விளங்கும்.
1: ஆஹா, ஆஹா, என்ன பாக்கியம் செய்தேன் நான். இப்போதே காசிக்கு சென்று பிடிமண் எடுத்து வர ஆட்களை அனுப்புகிறேன். செண்பக வனத்தை திருத்தி ஆலயம் அமைக்கும் பணியை உடனடியாக தொடங்கி விடுகிறேன்.

0: கோயில் திருப்பணிகள் மிகவும் சிறப்பாக நடக்கின்றன. பராக்கிரமா, இந்த கோயிலின் சிற்பங்கள் பாண்டிய சிற்பக்கலையின் காவியமாக வருங்காலத்தில் போற்றப்படும். இந்த கோயில் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து நிற்கும்.
1: எல்லாம் இறைவன் அருள் குருதேவா. இன்னமும் பொருள் தேவை என்று கேள்விப்பட்டேன்.
0: ஆம் அண்ணா, காசியிலிருந்து பிடிமண் வந்துவிட்டது. கட்டுமான பணிகளும் தொடங்கிவிட்டது. காசி விஸ்வநாதர் தென்னாட்டிலும் எழுந்தருள தயாராகிவிட்டார். இனி உலகம்மை சன்னதியை வடிவமைக்கவும் ஆபரணங்கள் செய்யவும் பொன்னும் பொருளும் தேவை.
1: கவலை வேண்டாம் குருநாதா, நாம சென்று பொருள் தேட தேவையே இல்லாமல் சேரன் குற்றாலத்தில் நம் மீது போர் தொடுக்க போவதாக தகவல் வந்துள்ளது. அதை சொல்லிவிட்டு ஆசியும் பெற்று செல்லவே நான் இப்போது இங்கு வந்தேன்.
0: வெற்றி உணவே, சென்று வா பராக்கிரமா.
1: இங்கே ஒளி செதுக்கி முடிப்பதற்குள் வாள் வீசி சேரனை வென்று பெரும் பொருள் சம்பாதித்து வருவேன். வருகிறேன் குருநாதா.
2: கவலையின்றி சென்று வாருங்கள் மன்னா. இறைவன் அருளும் குரு அருளும் என் கற்பும் உங்களை காக்கும். அதுவரை கோயில் பணிகளில் குருதேவருக்கு என்னால் என்றளவு உதவுவதே என் கடமை.
1: அப்படியே செய் செண்பகா. சென்று வருகிறேன், கூடவே வென்று வருகிறேன்.

0: இருக்கிறான். புரட்சி சென்று அவனிடம் கப்பம் வசூலித்து வாருங்கள்.
1: சேரனை வென்ற பராக்கிரம பாண்டியர் வாழ்க வாழ்க! குற்றாலம் கொண்டான், உள்ளம் கொண்டான் புகழ். ஓங்குக ஓங்குக!
2: வணக்கம் குருதேவா, உங்கள் அருளால் தேவையான பொன்னும் பொருளும் கிடைத்துவிட்டது. இனி திருப்பணிகள் தடையின்றி நடக்கும் தானே?
3: ஆமன்னா.
2: இந்த கோயிலை பார்க்க பார்க்க என் மனதில் பெரிய நிம்மதியும் ஆனந்தமும் பிறக்கிறது குருதேவா. நான் மறைந்தாலும் இந்த கோயில் மறையாது என்ற நம்பிக்கை என் மனதில் வந்துவிட்டது. இக்கோயிலுக்கு எவர் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி வணங்க இந்த பராக்கிரம பாண்டியன் கடமைப்பட்டுள்ளார். இதனை நான் ஒரு செய்யுளாக எழுதி இத்திருக்கோயில் சுவர்களில் கல்வெட்டாக வைக்க விரும்புகிறேன். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளானாலும் கல்லில் எழுதிய சொல் அப்படியேதான் இருக்கும், இல்லையா குருநாதா?
3: மிக்க மகிழ்ச்சி பராக்கிரம, அப்படியே செய்து விடுவோம். நாளை சுவாமியின் லிங்கத்திற்கு பீடம் நாட்ட இருக்கிறோம். அப்போது நீ உனது செய்யுளை கூறு, அதனை கல்வெட்டில் எழுத ஏற்பாடு செய்து விடுகிறேன்.

0: பராக்கிரமா செய்யுள் எழுதிவிட்டாயா?
1: செண்பக பொழில் என்று எழுதத் தொடங்கினால் ஏதாவது தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது.
2: ஒருவேளை இறைவன் இந்நகரத்துக்கு வேறு பெயர் வைக்க முடிவு செய்து விட்டாரோ என்னவோ?
1: ஆனால் அதனை நாம் எப்படி அறிவது? என்னால் கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஒரு செய்யுள் கூட எழுத முடியவில்லையே.
0: பராக்கிரமா, உனது செய்யுளில் என்ன சொல்ல விரும்புகிறாய் நீ?
1: குருநாதா, இந்த நகரில் குடிகொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு யார் இனி வரும் காலங்களில் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி இந்த பராக்கிரம பாண்டியன் பணிந்து வணங்குவேன் என்ற அர்த்தத்தில் எழுத நினைக்கிறேன். உங்கள் ஆணைப்படியும் இறைவனின் ஆணைப்படியும் தான் இந்த கோயிலை கட்டுவித்தேன். ஆனால் எங்கோ தவறு செய்து விட்டேன் போலிருக்கிறது. அதனால் தான் இப்படி ஒரு செய்யுள் எழுத முடியாமல் போகிறது என்று நினைக்கிறேன்.
0: சற்று பொறுமையாக இரு.
1: அப்படியே குருதேவா, பீடத்தை அமைக்கும் பணியை தொடங்கி விடுவோம். எனது செய்யுளை இறைவன் ஏற்க வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டான் போல.
2: மன்னா, நீங்கள் இப்படி ஒரு மனக்குறையோடு பீடக்கற்களை வைத்தால் இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் மனக்குறை எப்படி நீங்கும்? ஆகையால் நீங்கள் செய்யுள் எழுதும் வரை இந்த நிகழ்வை தள்ளி போட்டு விடலாமே.
1: இல்லை சண்பகா, இல்லை. கோயிலுக்கு, அதுவும் சிவன் கோயிலுக்கு பீடக்கற்களை ஏற்ற நாள் குறித்து விட்டு அது தவறினால் அவசகுணமாகிவிடும். ஆகையால் பீடக்கற்கள் ஏற்றப்படும்.
3: வடகாசி போல் இது தென்காசி தம்பி, இதன் பெயர் தென்காசி.
4: ஆமண்ணா, இது தென்காசியே தான். இனி இதுதான் நம் பெற்றோர்களின் வீடு.
1: என்ன அந்த சிறுவன் என்ன சொன்னான்? தென்காசி. ஆம், தென்காசி தான் இது.
2: ஆம் அண்ணா, அந்த சிறுவர்கள் தென்காசி என்றுதான் சொன்னார்கள்.
0: செண்பகவல்லி, நீங்கள் மட்டுமல்ல, இந்த தென்காசி நகரமே மிகவும் பாக்கியம் செய்த நகரம். இந்நகரத்திற்கு பெயரிட்டவர்கள் யாரென்று நினைக்கிறாய்? அம்மையப்பரின் புதல்வர்களான ஐங்கரனும் ஆறுமுகரும் தான். இந்த தென்காசி நகரம் செல்வ செழிப்போடு என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இதுவே சான்று.
2: இறைவா, உன் கருணையே கருணை.
0: பராக்கிரமா, இதோ இந்த கல்லை நீ உன் திருக்கரங்கள்

0: எடுத்து பீடத்தில் ஏற்ற ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கி இருக்கிறாய் பராக்கிரம். இங்கே இந்த ஆண்டோர் நிறைந்த சபையில் உன் செய்யுளை கூறும்.
1: காசி விஸ்வநாதர் திரு ஆலய திருப்பணி, மண் காசி செய்யும் அடியாரை தன் காசி கல்லாதான் யானும் வணங்குவேன். காசினி மேல் சொல்லாதான் பராக்கிரம பாண்டியன்.
0: ஆஹா, அற்புதம், அருமை, அடக்கம், பணிவு, இதோடு வீரமும் கலையும் இணைந்தவன் நீ. தென்காசி என்ற பெயர் இந்த உலகில் இருக்கும் வரை பராக்கிரம பாண்டியன் என்ற பெயர் நிலைத்து நிற்கும். பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க, வாழ்க!
0: பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க, வாழ்க!
0: தென்காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டிய பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க, வாழ்க!
0: தென்காசி நகர் கண்ட பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க, வாழ்க!
3: நேயர்கள், இதுவரை கேட்டது வானொலி நாடக விழா நாடகம் தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருந்தோர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
4: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு August 1, 2, 3 ஆகிய 3 மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
12: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
11: இச்சலுகை August 1, 2, 3 3 மட்டும்.
12: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: For admissions call

0: இசையோடு இசையாய் இணைய இயல்பாய் இனிதே கரைய நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை அரசி 102.5 மெகாஹெர்ட்ஸ்.
1: என்னனே ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நகலட்டு எதுவுமே வாங்காம இருக்கீங்க?
2: எல்லாமே காரணமாதான் நம்ம சேலம் செல்வ மாளிகையின் 76வது ஆண்டு விழா கொண்டாடத முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதியில இருந்து 31 வரைக்கும் சிறப்பு சலுகைகளோட விற்பனை நடக்குது. அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்.
1: அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்?
2: குறிப்பிட்ட கலர் டாக் ரகங்களுக்கு செயின்களுக்கு 5.99% எல்லோ கோல்ட் நகைகளுக்கு 6.99% முதல் 9.99% ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரம் 11% மட்டும்தான்.
1: ஆனா சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப லைட் வெயிட் நகை தானே நான் விரும்புறாங்க.
2: அதுக்குதான் லேட்டஸ்ட் 18 கேரட் நகைகள் இருக்கே. அது மட்டும் கல் நகைகளுக்கு கல் எடையை லெஸ் பண்ணி வெறும் 11% சேதாரத்துல தராங்க.
1: போதுனே போதும்.
2: இதுக்கே எப்படின்னா நம்ம பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா மார்க்கெட் விலையை விட கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: செல்வ மாளிகை கடைவீதி சேலம் அரூர் மற்றும் தருமபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: மணிப்பால் மருத்துவமனை தால்மியா போர்டு என்ன சேலம்.
7: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர்

0: Production on Blast, the Chennai Silks.
1: The Kaveri Engineering College Autonomous
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
5: தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
9: நமது ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸில் ஆடி 18 முன்னிட்டு ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மாபெரும் சிறப்பு விலை குறைப்பு விற்பனை.
3: புதிய அறிமுக டிசைன்கள் அனைத்தும் 7 முதல் 70% வரை ஆச்சரியமூட்டும் ஆடி அதிரடி விலையில் கிடைக்கும்.
9: இச்சலுகை ஆகஸ்ட் 1, 2, 3 3 நாட்கள் மட்டும்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: Finals in the Commonwealth Games at Glasgow. Javelin throwers Rohit Yadav and Yashveer Singh have also entered the finals. Earlier, India scripted history in para athletics, securing a historic 1-2 finish in the men's 100-meter T47 final as Dilip Mahadugavit won the gold and Mohammad Basil claimed the silver last night. India holds the 8th spot in the Commonwealth Games medal with 15 medals, including 3 gold, 9 silver and 3 bronze. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, 7:00 காலை வணக்கம், காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, தருமபுரி JK குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமது, 9:05 வானொலியில் வசந்தம், கண்கள் பாதுகாப்பு வழிமுறைகள் ஜோதி லேசர் கண் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம், 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தருமபுரி தேர்பேட்டை அருள்மிகு முத்து காமாட்சி அம்மன் திருக்கோயில் சித்திரம் கேட்போம், 10:20 நீங்கள் கேட்டவை கட்சவியல் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 பூவே பின் பூவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 நாடகம் நல்ல மனம், 1:30 BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் உழுவதும், 2:00 விவசாய அரங்கம் செல்ல பிராணிகள் பராமரிப்பு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவமனை கல்லூரி உதவி பேராசிரியர் மருத்துவர் முனைவர் சி இன்பராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தரும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:25 வயல்வெளி பூ சாகுபடி ஜாலியூர் கே மாரிமுத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு, 8:30 வானொலி நாடக விழா 2026, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசை மழை, 9:45 நாடாளுமன்றத்தில் இன்று, 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேர பதிவுகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், உறங்கும் முன் ஓர் சிந்தனை, எவர்க்கும் எப்பொழுதும் தீங்கிழைக்காமல் இருப்பது மற்றும் அன்

பால் உலகை வெல்வதே அகிம்சை. மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.